0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதி, மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: வெற்றி அடைய வேண்டுமென்றால் தனியாக போராட கற்றுக்கொள். இன்னைக்கான நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இன்னைக்கான காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் ஒன்றா சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம லைஃப்பில் ஒரு கட்டத்தில் யாருமே நம்ம கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். நம்ம கூட நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் நம்ம வாழ்க்கைக்காக யார் போராடணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை தவிர மற்ற யாருமே கிடையாது. சின்ன வயசுலேருந்து நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. அப்பா, அம்மா, ஃப்ரெண்ட்ஸு, உறவினர்கள், ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்க உடனே ஓடி வந்து நமக்கு உதவி பண்ணுவாங்க. ஆனால் வாழ்க்கை கொஞ்சம் பெருசாக பெருசாக நமக்கான வயசுகள் ஏற ஏற நம்ம முடிவுகளை நம்ம தான் எடுத்துக்கணும். நம்ம கனவுகளை நாம் தான் வந்துட்டு தூக்கிக்கிட்டு ஓட ஆரம்பிக்கணும். நம்ம தோல்வியை நாம தான் ஏற்றுக்கணும். நம்ம வெற்றியுமே நம்ம தான் ஏற்றுக்கணும். நம்மளுடைய விடாமுயற்சியுமே நாம தான் ஏற்றுக்கணும். ஸோ அதனால நம்மளோட லைஃப்பில் வெற்றி அடையணும் அப்படின்னா அவங்க உதவி தேவை, இவங்க உதவி தேவை அப்படிலாம் நினைக்காம நமக்கு நாம் இருக்கும், நாம் உழைச்சா மட்டும்தான் நமக்கான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டோ போயிட்டே இருந்தோம்னா அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா அதிகபட்ச வெப்பநிலை 33°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29°C இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம், வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 மணியிலிருந்து லேசான சாரல் மழை பெய்துட்டு தான் இருந்துட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக உங்க அறிவை விரிவாக்க வரவிருக்கிறது என்ன அப்படின்னா
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, மருத நிலத்தின் கடவுள் யார்? மருத நிலத்தின் கடவுள் யார் அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும்

உரிமையை சொல்லப்படும். ஸோ மறக்காம ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787701 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. உங்களுடைய பதிலாக காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்ல இருக்குது, அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக முதல் பாடலாகவே நரேஷ் குமாரோடைய இது எங்க சேலம் ஜில்லா பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வணக்கம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026
1: கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோம் அப்ளையன்சஸ் லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ.
0: நாள் September 25, 26, 27 மூன்று நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் ஸ்ரீ ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்றைக்கி நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டு இருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 to 11 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
7: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய தமிழகத்தில் ஒரு சில வேளாண் பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த வேளாண் பொருட்களுடைய சந்தை நிலவரம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, வரகு இருக்கு இல்லையா, அது வந்து கடந்த வாரத்தில் 30 ரூபாய், இந்த வாரம் 31 ரூபாய் அப்படி மாதிரி விற்பனை ஆகிட்டு இருக்குது. வெளி மாநிலங்களில் இருந்து வரகு வந்துட்டு இருக்குது, விலை ஏறுமுகத்தில் இருக்குது, அதே மாதிரி தேவை அதிகரித்து இருக்கிறதுனால மேலும் விலை உயரும் அப்படி மாதிரி எதிர்பார்க்கப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மல்லிகை போதுமான மழையின்மை

அறுவடை பாதிக்கப்பட்டிருக்குது. அதனால வரத்து மிகவும் குறைவாக இருக்குது. மேலும் விலை உயர்வதற்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது. அப்படி மாதிரிதான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்க போகுது இந்த வேளாண் பொருட்களுடைய சந்தை நிலவரங்கள் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம சேலத்தில் மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தக்காளி 28 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 74 ரூபாய், பெரிய வெங்காயம் 60 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், கத்தரிக்காய் 40 ரூபாய், வால் கத்தரிக்காய் 36 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 34 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 32 ரூபாய், வெண்டைக்காய் 28 ரூபாய், முருங்கைக்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 25 ரூபாய், புடலங்காய் 30 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 30 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 26 ரூபாய், பீன்ஸ் 90 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், பூஷவரை 70 ரூபாய், கேரட் 64 ரூபாய், பழங்களில் புவன் வாழை 60 ரூபாய், தேன்வாழை 60 ரூபாய், ரஸ்தாளி 70 ரூபாய், செவ்வாழை 80 ரூபாய், பப்பாளி 35 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், இஞ்சி 180 ரூபாய், கீரைகள் கட்டொன்றுக்கு 24 ரூபாயிலிருந்து 28 ரூபாய் வரைக்குமே விற்பனையாகிட்டு இருக்குது. அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, அம்மாப்பேட்டை உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது காய்கறிகள் வாங்குறதுக்காக சந்தைக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விலை நிலவரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு விலை நிலவரத்தை பயன்படுத்தி நீங்கள் காய்கறிகள் வாங்கிக்கோங்க. இப்போ அடுத்த மார்ட்டின் காட்டத்தினுடைய மிட்டாமி ராசு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டேன் ஜெய பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வனொலியோட.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஆனால் ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிருக்கீங்க, முக்கியமாக பேங்க்கில் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. நினச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. கிராம வங்கிகளில் இப்போ 13,715 அதிகாரி காலி பணியிடங்கள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசின் கீழே செயல்பட்டு வரக்கூடிய கிராம பேங்குகளில் காலி இடங்களுக்கு இப்போ தேர்வு அறிவிப்பை IBPS வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பிரிவில் 8,183 பிரிவுகள் காலி பணியிடங்கள், அதுக்கப்படி ஆஃபீஸர் பிரிவில் ஜெனரலில் வந்துட்டு 4,922, ஐடியில் 182, சிஏயில் 90, அதுக்கப்புறமா சட்டம் 46, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் 38 அப்படின்னு மொத்தமாக 13,715 இடங்கள் காலியாக இருக்குது அப்படிமா சொல்லியிருக்காங்க. இதில் தமிழகத்தில் மட்டும் 464 இடங்கள் காலியாக இருக்குது. இவங்களுக்கான கல்வித் தகுதி வந்து பட்டப்படிப்பு முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 50 வயசு இருக்கக்கூடியவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான தேர்ச்சி முறை ப்ரிமினரி தேர்வு, மெயின் தேர்வு, நேர்முக தேர்வு, இந்த 3 முறைகள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரிமினரி தேர்வு, மெயின் தேர்வு, நேர்முக தேர்வு, இந்த 3 முறைகள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான தேர்வு மையங்கள் வந்துட்டு சென்னை, கோவை, மதுரை, திருநெல்வேலி உட்பட 16 இடங்கள் தேர்வு மையங்களாக இருக்கும் அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் ₹850, பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹175 கட்டணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணதுக்கான கடைசி நாள் 21/9/2026 அன்னைக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா IBPS.IN அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இதுக்காக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இந்த ஜாப் தேவைப்படும் நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. வர 21ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது உங்களுக்காக இன்னொரு சூப்பரான ஒரு அப்டேட்டுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்க தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை கேட்டு வந்துருங்க. தில்லி போடைய வாண்டட் வைட் சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா செக்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சுரேஷ், ஃப்ரெண்டு மேரேஜுக்கு கிஃப்ட் அனுப்பணும், அதான் அமௌண்ட் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அதெல்லாம் இருக்கட்டும், கையெழுத்து போடாமல் இருக்க?
1: அது யார் சென்ட் பண்ணாங்கன்னு தெரியக்கூடாது இல்லை, அதுக்கு தான்.
3: என்ன ஒரு

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்துருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா, நம்ம வந்து பிரியாணி செய்யறதுல வந்துட்டு அந்த ரைஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அந்த பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு இப்போ 20% வரைக்குமே விலை அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. நடப்பு 2026-2027 நிதியாண்டில் முதல் காலாண்டில் வந்துட்டு பாஸ்மதி அரிசியுடைய விலை 15-20% வரைக்கும் அதிகமாக இருக்குது. நாட்டுடைய அரிசியுடைய விலை உடனடியாக குறைய வாய்ப்பில்லை அப்படி மாதிரியும் அரிசி வர்த்தகர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 2025 நெல் அறுவடை எதிர்பார்த்ததை விட வேகமாக நடந்திருக்கிறதுனால அக்டோபர் மாத புதிய வரத்து தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே வந்துட்டு அரிசி கையிருப்பு இருந்திருக்குது. இதனால உள்நாட்டில் அரிசியுடைய விலை தொடர்ந்து உயர்ந்த நிலையிலேயே வந்துட்டு காணப்பட்டு வந்துட்டு இருக்குது. இது பற்றி அரிசி வர்த்தகர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடுத்த காரிஃப் பருவ நெல் அறுவடை வந்துட்டு தொடங்க இன்னும் ஒரு சில வாரங்களே இருக்குது. எனவே குறுகிய காலத்துக்கு அரிசி விலை வந்துட்டு உயர்ந்த நிலையிலேயே தான் நீடிக்கும் அப்படி மாதிரி வர்த்தகர்கள் தெரிவிச்சிருக்காங்க. புதிய பயிர் வரத்தை அதிகரிப்பது, வெளிநாடுகளில் அரிசிக்கான தேவை குறைவது ஆகியவற்றை பொறுத்து விலை குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், அது வரைக்கும் அரிசியுடைய விலை அதிகமாகவே நீடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நடப்பு நிதியாண்டில் வந்துட்டு நடப்பு ஆண்டில் 2026-2027 நிதியாண்டில் காலாண்டில் வந்துட்டு பாஸ்மதி அரிசியுடைய விலை 15-20% வரைக்குமே அதிகமாக இருக்குது. பாஸ்மதி அல்லாத பிற அரிசிகளுடைய விலை 20-25% வரைக்குமே அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது நம்மளோட சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராமுக்கு 14,065 ரூபாயாகவும் தங்கம் பவுனுக்கு 1,12,520 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியுடைய விலை கிராம் ஒன்றுக்கு 245 ரூபாயாகவும் வெள்ளியுடைய விலை பார் ஒன்றுக்கு 245,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி முட்டையுடைய விலை இப்போதைக்கு 5.60 காசுகள் அப்படி மாதிரி தான் விற்பனையாகிட்டு இருக்குது. ஸோ இப்போ தங்கத்துடைய விலையாக இருக்கட்டும் இல்லை வெள்ளியுடைய விலையாக இருக்கட்டும், கடந்த வாரங்களை விட அதே மாதிரி தான் விற்பனையாகிட்டு இருக்குது. கொஞ்சம் கூட மாற்றங்கள் இல்லை. வெள்ளியுடைய விலை கடந்த வாரங்களை விட கொஞ்சம் கம்மியாகி விற்பனையாகிட்டு இருக்குது. தங்கத்தோட விலை லைட்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகுதா இல்லை கம்மியாக போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்து உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட்மே இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஜெகதீஷுடைய அடிக்கல்லியே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, கிழவரிப்பள்ளி அணை இருக்கு இல்லையா, அந்த அணைக்கு இப்போது 392 கனஅடி நீர் வரத்து இப்போதைக்கு வந்துட்டுருக்குது அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கிழவரப்பள்ளி அணைக்கு நேற்று முன்தினம் வினாடிக்கு 327 கனஅடி நீர் வரத்து வந்துட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் 243 கனஅடி, வலது இடது கால்வாயில் பாசனத்துக்காக வினாடிக்கு 84 கனஅடி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 327 கனஅடி நீரும் வெளியேற்றப்பட்டு வந்துட்டுருக்குது. அணையுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த 14 தேதி நைட்டு 30 மில்லிமீட்டர், நேற்று முன்தினம் 24 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்குது. அதனால் நேற்று காலையில் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து சற்று அதிகரித்து 392 கனஅடியாக அதிகமாகியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அணையுடைய மொத்த உயரமான 44.28 அடியில் நேற்று 41 அடிக்கு நீரிருப்பு இருந்திருக்குது. அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் 245 கனஅடி, வலது கால்வாயில் பாசனத்துக்காக 24 கனஅடி, இடது மற்றும் வலது கால்வாயில் வந்துட்டு 60 கனஅடி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 329 கனஅடி நீர் இப்போதைக்கு வெளியேற்றப்பட்டு வந்துட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தமாக வந்து எல்லா கால்வாய்களையும் சேர்த்து 392 கனஅடி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இப்போதைக்கு நீர் வரத்து இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி நம்முடைய சேலம் மேட்டூர் அணையோட நீர்மட்ட நிலவரம் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, மேட்டூர் அணையோடைய நீர்மட்டம் 87.18 அடியாக இப்போதைக்கு இருக்குது. அதே மாதிரி நீர் இருப்பு 49.48 டிஎம்சி ஆகவும், அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 6441 கனஅடியாகவும், அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 12,000 கனஅடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து வெறும் 6441 கனஅடி அப்படி மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு 12,000 கனஅடியாக இருக்குது. இப்போ நீர் வரத்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் நீர் திறப்பு ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. ஸோ இதனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீர்மட்டம் மற்றும் நீரிருப்புமே வந்துட்டு வேகமாக குறையிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ அதனால் நீங்களாம் மேட்டூர் தண்ணில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போய் முடிப்பிடிச்சு வைங்க. முக்கியமாக வந்துட்டு தொட்டி, வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த குடம் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பிடிச்சி வைக்கும்போது அது எல்லாத்தையுமே வந்துட்டு க்ளீனாக கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அதில் பிடிச்சி வைங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது உங்களுக்கு கேஷோடைய அரமனை சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ வெங்காயம் இருக்கு இல்லையா, அதோடைய விலை வந்து 9% வரைக்குமே குறைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. வெங்காயத்தோடைய விலை கடந்த 9 நாட்களில் 9% வரைக்குமே செஞ்சிருக்கிறதா மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை செயலர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இது பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாடு முழுக்கவுமே வெங்காயத்துடைய சில்லறை விலை சராசரியாக 53.92 ரூபாயாக உயர்ந்திருக்குது அப்படின்னு. இது கடந்த மாதத்தை விட 48%, கடந்த வருஷத்தை விட 94% அதிகம் அப்படின்னு. வெங்காயத்துடைய விலையை குறைக்க கிலோ 35 ரூபாய்க்கு அரசு கூட்டுறவு அமைப்புகள் வாயிலாக நாடு முழுக்கவுமே 48 நகரங்களில் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குது. இதோடைய காரணமா மொத்த வெங்காயத்துடைய விலை குறைந்து சில்லறை விலையில அதோடைய தாக்கம் காணப்பட்டு வந்துட்டு. கடந்த 9 நாட்களில் 9% வரைக்குமே விலை குறைஞ்சிருக்குது. அரசு கிடங்குகளில் தற்போது 1.21 லட்சம் டன் வெங்காயம் இருப்பு இருக்குது அப்படின்னும், மொத்த விலை மேலும் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது நம்ம சேலத்துல எங்கெங்கெல்லாம் டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்க போகுது இன்னைக்கு அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை ஜங்ஷன், சிலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், புதிய பஸ் நிலையம், வின்சென்ட், பொன்னம்மாப்பேட்டை, இந்த பகுதிகள் எல்லாத்துலயுமே வந்துட்டு டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்க வேலைக்கு போறீங்க, இல்லை இந்த பகுதியில தாண்டி நீங்க வேலைக்கோ வெளியோ போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபா போயிட்டு வாங்க. கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, வேலைக்கு போறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். முக்கியமா வண்டியில போறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, கார்ல போறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காம போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து அவசரமாக கிளம்பும்போது கப்புக்கு சாப்பாடு அப்புறமா வாட்டர் பாட்டில் இதெல்லாம் மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. இப்போது அடுத்ததான் இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, மருத நிலத்தின் கடவுள் யார், மருத நிலத்தின் கடவுள் யார் அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியும் உங்களுடைய பதிலாக காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதில பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக பிளேசியுடைய தனானி நானே சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்னு அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்னு விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி அங்க திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளவு நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணும், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டதுதான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திரமா ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: இப்போ ஓய்வூதிய நிறுவனத்தில் சேருவதற்கு உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க இது. இது பத்தின ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன்னா உங்க சத்யா. இப்போ ஓய்வூதிய நிறுவனத்தில் இப்போ காலி இடங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை வளர்ச்சி ஆணையத்தில் காலி இடங்களுக்கு இப்போ விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர் பிரிவில் ஜென்ரல் 25, ஆராய்ச்சி 2, காப்பீடு கண்காணிப்பாளர் கணிப்பாளர் 2, அதுக்கப்புறமா மொத்தமாக வந்துட்டு 30 இடங்கள் வந்துட்டு காலியாக இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 30 வயசு இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இவங்களுக்கான தேர்ச்சி முறை எழுதி தேர்வு, அதாவது ரிட்டன் எக்ஸாமு, அதுக்கப்புறமா நேர்முக தேர்வு, இந்த ரெண்டு முறை மூலமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் ₹1000 அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 24/9/2026 அன்னைக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணணும். இது பற்றின விவரங்கள் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா pfrda.org.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களை பற்றின கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா pfrda.org.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு மறக்காமல் அப்ளை பண்ணி விட்டுருங்க. 24/9/2026 அன்னைக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா பிரீதா அவர்கள் வந்துட்டு சிவதாபுரம் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே பிரீதா. உங்களுக்கு இன்றைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கான நாள் மாதிரியே நீங்கள் எல்லாருமே செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிறைய வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் என்னென்ன விஷயங்களும் அச்சீவ் பண்ணணும் விஷயங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக டிலக்ஷன் செஞ்சிருக்கக்கூடிய விண்மீன் போலவே சாங் அப்படி மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பாட்டு தாங்க வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, சங்ககிரி கோட்டத்திற்கு உட்பட்ட 3 மின் அலுவலகங்கள் இப்போ மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. எடப்பாடி மின்வாரிய கோட்ட அலுவலகத்தில் செயல்பட்டு வரக்கூடிய கொங்கனாபுரம், கண்ணந்தேரி, தேவூர் ஆகிய உதவி பொறியாளர் மின்வாரிய அலுவலகங்கள் நிர்வாக காரணங்களால் இன்னையிலிருந்து சங்ககிரி கோட்டத்திற்கு மாற்றப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் மின் நுகர்வோர்கள் இனி மின்சாரம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சங்ககிரி கோட்ட மின்சார அலுவலகத்தை அணுகலாம் அப்படி மாதிரி எடப்பாடி மின்வாரிய கோட்ட பொறியாளர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே அப்படின்னா, கொங்கனாபுரம், கண்ணந்தேரி, தேவூர் ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மின் அலுவலகங்கள் வந்துட்டு உதவி மின் அலுவலகங்கள் வந்துட்டு இப்போது நிர்வாக காரணங்களால் சங்ககிரி கோட்டத்திற்கு மாற்றப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து, இப்போது எல்லினோ காலம் இல்லையா, எல்லினோ காலம் அப்படின்னா வெப்பம் அதிகரிக்கிறதுக்கான காலம், பூமியுடைய வெப்பம் அதிகமாகும். இந்த சமயத்தில் வந்துட்டு மழை பெய்யக்கூடிய அளவை விட கம்மியாக தான் வந்துட்டு பெய்யும். ஏற்கனவே நம்ம பார்த்துட்ருக்கோம், கம்மியாக தான் வந்துட்டு பெஞ்சிட்ருக்குது. அதே மாதிரி வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் இருக்கும். இந்த ஒரு காலத்தில் இந்த பயிர் சாகுபடி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா வந்துட்டு பயிர் சாகுபடி அப்போ சரியான அளவில் வெப்பமாக இருக்கட்டும், உள்ள தண்ணியாக இருக்கட்டும் தேவை. அந்த சரியான அளவு வெப்பம், அதுக்கப்புறமா வந்துட்டு தண்ணி, இதெல்லாம் தேவைப்படக்கூடிய அந்த சரியான ஒரு பயிரை நீங்கள் தேர்வு செஞ்சு அதை நீங்கள் வந்துட்டு நடவு பண்ணிங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக மகசூல், நல்ல ஒரு மகசூலாக வரும். ஸோ இது மாதிரியான விவசாயம் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் 11 மணியிலேருந்து 12 மணி வரைக்கும் ஒலிபரப்பாகக்கூடிய வாழ்வின் தொடக்கம் விவசாயம் நிகழ்ச்சி கேளுங்க பத்மா மாமன். அவங்க கூட உங்களுக்காக ஒவ்வொரு விவசாயம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து விஷயங்கள் எல்லாமே அந்த நிகழ்ச்சி மூலமாக கொண்டு சேர்த்துருக்காங்க. ஸோ மறக்காம கேளுங்க, வாழ்வின் தொடக்கம் விவசாயம் திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் 12 மணியிலேருந்து 11 மணியிலேருந்து 12 மணி வரைக்கும் பத்மா மேம் அவங்க கூட. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான எட்டுத்திக்கும் நம்ம கூட நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, ஏஐ மனித வேலையை எளிமையாக்குகிறதா திறமையை குறைக்கிறதா, ஏஐ மனித வேலையை எளிமையாக்குகிறதா அல்லது திறமையை குறைக்கிறதா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9 7 8

7077 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஏர் ஆனந்தன் இஞ்சியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா செக்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல சுரேஷ், ஃப்ரெண்டு மேரேஜுக்கு கிஃப்ட் அனுப்பணும், அதான் அமௌண்ட் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அதெல்லாம் இருக்கட்டும், கையெழுத்து போடாம இருக்க?
1: அது யாரு சென்ட் பண்ணாங்கன்னு தெரியக்கூடாது இல்ல, அதுக்குதான்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. முக்கியமாக நம்மளுடைய சேலத்தைச் சேர்ந்த விவசாயிகளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தான். வர 18ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமை, விவசாயிகள் புரிதிர் கூட்டம் நாள் வந்துட்டு நடக்கப்போகுது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 18/9/2026 நாளைக்கு வந்துட்டு விவசாயிகள் புரிதிர் கூட்டம் நாள் நடக்கப்போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் செப்டம்பர் 2026 மாதத்திற்கான

விவசாயிகள் குறைதீர் கூட்ட நாள் வர 18/9/2026 வெள்ளிக்கிழமை, அதாவது நாளைக்கு காலையில 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியராக இரண்டாம் தள கூட்ட அறை எண் 215 நடக்க போகுது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு கண்டிப்பாக விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு வேளாண்மை சம்பந்தமான தங்களுடைய குறைகளை நேர்லேயோ அப்படி இல்லைனா விண்ணப்பம் மூலமாகவோ தெரிவிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் தெரிஞ்சவங்க யாருக்கா வந்து விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த தகவலை மறக்காமல் சொல்லிவிடுங்க. 18/9/2026 நாளைக்கு காலையில் 10 மணி அளவில் வந்துட்டு இந்த கூட்டம் வந்து நடக்க போகுது. எங்கே அப்படின்னா மாவட்ட ஆட்சியராக இரண்டாம் தள கூட்ட அறையின் 215 வந்துட்டு இந்த கூட்டம் நடக்க போகுது. ஸோ நம்மளுடைய சேலத்தை சேர்ந்த விவசாயிகள் உங்களுடைய குறைகள் மற்றும் சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நேரில் போயிட்டோ அப்படினா விண்ணப்பம் மூலமாகவும் நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா ராஜ்குமார் அவர்கள் வந்துட்டு சென்னை பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ராஜ்குமார். உங்களுக்கு நாளைக்கான நாள் மாதிரி எல்லா நாளுமே செம ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் அடுத்தடுத்து நிறைய வெற்றிகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குன்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது அடுத்தது உங்களுக்காக அசோக் சார் முன்னாடி ராட்டினம் போல் சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாகை சூடவா.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, ஏஐ மனித வேலையை எளிமையாக்குகிறதா திறமையை குறைக்கிறதா, ஏஐ மனித வேலையை எளிமையாக்குகிறதா திறமையை குறைக்கிறதா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பத்தின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி நம்மளோட நிலை என்னான 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
6: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
5: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்தியா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, மருத நிலத்தின் கடவுள் யார், மருத நிலத்தின் கடவுள் யார் அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் வருணன். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுல இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்ல இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனில இருந்தும், ஸ்ரீஜாக்கா தாதக்கா பட்டியிலிருந்தும், தாமோதரன் அண்ணா பாலப்பட்டியில இருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியில இருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியில இருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம் இருந்துமே இந்த கேள்விக்கான பதிலை சரியா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்கு ஒலிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னும் நிறைய அப்டேட்ஸோட நாளைக்கு வந்து உங்களை எல்லாருமே மீட் பண்றேன். அது வரைக்கும் கிடந்து விடுவது நான் உங்கள் தொகுப்பாள சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. கிட்டப்ப பண்ணர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: நூற்றி 7.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் மற்றும்
2: பிரதீபாவோட
1: எல்லோருக்கும் அருமையான காலை வணக்கம். மைடியர் மக்களை, இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாட வந்துட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும். இந்த நாள் வந்து உங்களுக்கு அற்புதமான நல்லா சுத்தலான நல்லா வேற லெவல் நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிறோம். எப்படி பிரதீபா?
2: கண்டிப்பா நல்லா இருக்குமே, ஃபேண்டாஸ்டிக்கா. அதுவும் வெயில் வேற நல்லா பிரகாசமா இருக்கு.
1: இப்பதான் பிரகாசமா இருக்கு, நேத்து சாயந்தரம் நல்ல மழை. மக்களே, எங்கள் ஊர்லேயும் மழை பெஞ்சா அப்படிங்கிறத விளையாடுறப்ப சொல்லுங்கள். இதனைத் தொடர்ந்து இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சூப்பரான விளையாட்டு தான் நாங்கள் ரெண்டு பேரும் ரூம் போட்டு யோசிச்சு கொண்டு வந்திருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாதங்கள் மாதங்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மாதங்கள் மாதங்கள் அப்படிங்கிற விளையாட்டை நம்ம பொதுவாக வந்து பல டைப்பில் விளையாண்டுருப்போம். ஆனால் இன்றைக்கி விளையாடக்கூடிய விளையாட்டு என்னென்னா, உங்கள்கிட்ட ஒரு 3 மாதம் சொல்லுவோம், அந்த 3 மாதம் எத்தனாவது மாதம் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லணும். உதாரணத்துக்கு ஜான்வரி பிப்ரவரி மார்ச் அப்படின்னு சொன்னால் 1, 2, 3 சொல்லணும். அதுவே வந்து நான் 4, 5, 6 ஏப்ரல் மே ஜூன் அப்படின்னு சொல்லணும். நாங்கள் நம்பர் சொன்னால் நீங்கள் மாதத்தை சொல்லணும், நாங்கள் மாதத்தை சொன்னால் நீங்கள் நம்பர் சொல்லணும். இதான் அன்றைக்கான விளையாட்டை விளையாட போகிறோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும் நம்ம இருக்காமல் கால் பண்ணுங்கள். 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் ரெண்டு பேர் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக முதல் நேராக அருமையான ஒரு நேயர் காத்துட்ருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்திலிருந்து பேசுறேன்.
1: மாணிக்கவேல்னா பயணத்துல இருக்கீங்களா?
3: ஆமா.
1: சரிங்கண்ணா, பார்த்து சேஃபா போங்க. எப்படி போயிட்டு இருக்கண்ணா இன்றைய நாள் உங்களுக்கு?
3: நல்லா போயிட்டு இருக்கேன்.
1: நேத்து மலையா நம்பூர்ல?
3: ஆமா, மலை விட்டு விட்டு வந்துட்டு இருக்கேன்.
1: இப்ப இல்ல. சரிங்கண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாட போறோம் தெரியுமா?
3: நீங்க சொல்ற நம்பர்ல என்ன மாதங்கள் சொல்லணும்.
1: அப்படியே நான் மாசம் சொன்னா என்ன நம்பர்னு சொல்லணும்.
3: சரி சரி,
1: ஓகேண்ணா. ஜனவரி மே ஜூன்
3: 1, 4, 4
1: மே மாசம்
3: 1, 5 லாஸ்ட் என்ன சொன்னீங்க?
1: ஜூன் 6 ஓகேண்ணா. அடுத்து 12, 11, 10
3: டிசம்பர் நவம்பர் அக்டோபர்
1: ஓகேண்ணா. அடுத்து ஜனவரி ஜூன் மே
3: 1, 6, 5
1: சூப்பர் அண்ணா, அருமையால அன்னைக்கு மணிக்கம் அண்ணா, ரொம்ப நன்றி.
3: நன்றி
2: நன்றி அண்ணா.
1: மகளை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மாதங்கள் மாதங்கள் விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம் நம்ம. இன்னைக்கு வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இந்த விளையாட்டை நீங்களும் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க.
2: 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். ஸோ இந்த கேமோட பேர் என்னன்னா மாதங்கள் மாதங்கள் அப்படின்னு நாங்கள் வச்சிருக்கோம். நீங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச நேம் எல்லாம் வந்து எங்க கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்க உங்களுக்கு மாதங்கள் சொன்னா அது எத்தனாவது மாதமா இருக்கு அப்படின்னு நீங்க அந்த நம்பர் சொல்லணும். நாங்க நம்பர் சொன்னா நீங்க அதுக்கான மாதங்களை சொல்லணும். ஸோ இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, அந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன் ரோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்த அப்படி கவனிச்சிக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்க.

0: நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். பிரதீபா சொல்லுவாங்க அது என்ன விளையாட்டுன்னு.
2: என்ன விளையாட்டு அப்படின்னா மாதங்கள் மாதங்கள் அப்படின்ற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த மாதங்கள் மாதங்கள் விளையாட்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு இங்கிலீஷ் மாதங்கள் வந்துட்டு சொல்லுவோம், நீங்கள் அதோட நம்பர் சொல்லணும். நாங்கள் நம்பர் சொன்னால் நீங்கள் வந்துட்டு அந்த மாதத்தை அந்த என்ன மாதம் அப்படின்றத சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாட்ணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நீர் காத்துட்ருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம், சோனா பொறுமை இணையத்துவப்பு திவாகர் மற்றும் பிரதீபா இருவருக்கும் இன்னைக்கு காலை வணக்கத்தில் திருப்பூர் மாவட்டம் மூணாவது திருவரும் நலமா.
2: சூப்பரா இருக்கும்ண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேங்க. அதனால வந்துட்டு பாருங்க, அவசரமா கிளம்பிட்டு முடிச்சு போத்தே இருக்காங்க.
2: ஓகே ஓகேண்ணா. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம்னு
3: தெரியுமாண்ணா? அந்த மாசம்
1: முதல் நம்பரே
3: சொல்லிடுறேன்.
1: அடுத்து 10, 11, 12
3: அக்டோபர் நவம்பர் டிசம்பர்.
1: ரைட் அண்ணா. அடுத்து மே ஜூன் ஜூலை. அருமை அருமை அண்ணா, சூப்பரா விளாண்டு ரொம்ப நன்றி. ஆதோ அண்ணா
3: பாத்தீங்களா,
1: எவ்ளோ பாசனம் மேல, எவ்ளோ வேலை இருந்தாலும் உங்ககிட்ட பேசாம நான் போக மாட்டேன் திவாகர் பிரதீபா அப்படின்ட்டு வந்திருக்காரு. ரொம்ப நன்றி ஆதோ அண்ணா, உங்க இவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாண்டதுக்கு ரொம்ப நன்றி. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சிங்க இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு நாம என்ன விளையாட்டு பிரதீபா விளையாண்டு இருக்கோம்?
2: மாதங்கள் மாதங்கள்
1: மாதங்கள் மாதங்கள் இந்த மாதிரி விளையாட்டை பிரதீபா தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சு கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி பிரதீபா அந்த விளையாட்டை கொண்டு வந்ததுக்கு.
2: நன்றி நன்றி.
1: சரி, நீங்க கொண்டு வந்த விளையாட்டு உங்ககிட்ட விளையாடவா?
2: விளையாடலாம், பொறுமையா விளையாடலாம்,
1: பொறுமையா விளையாடலாம். கரெக்ட், மக்களை பொறுமையா அவங்களோட விளையாடுவோம். நீங்களும் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க 9787701078 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக நரேஷ்குமாரோட ஏண்டி புல்லா அப்படிங்கிற பாட்டு தான் வந்துட்டே இருக்கு. நேரம் இப்போ 9:20 தாண்டி வேகமாக போயிட்டு இருக்கு.

0: மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு மாதங்கள் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். ஒரு சூப்பரான ஒரு கான்செப்டில் செமையான ஒரு விளையாட்டு. உங்ககிட்ட நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், மூணு நம்பர் சொன்னால் அதுக்கே

0: மற்ற மாதங்கள் சொல்லணும். அதுவே நான் மாதங்கள் சொன்னால் அந்த மாதம் எத்தனாவது நம்பரில் வரும் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இந்த விளையாட்டை இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னா மறக்காமல் கால் பண்ணுங்க மைடியர் மக்களே.
1: 9787701 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் இந்த மாதங்கள் மாதங்கள் கேம்லாம் எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
0: காலை வணக்கம் பாஸ்கர் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஆமாங்கண்ணா,
2: மழை நைட்டு
0: நல்ல மழையாண்ணா. சூப்பர் அண்ணா. சரிங்கண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம் தெரியுமாண்ணா? ஆமாங்கண்ணா, விளையாடுவோமா?
1: ஓகேண்ணா. உங்களுக்கான மாதங்கள் என்ன அப்படின்னா மே, ஜூன், ஜூலை. உங்களுக்கான அடுத்தது
0: மே, பிப்ரவரி, ஜனவரி. சூப்பர் சூப்பர் பாஸ்கர், அருமையா நீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
1: நன்றி. மை டியர் மக்களே, நீங்களும் இதே மாதிரியே விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள். 9787701 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வாங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா செக்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல சுரேஷ், ஃப்ரெண்டு மேரேஜுக்கு கிஃப்ட் அனுப்பணும், அதான் அமௌண்ட் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அதெல்லாம் இருக்கட்டும், கையெழுத்து போடாம இருக்க.
1: அது யாரு சென்ட் பண்ணாங்கன்னு தெரியக்கூடாது இல்ல, அதுக்குதான்.

0: फोन में ऐसो के पे
1: रुकवासी
0: मामा ले ले ले ले ओरा

0: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்ம திவாகரை நான் சொல்லுவாங்க என்ன கேம்னு.
3: நான் சொல்லுவேங்க என்னால் சொல்ல முடியாதா? எனக்கு வந்து மாதங்கள் மாதங்கள் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட நாங்கள் வந்து ஒரு சில நம்பர் சொல்லுவோம், அந்த நம்பர் எத்தனாவது மாதம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும். அதுவே நாங்கள் மாதம் பேர் சொன்னால் அது எத்தனாவது மாதம் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் என்கிட்ட சொல்லணும். அதாவது ரெண்டுன்னு சொன்னால் நீங்கள் ஃபெப்ரவரின்னு சொல்லணும், ஃபெப்ரவரின்னு நாங்கள் சொன்னால் நீங்கள் ரெண்டுன்னு சொல்லணும். இந்த விளையாட்டு எப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
4: 107.8 நம் தொழில் மக்கள் வானொலி சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் 50 கலைச்செல்வி அன்பு திவாகர், அன்பு பிரதீபா அவர்களே.
2: அன்பு கலைச்செல்வி அக்கா வணக்கம், காலை வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் பிரதீபா, இருவரும் எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: அருமையா அற்புதமா இருக்குங்க.
3: எப்படி போயிட்டு இருக்கு கலைச்செல்வி அக்கா?
4: நல்ல மூணு நாளா நல்ல மழைங்க திவாகர், நல்ல மகிழ்ச்சியா போயிட்டு இருக்கு.
3: சூப்பர் அக்கா, நீங்க சொல்றது கேக்குறப்பவே எனக்கும் நான் சந்தோஷமா இருக்கேன்.
4: நிறைய மழை வரணும்னு நான் இறைவனை வேண்டி

0: வேண்டிக்கோங்க வேண்டிக்கோங்க.
1: அதுக்கான மாதங்கள்
2: சொல்லணும்.
1: உங்களுக்கான முதல் நம்பர் என்னன்னு சொல்றேன்னா 4, 5, 8.
2: 4, 5, 8.
1: சூப்பர், அருமையா சொன்னீங்க.
0: அடுத்து மார்ச், ஏப்ரல், மே.
2: 3, 4, 5.
0: சூப்பர் அக்கா.
1: அடுத்தது அக்டோபர், நவம்பர், டிசம்பர்.
2: 10, 11, 12.
1: ஓகே அக்கா, அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றி அக்கா. அவ்வளவுதான் அக்கா.
2: சரிங்க, சூப்பர் சூப்பர் நிகழ்ச்சி, அருமையா போகுது. பாராட்டு வாழ்த்துக்களும் இருவருக்கும்.
1: நன்றி நன்றி அக்கா.
2: நன்றிங்க பிரதீபா, நன்றிங்க தீபாகர், நிகழ்ச்சி அருமையா போகுது, வாழ்த்துக்கள்.
0: நன்றி அக்கா, நன்றி.
2: நன்றிங்க தீபாகர்.
1: ஓகே அக்கா.
0: மேட்டூர் வட்டம் மயமுதூர்லேருந்து நம்ம கலை செல்வி அக்கா கால் பண்ணி சூப்பராக அற்புதமாக விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை, நீங்களும் மாதங்கள் மாதங்கள் அப்படிங்கிற விளையாட்டில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள்.
1: 9787701072 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.
0: இந்த மாதங்கள் மாதங்கள் விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கிட்ட நாங்கள் வந்து ஒரு மாதத்தோட பெயர் சொன்னால் அதோட நம்பர் எத்தனாவது மாதம் வரும் அப்படிங்கிற நம்பர் நீங்கள் என்கிட்ட சொல்லணும். அதுவே நான் நம்பர் சொன்னால் நீங்கள் வந்து பெயர் சொல்லணும். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. நீங்களும் இந்த விளையாட்டு விளையாடணும்னா நான் சொன்ன நம்பர் கால் பண்ணுங்கள். நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா 9:48 தாண்டி போயிட்டுருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்கள்.

0: ஆரோக்கியமிக்க நம்ம ஊரு உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதங்கள் மாதங்கள் இந்த கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் மாதங்கள் சொன்னால் நீங்கள் அது எத்தனாவது மாதம் அப்படின்ற நம்பர் சொல்லணும். நாங்கள் நம்பர் சொன்னால் அந்த நம்பருக்கு ஏற்ற எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9 7 8 7 7 0 107 8 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம்.
2: இதனை தொடர்ந்து இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் அண்ணா, வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: அருமையா
2: இருக்கும், அருமையா இருக்கும் அண்ணா.
3: போயிட்டு இருக்கு இந்த நாள் பொழுதெல்லாம் உங்களுக்கு?
2: சூப்பரா போயிட்டு இருக்கண்ணா, அற்புதமா போயிட்டு இருக்கு.
3: மழையெல்லாம் பெஞ்சதா நம்ம ஊர்ல? எப்படி இருக்கு கிளைமேட்லாம்?
2: நேத்து நைட்டு நாங்க கொஞ்சம் மழை நல்லா பெஞ்சதாண்ணா.
3: சூப்பர்ப்பா, பரவாயில்ல. இங்க கொஞ்சம் அமைச்சு விடுங்க, இங்கதான் மழையே வர மாட்டேங்குது.
2: அப்படிங்களா? அப்ப இன்னைக்கு இல்ல நாளைக்கு வந்துடும்.
3: சூப்பர், நீங்க வந்ததுன்னா உங்க வாய்க்கு வந்து சக்கரை போடுறேன்.
2: கண்டிப்பா கண்டிப்பாண்ணா. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
3: ஆமா ஆமா, மாதங்கள்
2: விளையாண்டுருவோம்ண்ணா. ஓகே, உங்களுக்கான மாதம் என்ன அப்படின்னா, பிப்ரவரி மார்ச் மே.
3: 2 3 5.
2: ஓகே, 6 8 10.
3: ஜூன் ஆகஸ்ட் அக்டோபர்.
2: ஓகே அண்ணா, டிசம்பர் ஆகஸ்ட் ஏப்ரல்.
3: 12 8 4.
2: ஓகே சூப்பர், அருமையாளா, நீங்க ரொம்ப நன்றி அண்ணா. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு வாகை சுடவா நிகழ்ச்சியோட முதல் ஒரு மணி நேரம் முடிஞ்சது. நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா 10:01 தாண்டி போயிட்டு இருக்கு. இந்த வாகை சுடவா நிகழ்ச்சி இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் யாராவது விளையாடணும்னா கால் பண்ணுங்க 9787-7107 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி எங்களோட விளையாடலாம். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
1: அதாவது மாதங்கள் மாதங்கள் அப்படின்ற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். மாதங்கள் மாதங்கள் விளையாட்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு நம்பர் சொன்னால் அந்த நம்பர்ல எந்தெந்த மாதங்கள்
0: இருக்கு. ஓகே 2, 3, 4, 5, 6
1: 2, 3, 4, 5, 6 பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை
0: 1, 2, 3, 4
1: ஜான்வரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்
0: 12, 7, 6
1: 12, 7, 6 ஓகே டிசம்பர் ஜூலை ஜூன்.
0: சூப்பர் பிரதிபா, அருமையாக விளாண்டுங்க.
1: நன்றிகள்
0: மகளே. இதே போலவே நீங்களும் விளையாடணும்னா மறக்காம கால் பண்ணுங்க 9787-7010-78 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இன்னோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பற்றி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமாரசாம்பட்டி, குமாரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வரர் கோயில், அதை தாண்டி அங்க திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளவு நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணும், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம் தான், 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின்

0: சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து சேரிரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்குதான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா மற்றும் திவாகர் உங்க கூட ரெண்டு பேருமே ஜாலியாக விளாண்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம அப்படி என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மாதங்கள் மாதங்கள் இந்த கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு மாதங்கள் சொன்னால் அது எத்தனாவது மாதம் அப்படின்ற எண்ணிக்கையை நீங்கள் சொல்லணும். அதே நாங்கள் நம்பர் சொன்னால் அந்த நம்பருக்கு ஏற்ற மாதங்கள் எங்கே இருக்கும் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள் 9787-707-107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம்.
2: இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக இந்த மாதங்கள் மாதங்கள் விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
7: ஹலோ
2: ஹலோ வணக்கம்.
7: ஹலோ வணக்கம் பாபா, நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கோம். நான் நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன்.
6: ஓகே ஓகே. நான்
2: கஸ்தூரி. என்ன இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
7: அதாவது மாதங்கள் தேதிகள் இப்படி எண்கள்.
6: ஓகே நான் மாதங்கள் எண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நான் விளையாடலாமா? ஓகே. உங்களுக்கான மாதங்கள் என்ன அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்.
7: சூப்பரா சொன்னீங்க.
2: அடுத்து என்ன? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்.
6: ஓகேண்ணா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி.
2: திருப்பூர் மாவட்டத்தில் இந்த கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நவ மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் திவாகர் மற்றும் பிரதீபா உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
6: அதாவது மாதங்கள் மாதங்கள் விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமில் நீங்களும் விளாட வச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-707-107 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம்.
2: இப்போ நேரம் 10:20 தாண்டி போயிட்டுருக்கு. உங்களுக்காக சூப்பரான செமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே.

எல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான். ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ். இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

பாதுகாப்போம் பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் திவாகர் மற்றும்
2: பிரதீபாவுடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா மாதங்கள் மாதங்கள் அந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு மாதங்கள் சொன்னால் அது எத்தனாவது மாதம் அப்படின்ற நம்பரை நீங்கள் சொல்லணும். அதே நாங்கள் அந்த நம்பர் சொன்னால் நீங்கள் அது எந்த மாதத்தில் இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதங்களை சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளையாண்டு நினச்சிங்கன்னா கால்
1: பண்ணுங்கள் 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேயர் காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ
1: வணக்கம்.
3: ஹலோ இருவருக்கும் ஜில் என்று காலை வணக்கம்.
1: ஜில் என்று நீங்க காலை வணக்கம் சொன்ன உடனே வெயில் அடிக்குது ஆனந்தி அக்கா. நேற்று எப்படிங்கக்கா நம்ம ஊர்ல அக்கா உங்க ஜில்லுன்னு இருக்கீங்க? சரி சரிங்க அக்கா, ரொம்ப நன்றி அக்கா உங்களுக்கும் ஜில்லுன்ற காலை வணக்கம். நேற்று மழையா நம்ம ஊர்ல அக்கா? நேற்று மழையா நம்ம ஊர்ல?
3: நேற்று
1: சமமலை. சரிங்க அக்கா. அக்கா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்
3: தெரியுமா?
1: விளையாடுவோமா? ஓகே. 3 4 5
3: மே ஜூன் ஜூலை.
1: சேலம்ல இருந்து ஆனந்தி அக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு.
2: மை டியர் மக்களே, நீங்களும் இதே மாதிரியே விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9 7 8 7 7 0 107 8 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.
1: இதனைத் தொடர்ந்து இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் நம்ம நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களை, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா செக்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்க?
2: ஒன்றும் சுரேஷ், ஃப்ரெண்டு மேரேஜுக்கு கிஃப்ட் அனுப்பணும், அதான் அமௌண்ட் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன்.
1: அதெல்லாம் இருக்கட்டும், கையெழுத்து போடாம இருக்க.
2: அது யாரு சென்ட் பண்ணாங்கன்னு தெரியக்கூடாதுல்ல, அதுக்கு தான்.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனாயப்பும் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
7: பிரதீபாவுடன்.
6: இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதங்கள் மாதங்கள் அப்படிங்கிற விளையாட்டு. இந்த மாதங்கள் மாதங்கள் விளையாட்டோட விதிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
7: அதாவது நாங்கள் வந்து உங்களுக்கு மாதங்கள் சொன்னால் அது எத்தனாவது மாதம் அப்படின்ற நம்பர் நீங்கள் சொல்லணும். அதே நாங்கள் நம்பர் சொன்னால் அது என்ன மாதத்தில் வரும் அப்படின்றத நீங்கள் சொல்லணும்.
6: மற்றும் பிரதீபா எங்களோட ஜாலியா விளையாடலாம். இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவரு கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம் திவாகர், நான் ஈரோடு மாவட்டம் கொடுமடி ராசம்பாளையம். கோவிந்தசாமிங்க.
6: கோவிந்தசாமி, நான் எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கீங்க?

0: சொல்லிடலாம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நாங்க நல்லா இருக்கேங்கண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? தேவாக
2: அருமையா இருக்க, அருமையா இருக்க. நான் நேத்து மலையான ஊர்ல
0: உங்களுக்கான
2: முதல் நம்பர் சொல்றேன்.
1: உங்களுக்கான மூன்றாவது ஜனவரி, ஏப்ரல், ஜூன்.
0: ஒன்னு, நாலு,
1: சூப்பர்ண்ணா, ரொம்ப அருமையா விளையாண்டீங்கண்ணா. நன்றி,
0: நன்றிங்கம்மா, நன்றி,
1: நன்றி அண்ணா.
2: அருமையாக விளாண்டிங்க கோயின் சாமண்ணா, ரொம்ப நன்றி. நம்ம கூட நேரத்துக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8

0: 7.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன்.
2: இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம், மாதங்கள் மாதங்கள் அப்படிங்கிற விளையாட்டு. இந்த மாதங்கள் மாதங்கள் விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கிட்டே நாங்கள் ஒரு மாதம் சொல்லுவோம், அந்த மாதத்தோட நம்பர் என்ன அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும், இல்லை நாங்கள் நம்பர் சொன்னோம்னா அது என்ன மாதம் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இந்த விளையாட்டை இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் பிரதீபா, திவாகர். சேலம் பெரும்பாலையில இருந்து இணைப்பு என்பவர் எழிலரசி. நிலையத்தில் நலமா இருக்கீங்களா? நம் நேயர்கள் அன்பு சொந்தங்கள் அளவு நலமா இருக்கீங்களா?
1: எல்லாருமே சூப்பரா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன்பா. எப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு காலை பொழுது?
1: திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு மோடமா இருக்குக்கா, அப்படிதான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு?
3: நைட்டு மழை பெஞ்சதுப்பா.
1: ஓகே ஓகேக்கா.
3: ஒரு
1: அருமையான பேர் நீங்க வச்சிட்டீங்க. ஓகேக்கா, உங்களுக்கான மாதங்கள் என்னன்னா மே ஜூன் ஜூலை
3: 5, 6, 7.
1: ஓகே, உங்களுக்கான அடுத்த மாதங்கள் நவம்பர் செப்டம்பர் ஜூன்
3: 11, 9, 6.
1: ஓகே கா.
2: அடுத்து உங்களுக்கான மாதங்கள் பிப்ரவரி மே ஆகஸ்ட்.
3: பிப்ரவரி மே ஆகஸ்ட்ங்களா? 2, 5, 8.
2: சூப்பர் அக்கா, அருமையா. ரொம்ப நன்றி அக்கா.
3: பை பை. நன்றி. பை பை.
1: பை கா. பை கா.
2: நன்றி. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுமா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு வாகை சுடுமா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நாங்களும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9, 8, 7, 7, 0, 107, 8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் அனுப்புங்க. இதோட நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்புறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் மற்றும்
1: பிரதீபா.
2: நன்றி மக்களே, டாட்டா மக்களே. பை பாய். உங்களுக்காக அருமையான பாடல்லாம் வந்துகிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில், பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: பை பாய்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். இயற்கை வேளாண்மை மாயைகளும் உண்மைகளும் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். காலநிலை மாற்றமும் உணவு பாதுகாப்பும் உலகம் இன்னைக்கு எதிர்கொள்ளக்கூடிய ரெண்டு பெரும் சவால்கள் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுக்கும் மையப்புள்ளியா விளங்குறது விவசாயமோ நாளுக்கு நாள் குன்றி வரக்கூடிய மண்ணோட வளமுமே அப்படின்னு சொல்லலாம். இந்த சூழல்ல உலக சமூகம் திரும்பவும் இயற்கை வேளாண்மையை நோக்கி திரும்புது. ஆனா இந்த துறை சார்ந்த உண்மைகளை விட தவறான நம்பிக்கைகளே அதிகம் உலாவுது அப்படின்னு சொல்லலாம். உணர்ச்சி பெருக்கை தாண்டி உண்மை நிலையை கண்டறிய வேண்டிய தருணம் இது அப்படின்னு சொல்லலாம். இயற்கை வேளாண்மை அப்படின்றது கடந்த காலத்தை நோக்கிய பின்னோக்கி

முன்னோக்கிய பயணம் இல்லைங்க, மாறா எதிர்காலத்தை பாதுகாக்க கூடிய தொலைநோக்கு முயற்சின்னு சொல்லலாம். மண்ணில வாழக்கூடிய கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள், மண்புழுக்கள், பூச்சிகள், மரங்கள், கால்நடைகள் மற்றும் மனிதன் ஆகிய அனைத்துமே பிணைந்த ஒற்றை பெருமண்டலம் அப்படின்ற புரிதலே இதனுடைய அடிப்படைன்னு சொல்லலாம். இன்னைக்கு உலக அளவுல பரவலா பேசக்கூடிய மண் வளம், புத்தாக்க வேளாண்மை, கரியமில விவசாயம், இயற்கை சார்ந்த தீர்வுகள் போன்ற நவீன கருத்துக்களோட வேர்கள் எல்லாமே இயற்கை சார்ந்த வேளாண் முறைகள்லயே ஊன்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். விளைச்சல் பற்றிய உண்மை அப்படின்னு சொல்லும் போது இயற்கை வேளாண்மையில விளைச்சல் கிடைக்காது அப்படின்ற கூற்றுல பகுதி உண்மையே இருக்கு. தொடர்ச்சியா ரசாயன உரங்களை பயன்படுத்திய நிலம் இயற்கை முறைக்கு மாறுறப்ப மண்ணோட உயிரியல் சமநிலை மீட்சியடைய கொஞ்ச காலம் எடுக்கும். இதனால தொடக்க ஆண்டுகள்ல விளைச்சல் கொஞ்சம் குறையலாம். ஆனா காலம் போக போக மண்ணோட வளம் மேன்மை அடையறதையும் உற்பத்தி செலவு குறையறதையும் வறட்சியை தாங்கக்கூடிய திறன் பயிர்களுக்கு கூடுறதையும் ஆய்வுகள் உறுதி செய்யுது. முக்கியமா கரிம சத்து கூடும்போது மண்ணோட நீர்த்தேக்கும் திறனும் அதிகரிக்குது. படிப்படியான மாற்றம் அப்படின்னு சொல்லும் போது இயற்கை முறைக்கு மாற்ற திட்டமிட்ட உடனேயே ரசாயன பயன்பாட்டை முற்றிலுமா நிறுத்துறது அறிவியல் பூர்வமான அணுகுமுறை அன்று அப்படின்னு சொல்றாங்க. நீண்ட கால நோயாளியோட மருந்த ஒரே நாள்ல நிறுத்த முடியாதது மாதிரி தான் மண்ணையும் படிப்படியாவே மாத்த முடியும். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை, ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை ஆகிய அறிவியல் பூர்வ முறைகளோட இயற்கை இடுபொருட்களை இணைச்சு பயன்படுத்துறது சரியான வழின்னு சொல்லலாம். ஊட்டச்சத்து செறிவுன்னு சொல்லும் போது அதே மாதிரி இயற்கை விளை பொருட்கள் எல்லாமே அதிக சத்து கொண்டது அப்படின்றதும் முழுமையான உண்மை இல்லைன்னு சொல்றாங்க. நிலத்தோட தன்மை, காலநிலை, அறுவடை நேரம், சேமிப்பு முறை, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு காரணிகளே சத்து செறிவை தீர்மானிக்குது. இருந்தாலுமே மண்ணோட உயிரியல் சமநிலை பேணுவதிலையும் சூழலியல் பாதிப்பை குறைச்சி நீடித்த உற்பத்தியை உறுதி செய்யறதுலயும் இயற்கை வேளாண்மையோட பங்கு மகத்தானதுன்னு சொல்லலாம். என்னங்க இயற்கை வேளாண்மையோட மாயைகளும் உண்மைகளும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையை.
1: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
2: தி சென்னை பெஸ்டிசைட்,
1: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
2: தி சென்னை பெஸ்டிசைட், மூன் ரோடு அருகில், சேலம்.
1: தொடர்புக்கு 9994366030.
2: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படி கவனிச்சிக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஐஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப சமநிலைனா என்ன, அதுல இருக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: அடுத்ததா மண் சமநிலையை பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம சொன்னோம், உயிரியல் தோன்றணும் அப்படின்னா மண்ணுல வேதியியலும் இயற்பியலும் ஒரு சமநிலையில இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அந்த சமநிலைன்னா என்ன, அது எப்படி ஒரு விவசாய

0: ஐயா நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்கு கோட்பாடுகள் உருவாக்கப்பட்டிருக்கு. வில்லியம் ஆல்பிரைட் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி 1930களிலேயே இதை பற்றின ஆராய்ச்சி பண்ணி சில கோட்பாடுகளை உருவாக்கியிருக்கார். அது வந்து இங்கிலீஷில் சாயில் பேலன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் மண் சமநிலை. ஸோ வில்லியம் ஆல்பிரைட் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் பிரதானமான சில ஊட்டச்சத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்தது அப்படின்னா அதுதான் ஒரு உயிரியல் நன்றாக வளர்வதற்கான ஒரு கட்டமைப்பு அப்படின்னு அவர் நிரூபிக்கிறார். அந்த ஊட்டச்சத்துக்கள் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதானமாக கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் அண்ட் சோடியம். அதோட உங்க மண்ணோட கார அமில நிலை pH அது 7 கீழே இருந்ததுன்னா அங்க ஹைட்ரஜன் ஆட்டம்ஸும் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த மண் சமநிலை கோட்பாடு. இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் பரிசோதனை மூலமா. ஆனா இன்னைக்கு பிரதானமா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இருக்கிற மண் பரிசோதனையோ இல்ல வேளாண் அறிவியல் நிலையம் அவங்க கொடுக்கற மண் பரிசோதனை அட்டையிலேயோ இந்த முழுமையான தகவல்கள் விவசாயிக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்றது தான் ஒரு வருத்தப்படக்கூடிய உண்மை. இதற்கான கட்டமைப்பை ஒரு சமூகமாக நம்ம வேகமாக உருவாக்கணும், நம்ம மண் வளத்தை காக்கணும் அப்படின்ற நம்மளுடைய எண்ணம் சரி அப்படின்னா, அதில் நமக்கு உறுதி இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய டெஸ்டிங் அப்பாரட்டஸ் அதாவது மண் பரிசோதனை கட்டமைப்பு உலக தரத்திற்கு வேகமாக உயரணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது 1950களிலேயே மேல்நாடுகளில் இருக்கு, ஆனால் நம்ம ஊரில் இன்னும் இல்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வருத்தம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப மண் பரிசோதனை அட்டை ஏன் வந்து முழுமையா கிடைக்கப்படுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, கண்டிப்பா இது வந்து விவசாய பெருமக்களுக்கு உதவியா இருந்திருக்கும். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: ஓமலூர் வட்டாரம் செக்காரப்பட்டி கிராமத்துல இருந்து இசைவாணி அக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மாடு வளர்ப்பு என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: பால் மாடு இருக்குது, என்கிட்ட ஒரு 3 இருக்குது, 3 பால் கறக்குது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பராமரிப்புன்னா தூங்கி எந்திரிச்சதும் அதுங்களுக்கு எல்லாம் சுத்தபத்தமாக சாணியெல்லாம் கூட்டி அள்ளிட்டு பால் கறந்து விட்டு மடியெல்லாம் கழுவிட்டு அப்புறம் தீனி காலையிலேயே போட்டுடணும். அப்புறம் 8:30 மணிக்கெலாம் தண்ணி வைக்கணும். மறுபடி இப்படி காட்டில் கொத்தர பிள்ளைங்க தட்டு எல்லாம் கொண்டு போய் அறுத்து கொண்டு போய் போட்டு வயிற்று நம்பி 10 மணிக்கு 10:30 நிழலில் பிடிச்சி கட்டி போடணும். மறுபடி மதியானம் ஒரு டைம் தண்ணி, நாங்கள் 3 வைக்கிறதில்ல 2 தான். அதுங்களுக்கு தவிடு புண்ணாக்குலாம் வாங்கினா அது ஏகப்பட்ட காசாகுது. புண்ணாக்கு இப்போ 70 வந்துருச்சுக்கலாம். அதனால் 2 தான் வைக்கிறோம். சாயந்தரம் மறுபடியும் பால் கறந்து தண்ணி வச்சு தீனி போடுறது தான். அது பார்த்துக்கிட்டா ஒரு லிட்டருக்கு எங்ககிட்ட எடுத்துக்கிறது 30-35 தான் எடுக்கிறாங்க. நாங்களே வெளியில் போய் வாங்கினா 60 அது மாட்டுக்கும் கஷ்டம்தான். அதுலேயும் பார்க்கறத பார்த்தா ஏதோ எங்களுக்கு காட்டில் வர பில்லுக்கு மாடு ஒன்று இருந்தால் எருவுக்கு ஆகுது அப்படிங்கிறதுக்கோசரம் மாடு வச்சிட்ருக்குறோம். அதுதான் ஃபுல்லாகவே விவசாயத்துக்கு தான். தூங்கி எழுந்திரிச்சா பாப்பாங்களாம் காலேஜ் போகிறாங்களா, அவங்கள அனுப்பி விட்டுட்டு இப்படி காடு கொத்த ஆளுங்க 8 வந்துருவாங்க. நான் மாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 9-10 காட்டுக்கு வந்தேன்னா இப்போ இவங்க 2 போவாங்களா, இவங்களாம் அனுப்பிவிட்டு மறுபடி வீட்டுக்கு போய் மதியானம் சாப்பாடு ஏதோ ஒன்று சாப்பிட்டு மறுபடியும் 3 மாட்டுக்கு தட்டு இருக்கிறது தண்ணி வைக்கிறது அதெல்லாம் பண்ணிவிட்டு பாலெலாம் கறந்துட்டு மறுபடியும் காட்டுக்கு வரும் 5 ஏதோ கொஞ்சம் நேரம் கொத்தலாம் தட்டு இருக்கலாம் பில்லு போடுங்களாம் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்போம்னு வச்சுக்காவ. இதே தான் அதுதான் செய்யறதுன்னு வச்சுக்காவ. அதுக்கு இதெல்லாம் செய்கிறோம், பலன்லாம் இல்லை. அது இவங்களே கூட பேசுவாங்க, இவ்வளோ தூரம் செய்கிறியே அதில் என்ன அவனுக்கு வருதுன்னு, என்னக்கா பண்ணுறதுன்ட்டு நாங்களும் செஞ்சுக்கிறோம்னு வச்சுக்காங்களேன். கொஞ்சத்துக்கு கொஞ்சம் குறைச்சி வைக்கலாம் அப்படின்ட்டு. ரெண்டு பேரும் எங்கள் வீட்டுக்காரும் விவசாயம் தான், நாங்களும் விவசாயம் தான். மாட்டை பார்த்துட்டு நான் காட்டில் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். அடுத்த வேலை மஞ்சள் சோளத்தட்டு குச்சி இது மாதிரி தான் காய்ங்க. அவங்க அவங்களுக்கு விருப்பம் என்ன தோணுது அவங்க அதை செஞ்சுக்கிறாங்கன்னு வச்சுக்காவ. கரும்பு போறதெல்லாம் இந்த பக்கமே அதிகம் இல்லை, அந்த லைனுங்களுக்கு போடுறாங்க. தண்ணி பொறுத்து மெயின் மழை தண்ணி வரணும் எனத்துக்கு. அதுதான் போர் போட்டிருந்தாலும் போர் 1000 தான் எங்களுக்கு போர் இருக்குது, அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். தண்ணி பாயறது பிடிக்கிறது எல்லாமே அது முறை கணக்கு போட்டு 3 விட்டார் கட்டணுமா. அவங்க இங்கே காய் போடுறாங்க மஞ்சள் தட்டு இது மாதிரி இருக்கிறதுனால மெயின் பிரச்சனை தண்ணி. அதுதான் அது இருந்தாவே எல்லாமே நல்லா வரும்னு வச்சுக்காவ. கஷ்டப்படணும். வெயில் மழை எதையுமே பார்க்காத, முள்ளும் பார்க்கறதில்ல மழையும் பார்க்கறதில்ல வெயிலையும் பார்க்கறதில்ல, பொழுது நிற்குமே காட்டிலே தான் இருக்கிறோம்னு வச்சுக்காவ. மழை பெஞ்சாலும் காட்டிலே இருப்போம், வெயில் அடித்தாலும் காட்டிலே இருப்போம், காட்டிலே தான் வேலை செய்யணும். இதே உடம்பு பிடாங்க சூடாக இருக்கும், அதெல்லாம் கஷ்டம் தானே. அதெல்லாம் அதே தான் அப்படியே தான் அனுபவிக்கிறோம். 23 அதே தான் பண்ணுறோம். அவங்க எங்கள் மாமனாரோட அவங்க அப்பாலாம் வச்சிட்டு இருந்தாங்க, அவங்க காட்டில் இது பண்ணதுனால மாமனாரும் காடு இருந்துச்சு, அவங்க அப்படியே மாமனுங்களுக்கு விட்டாங்க. இப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால எங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்துட்டாங்க, நீங்கள் பண்ணிக்காங்கன்னு. நாங்கள் காட்டில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நாளைக்கு எங்கள் பசங்க தலையெடுத்து எங்கள் மருமக வர காலத்துக்கு பண்ணுறாங்களா பண்ணலையோ அது தெரியல, நாங்கள் இருக்கிற வரைக்கும் செய்கிறோம். அதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அது அப்புறம் தான் தெரியும்னு வச்சுக்காங்களேன். நன்றிங்க.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. விவசாயத்துல இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா செக்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்க? ஒன்னுல சுரேஷ், ஃப்ரெண்டு மேரேஜுக்கு கிஃப்ட் அனுப்பணும், அதான் அமௌண்ட் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அதெல்லாம் இருக்கட்டும், கையெழுத்து போடாம இருக்க.
1: அது யாரு சென்ட் பண்ணாங்கன்னு தெரியக்கூடாது இல்ல, அதுக்குதான்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல வேளாண் பொறியியல் கல்லூரியின் கீழே செயல்படக்கூடிய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பொறியியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் அருணாதேவி என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பசுமை கூடம் அமைக்கிறதுக்கு மானியம் எந்த மாதிரி கொடுக்கறாங்க, நம்ம எங்க போய் அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோன் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: பசுமை கூடாரம் அமைப்பதற்கு அரசாங்கம் மானியம் வழங்குகிறது. தோட்டக்கலை துறையின் மூலம் மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. உதாரணமாக மூங்கிலால் ஆன பசுமை கூடார செலவு ஒரு சதுர மீட்டருக்கு ₹450 முதல் ₹520 வரை ஆகும். மரத்தினால் ஆன கட்டுமான அமைப்பு உடைய பசுமை கூடார செலவு தோராயமாக ஒரு சதுர மீட்டருக்கு ₹550 முதல் ₹650 வரை செலவாகும். அதே போல் இரும்பு சட்டத்திலான பசுமை கூடார அமைப்பதற்கு செலவு தோராயமாக ₹900 முதல் ₹1050 வரை ஆகும். இதற்கு 50% வரை அரசாங்கத்தினால் மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் மித செலவு பசுமை கூடாரமான குளிர்விப்பான் போன்ற கருவிகள் உடைய பசுமை கூடாரம் அமைப்பதற்கு ஒரு சதுர மீட்டருக்கு ₹1400 முதல் ₹1650 வரை ஆகிறது. இதற்கும் அரசாங்கத்தினால் 50% வரை மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வாறாக அரசு வழங்கும் மானியத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பசுமை கூடாரத்தில் காய்கறி சாகுபடியில் ஏற்படும் நன்மைகளாவன, அதிக வெப்பம் காற்று மழையினால் பயிருக்கு உண்டாகும் சேதம் தவிர்க்கப்படுகின்றது. காய்கறிகள் கட்டுப்படுத்தப்பட்ட வெப்பநிலை மற்றும் ஈரப்பத நிலையில் பயிரிடப்படுவதால் பயிர் இழப்பு ஏற்படுவது குறைகிறது. பயிர்களை வளர்க்க ஒரு குறிப்பிட்ட பருவத்திற்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பசுமை கூடார சாகுபடியில் பூச்சி நோய் எலிகள் மற்றும் பறவை விலங்குகளிடமிருந்தும் பயிர் பாதுகாக்கப்படுகிறது. விளைபொருட்களின் மகசூல் 3 முதல் 4 மடங்கு வரை அதிகரிக்கிறது. தரமான பயிர் விளைச்சலை பெற முடிகிறது. தண்ணீர் மற்றும் உரம் சரியான அளவு உபயோகிக்கப்படுவதனால் நீர் மற்றும் உர உபயோகத்திறன் அதிகரிக்கிறது. வருடத்தின் எல்லா நாட்களிலும் பயிரை பயிர் செய்ய முடிகிறது. இவ்வாறாக காய்கறி பயிர்களுக்கு ஏற்ற தட்பவெப்ப சூழல், பாசன நீர் இருப்பு, உர தேவை பூர்த்தி இருந்தால் மட்டுமே அதிக பயிர் வளர்ச்சி மற்றும் மகசூலை எதிர்பார்க்க முடியும். எனவே பசுமை கூடாரத்தில் காய்கறிகளை சாகுபடி செய்து உழவர் பெருமக்கள் பயனடைந்திட வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப பசுமை கூடம் எந்த மாதிரி பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா இது வந்து புதுசா நான் பசுமை கூடம் போடணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து உதவியா இருந்திருக்கும். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
3: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
3: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
2: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
3: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
2: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
3: அட, அதுக்குதான் நம்ம சோனாயப்பம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
0: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: சேலத்தின் முகங்கள்.
0: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உழவை குறையுங்கள் விவசாயிகளே அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை அளித்த வளமான மண்ணை அதிகமா உழுவதால நல்ல மகசூல் கிடைக்கும் அப்படின்ற தவறான எண்ணத்தால நாம சிதைச்சு கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இயற்கை விவசாய நடைமுறைகள் இடுபொருட்கள் மீது காட்டக்கூடிய கவனத்தை உழவை குறைக்கிறதன் மீது செலுத்த அப்படின்றது வருத்தத்துக்குரியதா இருக்கு. மண்ணோட அமைப்பை சிதைக்காம பாதுகாக்கிறது மீளுருவாக்க விவசாயத்தின் முதன்மை விதின்னு சொல்லலாம். அளவுக்கு அதிகமான உழவு மண்ணோட உயிரோட்டத்தை சிதைச்சு அதனுடைய இயற்கை சுழற்சிய முடக்கி போட்டுரும். ஆபத்தான உழவு, அஞ்சு கலப்பை உழவு மண்ணின் மேல் பரப்ப திரும்ப திரும்ப கிளறி குறிப்பிட்ட ஆழத்துல கடினமான பாறை போன்ற அடுக்க உருவாக்கி பயிர் வேர்கள் ஆழமா ஊடுருவதை தடுக்குது. ரொட்டாவேட்டர் கருவியோ மண்ணை கூழ் போல அரைச்சி அதனுடைய இயற்கை அமைப்பையே முற்றிலுமா சிதைக்குது. இது மண் துகள்களுக்கு இடையே ஆன காற்றோட்ட அறைகளை அழிச்சு மழை நீர் உறிஞ்சப்படுறத தடுக்கிறதோட மண் புழுக்களை பயிர்களுக்கு சத்துக்களை அளிக்கக்கூடிய பூஞ்சை வலையமைப்பையும் வெட்டி அழிக்குது. தொடர்ந்து தீவிர உழவால மண்ணுக்குள்ளார அதிக அளவுல புகக்கூடிய ஆக்சிஜன் அங்க இருக்கக்கூடிய அங்கக சத்தை வேகமா ஆவியாக்கி விடுது. துளை உழவு மண்ணோட மேல் பரப்ப கலைக்காம அடியில இருக்கக்கூடிய கடின அடுக்க உடைக்க சப்சாயிலர் அப்படின்ற துளை உழவு கருவி பயன்படுது. பன்னாட்டு மீளுருவாக்க விவசாய தரநிலைகளின்படி இந்த கருவியை கொண்டு 4-6 அடி இடைவெளியில ஆழமா உழவு செய்யணும். இது மேல் பரப்பு உயிரினங்களை சிதைக்காம அடியில 1.5-2 அடி ஆழம் வரைக்கும் வடிகாலையும் காற்றோட்டத்தையும் உருவாக்க உதவியா இருக்கு. ஊட்டச்சத்து நிரப்புறது அப்படின்னு சொல்லும் போது சப்சாயிலர் உருவாக்கக்கூடிய குறுகிய பிளவுகள் திரும்பவும் மூடிக்காம இருக்க அதுல உடனடியா ஊட்டச்சத்துக்களை நிரப்பணும். ஜிப்சம், பாறைப்பொடி, விவசாய சுண்ணாம்பு போன்ற கனிமங்களையும் நல்ல தரமான ஹியூமிக் அமிலம், மக்கிய உரம், நுண்ணுயிர் கலவைகள் ஆகியவற்றையும் அந்த பிளவுகள்ல செலுத்தணும். இதனுடைய வேர்கள் எளிதா கீழே ஊடுருவ வழிவகுக்கிறதோட மழை காலத்துல நிலத்தடி நீர்மட்டம் உயரவும் கோடையில நீர்பிடிப்பு திறனை அதிகரிக்கவும் பெருமளவுல உதவியா இருக்கு. இது பொதுவா தோட்ட பயிர்களுக்கு ரொம்பவே ஏற்றது. வரிசை உழவு அப்படின்னு சொல்லும் போது முழு நிலத்தையும் உழுவதற்கு பதிலா பயிர் நடவு செய்யும் குறுகிய வரிசைய மட்டும் உழுது இடைப்பட்ட பகுதிய மூடு பயிர்களாலேயோ சருகுகளாலேயோ மூடி வைக்கக்கூடிய முறைக்கு ஸ்ட்ரிப் டில்லிங் அப்படின்ற பெயர் இருக்கு. ஒரே சுற்றுல உழுவது, விதைக்கிறது மற்றும் ஊட்டச்சத்து வழங்குவது ஆகிய எல்லாத்தையுமே செய்து முடிக்கக்கூடிய நவீன டிராக்டர் உபகரணங்கள் இப்ப கிடைக்குது. இந்த முறையில விதை முளைக்கிறதுக்கும் வேர் பிடிக்கிறதுக்கும் தேவையான பகுதி மட்டுமே தளர்த்தப்படுது. வரிசைகளுக்கு எடைப்பட்ட மண்ணு சிதையாம பாதுகாக்கப்படுறதுனால ஈரப்பதம் தக்க வைக்கப்பட்டு களைகள் முளைக்கிறதும் இயற்கையாவே தடுக்கப்படுது. இது டிராக்டருக்கான எரிபொருள் செலவையும் ஆட்களோட உழைப்பு செலவையும் வெகுவா குறைக்குது. நடைமுறை செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லும் போது மண்ண பொடி பொடியா ஆக்கக்கூடிய ரொட்டாவேட்டர் பயன்பாடு 2-3 அங்குலத்துக்கு மேல இருக்க கூடாது. மண்ணோட கட்டமைப்பை குலைக்கக்கூடிய அஞ்சு கலப்பை, சட்டி கலப்பை ஆகியவற்றின் பயன்பாட்டை உடனடியா நிறுத்தணும். 2-3 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை உலர் காலத்துல சப்சாயிலர் கொண்டு அடியடுக்கு இருக்கத்தை உடைச்சி அதுல ஜிப்சம் மற்றும் மட்கிய உரங்களை செலுத்தணும். உயிரோட்ட பாதுகாப்பு, பல்லாண்டு பயிர்கள் அல்லது வரிசை பயிர்களுக்கு ஸ்ட்ரிப் டில்லிங் முறையை பின்பற்றி மண்ணோட உயிரோட்டத்தை பாதுகாக்கணும். மண்ணை கிளறுவதை குறைச்சி அதனுடைய இயல்பான கட்டமைப்பை பாதுகாக்கிறப்ப மட்டும்தாங்க நுண்ணுயிரிகள் தடையின்றி பெருகி நிலத்தை நீண்ட காலத்துக்கு வளமா வச்சிருக்கோம். சரிங்க, கண்டிப்பா இந்த தகவல் நம்ம விவசாய பெருமக்களுக்கு. அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில இந்த ஒரு மணி நேரமா அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள், அவங்களுடைய லைஃப்ல இங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ், அதுக்கப்புறமா அவங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல வழிகளை பத்தி ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சூப்பரான கெஸ்ட் தாங்க வந்திருக்காரு. அவருடைய பேர் என்ன அப்படின்னா பரமேஸ்வரன் சார் அவர்கள். இவர் வந்துட்டு நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்காரு. இவரு கூட தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு. இவருடைய வாழ்க்கை பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார்.
2: வணக்கம்
1: சார். உங்களை பத்தி, உங்களுடைய பிறந்து வளர்ந்த ஊர் பத்தி எங்களுக்காக சொல்ல முடியுமா
2: சார்? என்னுடைய பேர் பி பரமேஸ்வரன். என்னுடைய சொந்த கிராமம் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் முதுநாயகம்பட்டி கிராமம் கதிர்செட்டி அப்படின்றது ஒரு சின்ன குக்கிராமம். அங்கே ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். எங்கள் குடும்பத்தில் யாரும் அதிக அளவு படிக்கவில்லை, பள்ளி பருவத்தோடு நின்று விட்டார்கள். என்னை மட்டுமே ஒரு ஆசிரியராக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கல்லூரி பிஎட்டு எம்பியில் வரைக்கும் பள்ளி படிப்பை முடித்துள்ளேன். முடிப்பட்டு அரசினுடைய போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற்று ஆசிரியர் தேர்வாளர் நடத்திய டிஆர்பி எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று மேட்டூர் அரசு மேல்நிலைப்பள்ளி முதன் முதலாக முதுகலை பட்டதாரியாக பணியில் சேர்ந்தேன். அங்கு ஒரு 2 ஆண்டுகள் பணியாற்றினேன். அதன் பிறகு தற்பொழுது பண்ணப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை பொருளாசிரியராக பணியாற்றி வருகிறேன். எனக்கு ஆசிரியராக வேண்டும் என்ற எண்ணம் முதன் முதலில் என்னுடைய 3ஆம் வகுப்பு ஆசிரியர், 1 முதல் 3ஆம் வகுப்பு எனக்கு கற்பித்த முத்துமாணிக்கம் என்ற ஆசிரியனுடைய அவருடைய செயல்பாடுகள், அவருடைய மாணவர்கள் அவர் அணுகக்கூடிய நடைமுறை, இதை பார்த்து நானும் இவ்வளவு சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படக்கூடிய அளவுக்கு மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் ஆசிரியராக வேண்டும் எண்ணம் முதலில் என் மனதில் உதித்தது. அதன் பிறகுதான் என்னுடைய படிப்பையெல்லாம் முடித்து ஆசிரியராக பணியை தொடர்ந்தேன்.
1: சார், இப்போ ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கு பிடிச்ச ஒரு துறையை எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த துறையில் மறக்க முடியாத பல தருணங்கள் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஆசிரியர் துறையில் உங்களுடைய மறக்க முடியாத தருணங்கள் ஏதாவது இருக்குதா?
2: என்னுடைய தற்போது பண்ணப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வருகிறேன். அந்த பள்ளியில் 2018 மிதுன்குமார் என்ற மாணவன் முதுகலை ஆசிரியர் மற்றும் நாட்டு என்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய நாட்டு நலப்பணித்திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி வருகிறேன். சேலம் மாவட்டத்துடைய நாட்டு நலப்பணித்திட்ட மாவட்ட தொடர்பாளர் அலுவலராகவும் பணியாற்றியுள்ளேன். கற்பித்தல் நேரம் போக நாட்டு நலப்பணி திட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூக சேவை செய்யக்கூடிய, மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு சமுதாய பணியும் நான் செய்து வருகிறேன். அதன்படி ஒரு 70 மாணவர்கள் தேர்வு செய்து பள்ளியில் கல்வி செயல்பாடு, கல்வி இணை செயல்பாடு என்று சொல்வது கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்வார்கள், அந்த கல்வி இணை செயல்பாடுகளில் ஒன்றான என்எஸ்எஸ் என்ற பணியை பள்ளி வேலை நேரம் தவிர பள்ளிகளால் தூய்மைப்படுத்தல், மரக்கன்று நடுதல், வகுப்பறை தூய்மை, சுற்றுப்புற தூய்மை, இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய திட்டங்களை பொதுமக்களை கொண்டு சேரக்கூடிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி வருகிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிதுன்குமார் என்ற மாணவன் எனக்கு என்னுடைய நலப்பணத்தில் சேர்ந்து என்னோட பணியாற்றினான். அவன் வந்து அறிவியல் இன்ஸ்பயர் அவார்டு என்று சொல்லக்கூடிய மாணவனுடைய தனித்திறனை வெளிப்படுத்தக்கூடிய அந்த இன்ஸ்பயர் அவார்டுக்கு தேர்வாகி சென்னையில் தேர்வாகி டெல்லி வரை சென்றான். அந்த மாணவன் இப்போ நான் மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் அவன் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 குடியரசு தின விழாவில் சென்னையில் கவர்னர் அணிவகுப்பு பேரணி நடைபெறும். அந்த பேரணியில் சேலம் மாவட்டம் சார்பாக அந்த மிதுன்குமார் என்ற மாணவனை தேர்வு செய்யப்பட்டார். அவனை நான் சென்னைக்கு அழைத்து சென்று 10 நாட்கள் பயிற்சி எடுத்து இறுதியாக அந்த குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்றான். கவர்னர் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் கவர்னர் கையால் அவன் மெடல் மற்றும் பதங்கள் பாராட்டு சான்றல் பெற்று வந்தான். அதான் என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாணவனுடைய மறக்க முடியாத சம்பவம்.
1: சூப்பர் சார், ரொம்ப அருமையாகவே உங்களுடைய வாழ்க்கையை பற்றின நிறைய விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இதே மாதிரி பரமேஸ்வரன் சார் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது எல்லாத்தையுமே ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இன்னோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில், கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ.
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: இந்த சாலை நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி அங்க திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளவு நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்துல இருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்றைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தார் இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணும், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டதுதான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
0: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேச வந்திருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை பற்றி ஷேர் பண்ணிக்கிறதுக்காக பரமேஸ்வரன் சார் அவர்கள் தான் வந்துட்டு ரெடியாக வெயிட்டிங்கில் இருக்காரு. அவர் கூட இன்னும் நிறைய விஷயங்களையும் விட்டு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார், இப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு வெற்றி அடையிறோம் அப்படின்னா அந்த வெற்றியுடைய தருணத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் பட்ட அடிகள், அதுக்காக ஏற்பட்ட சிரமங்கள், அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு நிமிஷம் நினச்சி பார்ப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் நல்லாசிரியர் விருது வாங்கும்போது உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆச்சு?
3: செப்டம்பர் 5, 2022 தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை வழங்கிய டாக்டர்

0: ராதாகிருஷ்ணன் விருது என்று சொல்லக்கூடிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டேன். அந்த தேர்வுக்கு என்னுடைய பெயர் சேலம் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 6000 ஆசிரியர்களுக்கு மேலே பணியாற்றி கொண்டுள்ளார்கள். அதில் என்னுடைய முதுகலை ஆசிரியர் என்னுடைய பெயர் மட்டுமே பரிந்துரை செய்ய தேர்வு செய்யப்பட்டது. அந்த விருது வாங்கும் போது என்னுடைய மட்டாற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். நம்முடைய ஆசிரியப் பணி கிடைத்த ஒரு அங்கீகாரமாக கருதுறேன். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு பிறவி பயணம் அடைஞ்சேன் அப்படிங்கிற மனசு, நான் ஒரு ஆசிரியர் ஆகணும், அதில் ஒரு ராதாகிருஷ்ணன் அவார்டு வாங்குறது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அது கிடைத்தவுடன் எனக்கு மிகவும் ஆசிரியப் பணியில் மேலும் என்னுடைய தீவிரமான மாணவர்களுக்கு சமுதாய பணி செய்ய வேண்டும், ஆசிரியர் பணியை செவனே செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வைத்தது. அந்த விருது கிடைத்தது எனக்கு மற்ற மகிழ்ச்சி இருந்தது.
1: சூப்பர் சார். சார், இப்போ வந்துட்டு ஒரு நல்லாசிரியை விருது வாங்குறாங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும், நிறைய பிரச்சனைகளை நம்ம தாண்டி தான் வந்திருப்போம். அப்படி நீங்கள் உங்கள் லைஃப்ல ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா?
0: சார், என்னுடைய குடும்பத்தில் எனக்கு முழு 100% ஆதரவு வழங்கினார்கள். காலையில் 8 மணிக்கு பள்ளிக்கு வருவேன், மாலை 8 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு செல்வேன். என்னுடைய முழு நேரத்தையும் மாணவர்களுக்காகவும் சமுதாயத்துக்காகவும் பள்ளிக்காகவும் முழுசாக செலவிடுவேன். ஏதாவது நம்ம ஆசிரியர் பணி என்பது அறப்பணி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு உன்னை அர்ப்பணி அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ஆசிரியர் பணி முழுமையாக அர்ப்பணித்தேன். அதுக்கு பின்னால் பல்வேறு விமர்சனங்கள் தடைகள் எல்லாம் வந்தது, அதெல்லாம் பொருட்படுத்தாமல் என்னுடைய பணி செவனே செய்தேன். நான் வந்து கால நேரம் பார்க்காம பள்ளிக்காகவும் அதேபோல் சமுதாயத்துக்காகவும் இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்படும் போது நீங்கள் என்ன சமுதாய பணி செஞ்ச, சமுதாயத்திற்கு என்ன பங்காற்றியுள்ளீர்கள் என்பது மிக முக்கியமான ஒரு தேர்வுக்கு ஒரு அது ஒரு நிபந்தனையாக வைக்கப்படுது. என்னுடைய சமுதாயத்துக்காக நம்ம இந்த கொரோனா காலத்தில் நிறைய நான் இந்த சமூக பணி செஞ்சேன். பொதுமக்களுக்கு இடைவெளி ஏற்படுத்தக்கூடிய காய்கறி அங்காடியில் பொதுமக்கள் இடைவெளி சமூக இடைவெளி பின்பற்ற தொடுதல் மற்றும் ரேஷன் கடைகளில் வந்து பொதுமக்களுக்கு வரிசைப்படுத்தல். அது இல்லாமல் கொரோனா காலத்தில் பொருளாதார ரீதியாக ரொம்ப வேலைவாய்ப்பு இழந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஒரு சமூக நல்லவளம் கொண்ட நண்பர்களோடு தொடர்பு கொண்டு அவரோட வந்து அரிசியெல்லாம் ஒரு 100 குடும்பத்துக்கு அரிசி பருப்பு காய்கறி போண்டா அதெல்லாம் நான் வந்து பாக்கெட் பண்ணி அவங்களுக்கே வீடு தேடி கொண்டு போய் கொடுத்து அந்த மாதிரி இந்த சமூக பணிலாம் செஞ்சேன். இந்த கல்வி பணி மட்டும் இல்லாமல் சமூக பணி, பள்ளிக்கு கான்ட்ரிபியூஷன் அப்படி சொல்லுவாங்க, பள்ளிக்காக என்னென்ன நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு, அது மாதிரி ரோட்டரி சங்கம், லயன்ஸ் கிளப்பு, அந்த மாதிரி அறக்கட்டளை மூலமாக பள்ளிக்காக நான் நிறையா பொருட்களையும் கொண்டு வந்து அது பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடேன். அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த தடைகள்லாம் கடந்து இந்த விருதை எனக்கு தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை வழங்கிச்சாங்க.
1: ரொம்ப அருமையாகவே உங்களை பற்றின நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நேயர்களே, இதே மாதிரி இவருடைய வாழ்க்கை பற்றின நிறைய விஷயங்கள், இவருடைய அனுபவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கான சிறப்பு விருந்தினர் நல்லாசிரியர் விருது பெற்ற புள்ளியியல் துறை பேராசிரியர் பரமேஸ்வரன் சார் அவர்களுடைய வாழ்க்கை பத்தின நிறைய அனுபவங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். சார், இப்ப நீங்க கிட்டத்தட்ட 22 வருஷமா வந்துட்டு ஆசிரியர் துறையில இருக்கீங்க. இந்த ஆசிரியர் துறையில 22 வருஷமா இருக்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்த மாணவர்களுக்கும் இப்ப இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருந்திருக்கும். அப்படி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்ப இருந்த மாணவர்களுக்கும் இப்ப இருந்த மாணவர்களுக்கும் என்ன வேறுபாடு அப்படி மாதிரி நீங்க நினைக்கிறீங்க?
2: நிறைய மாற்றங்கள் சார். முந்தைய காலங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம ஆசிரியர் கீழ்ப்படுதல், பெற்றோரை மதித்தல் போன்ற பெரிய ஒரு சமுதாயத்திற்கு உட்பட்டு கட்பட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைய சூழ்நிலக்கூடிய மாணவர்கள் எல்லாமே சமூக வலைதளங்கள், டிஜிட்டல் எல்லாம் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு மாணவர்கள். அவங்கள அதை இன்றைய மாணவர்களை சந்திச்சு அவங்கள கல்வி செயல்பாடெல்லாம் கற்றல் கற்பித்தல் கொண்டு வந்து மிகப்பெரிய சிரமமாக தான் இருக்குது. இருந்தாலும் அதையும் தாண்டி அந்த சமூக சவால்லாம் தாண்டி மாணவனுடைய அவனுடைய வழியிலேயே அவனை மாணவனை எப்படி கற்பித்தல் ப்ரொஜெக்ட் போடுறது, சமூக வலைதளம் அவன் டிஜிட்டலைஸ்ட் ஆன்லைன் மாதிரிலாம் பல்வேறு அவனுடைய சிந்தனைகளை மாற்றி அவனுடைய எண்ணங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி ஒருமுகப்படுத்தி அவர்களை கற்பித்தல் செயல்பட கொண்டு வந்து அவங்கள தேர்ச்சி அடை செய்வது மிக கடினமாக தான் உள்ளது. ஆனால் அதையும் நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். எல்லாத்தையும் வருஷம் வருஷம் ஆண்டுக்கு 100% கொண்டு வரதுக்கு கடுமையான முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்.
1: சூப்பர் சார். சார், இப்போ நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கீங்க. நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்து ஒரு மாணவர் அவருடைய படிப்பை தாண்டி எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய வழிகாட்டுதல்கள் எப்படி இருக்கும்?
2: நிச்சயமாக சார். படிப்பு மட்டுமே வாழ்க்கை இல்லை. படிப்பு வந்து மாணவனுடைய வளர்ச்சிக்கு ஒரு கருவி தான் படிப்பு. படிப்பு மட்டும் இல்லாமல் அவனுடைய இணை செயல்பாடு என்று சொல்லக்கூடிய தனிப்பட்ட திறமைகள், விளையாட்டு, பேச்சு போட்டி, கட்டுரை, ஓவியம், இது போன்ற நுண்கலைகள், அந்த மாதிரி வந்து கல்வியினுடைய இணை செயல்பாடுகளை மாணவனுடைய தனித்திறமையை ஃபர்ஸ்ட் முதல்ல கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சு அவர்களுக்கு எது விருப்பமா இருக்குதோ, விளையாட்டில் ஒரு மாணவன் ஆர்வம் தான், விளையாட்டு நீ போயிடு விளையாடு, அதில் நீ பெஸ்ட்டாக ஒன்று பண்ணணும், அதில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் தூக்கப்படுத்துவேன். அதே போல் டிராயிங்கு, மற்ற நுண்கலைகள் என்று சொல்லக்கூடிய பேச்சு, வினாடி வினா போன்ற போட்டிகளுடைய திறனை மாணவனுடைய தனித்திறனை கண்டறிந்து அவர்களை அந்த செயல்பாடுலாம் ஊக்கப்படுத்தி அதெல்லாம் வெற்றி அடையணும் என்பதை நான் முழு மனதாக ஒத்துழைப்பு நல்கி அவங்களை மேலே கொண்டு வரது கடுமையாக முயற்சி பண்ணுவாங்க.
1: சூப்பர் சார், ரொம்ப சூப்பராகவே உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள், அதுக்கப்புறமா டீச்சிங்கில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிற பார்த்தா நிறைய விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதே மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பரமேஸ்வரன் சார் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

முடிவதும் நானும் உன்னை குறை சொல்லவில்லை. உன் நடிப்புக்கு இங்கு பஞ்சம் இல்லை. குறை சொல்லுவது என் கடமை இல்லை. ஆனால் அதுதான் முற்றிலும் உன்னை உன்னை நம்பி நான் வந்த பாரு. கடைசியா ஒண்ணு நான் சொல்ல போறேன்.

என்னதான் பாவம் செஞ்சா உன்னதான் காதல் செஞ்சா ஒரு புதிய வாழ்க்கையை நீயும் உருவாக்க உன்னை தேடி வந்த என்னை நீயும் விட்டு வெல்லக இதுதான் காதலா நானும் அழுக காதலித்த நாட்களை நீ

0: வழியில் வரிகள் வெடிக்க
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா
2: என்னடா செக்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்க? ஒன்னுல சுரேஷ், ஃப்ரெண்டு மேரேஜுக்கு கிஃப்ட் அனுப்பணும், அதான் அமௌண்ட் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன்.
3: அதெல்லாம் இருக்கட்டும், கையெழுத்து போடாம இருக்க.
2: அது யாரு சென்ட் பண்ணாங்கன்னு தெரியக்கூடாதுல்ல, அதுக்குதான்.
4: என்ன ஒரு புத்திசாலி

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு யார் சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு அப்படின்னா, நல்லாசிரியர் விருது பெற்ற பரமேஸ்வரன் சார் தான். அவருடைய அனுபவங்களை பற்றி நம்ம கூட நிறைய ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெடியாக இருக்காரு. சார், இப்போது மாணவர்கள் நிறைய பேர் வந்துட்டு ஃபோனுக்கு அடிமையாயிட்டாங்க, ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படின்னா ஆசிரியராக இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: சமூக வலைதளங்கள் தான் சார் கடுமையானதாக இருக்குது. செல்ஃபோனு, லேப்டாப்பு போன்ற சமூக வலைதளங்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள் வந்து கடுமையான மாணவர்களுக்கு பல்வேறு வகைகளில் அவங்களோட எண்ணங்களை அதிகமாக ஈர்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கருவிகளாக அதெல்லாம் இருக்குது. அதையும் தாண்டி அவங்கள வந்து நம்ம வெளியே கொண்டு வரதுங்கிறது மிக சிரமமான சூழல் தான். ஆனால் நாங்கள் அதுக்கு விட மாட்டோம். அவங்களுடைய எண்ணங்கள் படி இப்போ டிஜிட்டல் ப்ரொஜெக்டரு, ஸ்மார்ட் போர்டு, ஹைடெக் லேப்பு போன்றதெல்லாம் கொண்டாந்து மாணவ வச்சு அவன் மாணவர்களுக்கு வந்து அதை சாஃப்ட் காப்பியை ரெடி பண்ணி அவனுக்கு வந்து அந்த பிக்சரா ஆன்லைன்ல படமா போட்டு காமிச்சு அவனுடைய டீச்சிங் ப்ராசஸ் வந்து அதன் மூலமா அவனுடைய சில எண்ணங்களை மாத்தி நாங்கள் கொண்டு வரோம். சமூக வலைதளம் மாணவனுடைய வளர்ச்சிக்கு பயன்படுது இல்லைன்னு சொல்ல, 100% மாணவர்கள் வந்து அதை நன்மைக்காக பயன்படுத்திக்கிட்டா சமூக வலைதளம், இன்டர்நெட்டு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இதெல்லாம் வந்து சமூக வளர்ச்சிக்காக அவன் மாணவன் எடுத்துக்கிறான் கண்டிப்பாக அவனுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய தேடல் இருக்குது. அந்த காலத்தில் புக்கை தேடி தேடி பகலினைகள் ஆன்லைனில் கூகுள் இருக்கு, கூகுளில் தட்டி பார்த்தா எந்த அவனுடைய மாணவனுடைய வினாவுக்கும் உடனே பதில் கிடைக்குது, கையிலே வச்சிருக்கானுங்க. அதனால மாணவர்கள் வந்து சமூக வலைதளம் வளர்ச்சிக்கு அவன் யார் எப்படி அதை பயன்படுத்துறாங்களோ அதை பொறுத்து சமூக வலைதளங்கள் நன்மையை கொடுக்கும், தவறான பகலும் தவறான வழி கொடுக்கும். மாணவர்கள் வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு நாங்கள் அதை பயன்படுத்த சொல்லி டெய்லி வகுப்பில் அவரை வலியுறுத்தி சொல்லுவேன்.
1: சார், இப்போ ஒரு மாணவர் இருக்காரு அப்படின்னா அந்த மாணவர் அந்த ஆசிரியர் நினைச்சா கண்டிப்பாக மாற்ற முடியும் அப்படின்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி நீங்கள் உங்களுடைய ஆசிரியர் பணியில் உங்களுடைய அனுபவத்தை வச்சு ஒரு மாணவனை எப்படி மாற்றலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: சார், நிச்சயமாக மாற்ற முடியும் சார். இந்த சமுதாயத்தை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சாளுமை ஆசிரியர்களுக்கு மட்டுமே உண்டு. இப்போ இந்தியாவுடைய ஜனாதிபதி, பிரதமர் போன்ற உள்ளிட்ட உயர் பதவியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு ஆசிரியராக உருவாக்கப்பட்டவர்கள். இந்தியாவுடைய முன்னாள் ஜனாதிபதி வந்து சங்கதயாள் சர்மா, அவர் மஸ்கட்டுக்கு ஒரு முறை வெளிநாடு பயணம் போயிருக்கும் போது அந்த நாட்டோட பிரதமர் இவர் வந்து விமான நிலையத்துக்கு வந்து வரவேற்பு சிவப்பு கம்பளம் வரவேற்பு அழைச்சிட்டு போனார். அப்போ அவர் அந்த பாராளுமன்றத்தை கேட்டாலும், நீங்க ஒரு நாட்டோட பிரதமர், அவர் எப்படி நீங்க ஒரு அதிகாரிகள் தான் வரவேற்று கொண்டு வருவாங்க, நீங்க போய் வரவேற்கன்னு கேட்டப்ப அவர் சொன்னாரா, அவர் என்னுடைய ஆசிரியர், நான் இந்தியாவில் பிறந்து வளர்ந்து படிக்கும் போது அவருடைய ஆசிரியராக பயின்றேன், அதனால அவர் அவரால் தான் இன்னைக்கு இந்த நாட்டுடைய பிரதமர் ஆயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பெருமையாக சொல்லிட்டாரு. அதனால ஒரு ஆசிரியர்னால கண்டிப்பாக சமுதாயத்தை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் சக்தி உண்டு. ஒரு சமுதாயத்தை மாற்றம் காணும் முகவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சமுதாயம் செய்துக்கூடிய சிற்பிகள், ஆசிரியர் வந்து ஒரு சிற்பிகள். நிச்சயமாக ஒரு ஆசிரியர் நினைத்தால் ஒரு மாணவனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் நிச்சயமாக முடியும் சார், கண்டிப்பாக.
1: சூப்பர் சார், உங்களுடைய அனுபவத்தில் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர்கள்கிட்ட இப்படியெல்லாம் இருந்தால் அந்த மாணவரை நம்மளுடைய வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்னும் நிறைய விஷயங்களுமே ஷேர் பண்ணிக்கிறதா ரெடியாகவும் இருக்காரு பரமேஸ்வரன் சார். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: மண்ணை காப்பது விவசாயி, நம் உடலை காப்பது பாரம்பரிய உணவு, இரண்டையும் காப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: அடுத்து வருவது
3: எட்டு தீக்கும் நம் குரல்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினரான பரமேஸ்வரன் சார் இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் கூட பேசலாமா சார்? ஆசிரியர் மாணவர் அப்படிங்கிற அந்த ஒரு உறவே வந்துட்டு ரொம்ப ரொம்ப மேன்மையான ஒரு உறவு சார். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில்

0: அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறதுக்காகவும் ஆசிரியர்கள் மாணவர்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக எப்படி எல்லாம் வந்துட்டு நடந்துக்கலாம், அப்படிலாம் நடந்துக்கிட்டால் மாணவர் என்ன ரியாக்ஷன் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய அனுபவத்தில் ஏதாவது ஒரு அறிவுரை தான் சொல்லலாம் சார்.
1: சார் கண்டிப்பாக சார், ஒரு மாணவன் வீட்டில் அப்பா அம்மா பள்ளிக்கு வருகை வந்தாவே அந்த மாணவனுக்கு இரண்டாவது பெற்றோர் என்று சொல்லுவாங்க, ஆசிரியர்கள் பெற்றோர் இரண்டாவது பெற்றோர் ஆசிரியர் தான். அவன் ஆசிரியர் பெற்றோர்கிட்ட சொல்ல முடியாத விஷயங்கள் கூட ஒரு ஆசிரியர் வந்து சொல்லுவான், என்கிட்டலாம் என் மாணவன் சொல்லுவான் வந்து அவனுடைய பொருளாதார பின்னணி குடும்ப பின்னணி முழுமையாக விசாரித்து அவனோட ஒரு நண்பனா ஆசிரியர்கள் இப்போ வந்து அந்த காலத்து சூழ்நிலைகள் வேற இப்போ தற்போது சூழ்நிலைகள் வேற. அதனால் அவன் வந்து ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவன் தோழனாக தன்னுடைய நண்பனாக அவனுடைய போக்கில் அவனுக்கு அறிவுரை கூறி பாடம் அவனுடைய அவனுக்கு அதிகமான கற்கக்கூடிய மாணவர்களுக்கு அதிகமாக சொல்லிக் கொடுக்கணும், சற்று மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு மெல்ல கற்றுக் கொடுக்கணும். அதனால் அவனுடைய ஒவ்வொரு தனித்திறமை மற்றும் அவனுடைய கற்றல் நினைவுகள் கற்றல் அறிவுகள் கட சிந்தனைகள் எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மாணவனுக்கு தகுந்த மாதிரி நம்ம நண்பனாக ஒரு ஆசிரியராக இல்லாமல் ஒரு நண்பனாக ஒரு அவனோட ஒன்றி போய் சொல்லிக் கொடுத்தா நிச்சயமாக ஆசிரியருக்கு என்னுடைய மாணவன் என்னுடைய பேச்சை 100% கேட்பாங்க. நான் என்ன சொல்லணும் அந்த அப்படியே கேட்பாங்க. ஆசிரியரும் அவனை வந்து அன்பா அவனோட அரவணைப்பா கற்பிச்சா நிச்சயமா ஒரு மாணவன் ஆசிரியர் பேச்சை மீறவே மாட்டான், கண்டிப்பாக கேட்பான் சார்.
0: சூப்பர் சார், நீங்கள் எப்படி ஒரு ஆசிரியராக இருந்து இந்த அளவுக்கு மாறி இருக்கீங்க, நல்லாசிரியர் விருதுலாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். இதே மாதிரி ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ளாருமே ஒவ்வொரு கனவுகள் இருக்கும், நான் இப்படி ஆகணும், நான் வந்துட்டு இன்ஜினியர் ஆகணும், நான் வந்து போலீஸ் ஆகணும் அப்படிலாம் வந்துட்டு நிறைய கனவுகள் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய அனுபவத்தில் ஒரு அறிவுரை சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்லுவீங்க
1: சார்? எது எடுத்தாலும் முதல்ல ஒரு ஹார்ட் ஒர்க், கடினமான உழைப்பு. நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த நோக்கி கடினமான உழைப்பு இருக்கணும் சார். அது ஒரு செயலை செய்யணுங்கிற அந்த முயற்சி இருக்கணும், அந்த முயற்சி தொடர்ச்சியாக இருக்கணும். தொடர்ச்சியாக இருந்தால் நிச்சயமாக அவனால் ஏற்படும் வளர்ச்சி, அந்த வளர்ச்சி இருந்தால் குடும்பம் அவனுக்கு கிடைக்கும் நல்ல மகிழ்ச்சி. நல்ல ஒரு 5C முயற்சி பயிற்சி தொடர்ச்சி மகிழ்ச்சி, இந்த மாதிரி தொடர்ச்சியாக அதை முயற்சி பண்ணால் நிச்சயமாக அவன் என்ன நல்ல ஒரு தொழில் முனைவனா, நல்ல ஒரு முதலீட்டாளர், நல்ல ஒரு ஏற்றப்பாருனா தொழில் முனைவனாக வரலாம், நல்ல ஒரு ஆசிரியராக வரலாம், நல்ல ஒரு என்ன பதவிக்கு போகணும் என்ன அப்படின்னு விரும்புகிறான் நிச்சயமாக அதை அடைய முடியும் அவனால். ஏன்னாக்கா அதுக்கான கடின உழைப்பு தன்னம்பிக்கை விடாமுயற்சி இது மூணு தான் நிச்சயமாக அவனால் அவன் என்ன நிலைக்கு வரணும்னு நினைக்கிறானோ நிச்சயமாக அதை வந்து அடைய முடியும். அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. கடின உழைப்பு ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. கடினமான உழைப்பு என்ன ஒருபோதும் வீண் போகாது, கடினமான உழைப்புக்கு வந்து நிச்சயமாக அது பலன் கண்டிப்பாக கிடைக்கும்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி சார். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக எங்களுடைய கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் சொல்லி உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை எங்கிட்ட ரொம்ப சூப்பராக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
1: ஓகே, தேங்க்யூ, நன்றி சார், நன்றி.
0: நேயர்களே, கண்டிப்பாக இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்களதுமே மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாள சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வனொலியோட. டட்டப்ப நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியை உங்களோட தொகுத்து வழங்க போறது நான், உங்க தருண் தாங்க. நேர்களை, இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அதுவும் நம்ம ஃபியூச்சரை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சில பேர் சொல்லலாம், நம்ம ஃபியூச்சருக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சில பேர் சொல்லலாம். அப்படி என்ன டாபிக் தருண், அதான் யோசிக்கிறீங்க. இன்னைக்கான தலைப்பு, ஏஐ மனித வேலையை எளிதாக்குமா இல்லை மனிதர்களோட திறமையை குறைக்குமா அப்படின்றது தாங்க இன்னைக்கான தலைப்பு. இந்த தலைப்புக்கு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787 70 107 என்ற எண்களை தொட்டு தாராளமாக நீங்கள் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கலாம். ஏஐ அப்படின்னா என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஐன்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது சாட் ஜிபிடி, வாய்ஸ் அசிஸ்டன்ட், இமேஜ் ஜென்ரேஷன், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்லேஷன், இப்படிப்பட்ட பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் ஏஐ புதுசாக நேற்று வந்த டெக்னாலஜி கிடையாது. நம்ம தினசரி வாழ்க்கையிலேயே ஏஐயை நம்ம நிறைய இடங்களில் பயன்படுத்திட்டு இருக்கோம். நம்ம ஃபோனில் ஃபேஸ் ரெகக்னைசேஷன், யூடியூப்பில் நமக்கு பிடிச்ச வீடியோ ரெக்கமெண்டேஷன், கூகுள் மேப்பில் டிராஃபிக் ப்ரெடிக்ஷன், ஆன்லைன் ஷாப்பிங்கில் இதையும் நீங்கள் விரும்பலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறது. இதெல்லாம் ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்துகிற எக்ஸாம்பிள்ஸ் தாங்க. இப்போது ஏஐ ஒரு கேள்வியை நமக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ஏஐ நம்ம வேலையை எளிதாக்க போகுதா, இல்லை நம்ம செய்யக்கூடிய வேலையை ஏஐ செஞ்சிட்டா நம்ம திறமை என்ன ஆகும்? இதுதாங்க இன்னைக்கு நம்மளோட டிஸ்கஷன். ஏஐ மனித வேலையை எளிதாக்குமா இல்லை மனிதர்களோட திறமையை குறைக்குமா அப்படின்றது தான் இன்னைக்கான தலைப்பு. இந்த தலைப்புக்கு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787 70 107 என்ற எண்களை தொட்டு தாராளமாக நீங்கள் எனக்கு இப்போ உடனே கால் பண்ணி என் கூட பகிர்ந்துக்கலாம். நேர்களே, ஒரு கால்குலேட்டர் வந்ததுனால நம்ம கணக்கு போடுற திறமை முழுசாக போயிடுச்சா? கூகுள் வந்ததுனால நம்ம நாலேஜ் முழுசாக குறைஞ்சிடுச்சா? அதே மாதிரி ஏஐ வந்தாலையும் நம்ம திறமை குறையுமா, இல்லை ஏஐயை சரியாக பயன்படுத்த தெரிஞ்சவங்க தான் இன்னும் பவர்ஃபுல்லாக மாறுவாங்களா? இதை தான் அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் அடுத்தடுத்த பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து நீங்களுமே வந்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கலாம். ஏஐ அப்படின்றது நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவே மாறிடுச்சுங்க. ஏதாவது ஒரு டவுட்டு கேட்குறோம் அப்படின்னா நான் உடனே வந்துட்டு சாட் ஜிபிடியில் போட்டு நம்ம டவுட்டு கேட்குறதாகட்டும். அதே சமயத்தில் ஏதாவது ஒரு இமேஜ் ஜென்ரேஷன், ஃபஸ்ட்லாம் கிராஃபிக் டிசைனர் யூஸ் பண்ணி இமேஜை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணோம், இப்போலாம் ஏஐ யூஸ் பண்ணியே வந்துட்டு இமேஜை ஜென்ரேட் பண்ண முடியும். அதுவும் நம்ம கேட்குற மாதிரி, நம்ம கேட்குற ஸ்டைல்லையே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே கொடுத்துருது. அப்போ மனிதர்களோட திறமை அந்த இடத்துல என்ன ஆகுது? உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787 70 107

எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கலாம். பாடல் போடுறேன், பாடல் முடிஞ்ச உடனே டான்னு கால் பண்ணீங்கன்னா டக்குன்னு நம்ம கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன் ரோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994636300.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்கள்ல இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நாகராஜ் சொல்ல போறீங்க?

0: நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்க கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படி கவனிச்சுக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: சோனா பண்பலை 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, ஏஐ மனித வேலையை எளிதாக்குமா இல்லை மனிதர்களோட திறமையை குறைக்குமா அப்படின்றது தான் தலைப்பு. இந்த தலைப்புக்கு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கணும் நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787-7107.8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக நீங்கள் வந்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கலாம். நான் காத்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஏஐ மனித வேலையை எப்படி ஈஸியாக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? ஏஐ நம்ம வேலையை ஈஸியாக்குறது அப்படின்றத சொல்கிறோம், ஆனால் எப்படி? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தொண்டை கரகரன் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரிப்போர்ட்டை தயார் பண்ணணும், முன்னாடி டேட்டா கலெக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி ஃபார்மேட் பண்ணி சமரி எழுதணும். இப்போ ஏஐ டூலில் சில வேலைகளை வேகமாக செய்ய உதவுது இது எல்லாத்தையுமே. அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டாபிக் புரியலன்னா ஏஐ கிட்ட கேட்டு எக்ஸ்பிளனேஷன் வாங்கிக்கலாம். ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கண்டென்ட் தேவைப்பட்டா ஐடியாஸ் உருவாக்கலாம். ஒருத்தருக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஒரு டிசைனருக்கு பேசிக் கான்செப்ட் விசுவலைஸ் பண்ண ஏஐ உதவலாம். அதாவது ஏஐ நம்மளுக்கு பதிலாக வேலை செய்ய மிஷினாக வந்துட்டு பார்க்க வேண்டியதில்லை, நம்ம வேலை செய்யும் வேகத்தை அதிகப்படுத்தும் அசிஸ்டன்ட் மாதிரியும் பார்க்கலாம். ஒரு கார்பெண்டருக்கு பவர் டூல் வந்தால் கார்பெண்டர் தேவையில்லாமல் போயிட்டாரா, இல்லை இல்லை, அவர்

ஸ்கில் இன்னமுமே தேவைதான். ஆனா வேலை செய்யும் ஸ்பீடு மாறிடுச்சு. அதே மாதிரிதான் ஏஐயும் இருக்கலாம். ஏஐ வந்துட்டு ஒரு டூல், டூலை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஆனால் இங்கே தான் இன்னொரு பெரிய கேள்வி வருது. ஏஐ நமக்கு உதவி செய்ய செய்ய நம்ம சிந்திக்கிற பழக்கத்தை இழந்துட்டோமா அப்படின்னு. அதுதாங்க அடுத்தடுத்த தொடர்ந்து நம்ம பெருசாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நேயர்களே, உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கூட சில சமயம் டக்குன்னு வந்துட்டு கூகுளை சர்ச் பண்ணி எடுத்து அதை ரிசர்ச் பண்ணுறதை விட ஏஐயில் டக்குன்னு நான் போட்டுறேங்க. அப்போ என்ன பண்ணுது ஏஐ? உடனே நமக்கு வந்துட்டு அந்த ரிசர்ச்சை பண்ணி நமக்கு வந்துட்டு ஆன்சரை கொடுத்துருது. நம்ம கூகுளில் போயிட்டு அங்கேயும் எங்கேயும் தேடாமல் டைரெக்டாக இதில் தேடிடுறோம்ல. இதில் என்ன விஷயம் வந்துட்டு குறைபாடு இருக்குது அப்படின்னா, கூகுளில் நம்ம தேடும்போது டைரெக்டாக நம்ம ஒரு கீவேர்ட் கொடுத்து அதை தேடுவோம். ஸோ அதில் ஏதாவது நம்ம கொடுக்கறது தேடுவோம். அதில் 1 to 20 இன்ஃபர்மேஷன் வரும், டீட்டெயிலாக இருக்கும். ஆனால் ஏஐ என்ன பண்ணுன்னா அது எது பெஸ்ட்டுன்னு நினைக்குதோ அதை மட்டும்தான் நமக்கு கொடுக்கும். ஆனால் வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்துட்டு பெஸ்ட்டாக நினைக்கிறது பெஸ்ட்டாக இருக்காது, நார்மலாக இருக்கிற விஷயம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படியுமே வந்துட்டு மனிதர்களோட தாட்ஸ் இருக்குது. ஆனால் வந்துட்டு இன்றைக்கி தலைப்பு எதுக்காக இதை வச்சுருக்கோம் அப்படின்னா, ஏஐ மனித வேலையை எளிதாக்குமா இல்லை திறமையை குறைக்குமா அப்படின்ற ஒரு சின்ன விவாதம்னு சொல்ல முடியாது. உங்களோட கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த தலைப்பு வச்சிருக்கோம். இந்த தலைப்புக்கு நீங்க உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம்என் 9787770178 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். நேயர்களே, உங்களுக்கான பாடல் வந்தாச்சு. பாடலை தொடர்ந்து கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கேன் உங்களோட காலுக்காக.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நான் குரல்.
1: சோனா பண்பலை 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, ஏஐ மனித வேலையை எளிதாக்குமா இல்ல மனிதர்களோட திறமைய குறைக்குமா அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம எட்டு திக்கும் நிகழ்ச்சி நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பா இருக்கு. இந்த தலைப்புக்கு உங்களோட கருத்தை என்னோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787701078 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கலாம். நேர்களே, இப்போது ஏஐ அப்படின்னாலே வந்துட்டு நம்மளோட திறமையை குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரோட நம்பிக்கையாக இருக்குது. இருந்தாலுமே ஏஐ உண்மையாலுமே ஒரு ஈஸியான ஒரு விஷயத்தை வந்து நமக்கு கொடுக்குதுங்க. ஸோ இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னு

0: நாம் ஏஐ நமக்கு நம்மளோட திறமையை குறைக்குமா அப்படின்னு கேட்டால், ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஸ்கூல் டேஸில் ஒரு எஸ்ஏ எழுதணும் அப்படின்னா நம்ம யோசிப்போம், வேர்ட்ஸ்லாம் தேடுவோம், மிஸ்டேக் பண்ணுவோம், திருத்துவோம், அதில் தான் ரைட்டிங் ஸ்கில் டெவலப் ஆகும். ஆனால் இப்போது ஏஐ இந்த டாப்பிக்கில் எஸ்ஏ எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா ஒரு செகண்டில் ஆன்சர் ரெடி ஆகிடுங்க. அப்படின்னா நம்ம பிரெயின் பயன்படுத்துகிற அளவு குறையுமா? அதே நேரம் கால்குலேட்டர், கால்குலேட்டரில் பயன்படுத்துறதுனால பேசிக் கால்குலேஷன் ஸ்கில் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேவிகேஷனாக பயன்படுத்துறதுனால டைரக்ஷன் சென்ஸ் குறையலாம். அதே மாதிரி ஏஐயையும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம ஆரம்பித்தா சுயமாக யோசிக்கக்கூடிய திறன் பாதிக்கப்படுறதுக்குமே வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நம்மளோட ஒரு நேர் இணைந்திருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்கள் பேர் எந்த ஊர்?
1: நான் கார்த்தி பேசுகிறேன். நான் ஆத்தூர்லேருந்து பேசுகிறேன்.
0: ஆ, வணக்கம் கார்த்தி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். இன்னைக்கான தலைப்பு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியும் தெரியும்.
0: ஆ சொல்லுங்க. ஏஐ மனித வேலையை எளிதாக்குமா இல்ல திறமையை குறைக்குமா?
1: ஏஐ வந்து பாத்தீங்கன்னா இப்போ மனிதனோட வேலையை வந்து கம்மி பண்ணும்னா அதே டைம்ல மனிதனுக்கு வேலை இல்லாத மாதிரியும் ஆயிடுது இல்ல. இப்ப இருக்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இப்ப ஏஐ நிறையவே வந்துகிட்டு இருக்கு. சோ இப்ப ஐடி கம்பெனில எல்லாம் பாத்தீங்கன்னா கூட ஏஐ நிறைய யூஸ் பண்றாங்க. ஆனா அந்த ஏஐ வந்ததுனால மனிதனுக்கு வேலை இல்லாம போயிடுது. சோ ஒரு கட்டத்துல ஏஐ இருக்கனால நமக்கு பாசிட்டிவாவும் நமக்கு இருக்கு, நெகட்டிவாவும் இருக்கு.
0: ஓகே, இப்ப ரெண்டுமே அதோ பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு அப்படின்றது தான் உங்களுடைய கருத்து. அதை
1: நம்ம பயன்படுத்துற விதத்தை பொறுத்து தான் இருக்கு.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி கார்த்தி.
1: நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப அருமையா வந்துட்டு ஆத்தூர்ல இருந்து கார்த்தி கால் பண்ணி இந்த விஷயம், அதாவது பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஐ பயன்படுத்துறதுல ப்ராப்ளம் இல்லைங்க, ஏஐ இல்லாம நம்மளால சிந்திக்கவே முடியாத நிலைக்கு போறது தான் ப்ராப்ளம். ஒரு ஸ்டூடெண்ட் ஏஐ கிட்ட ஆன்சர் வாங்கிட்டு அப்படியே காப்பி பண்றதுக்கும் ஏஐ எக்ஸ்பிளனேஷன் வாங்கிட்டு கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒருத்தர் ஏஐ பயன்படுத்தி வேலை செய்யறாரா அப்படி இல்லைன்னா ஏஐ அவருக்காக முழு வேலையும் செய்யறதா அப்படின்றது ரெண்டு விஷயங்களையும் நம்ம பிரிச்சு பார்க்கணும். அதனால ஏஐ நம்ம திறமையை குறை அப்படின்றது ஏஐய நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றது தான் நிறைய டிபெண்ட் ஆகியிருக்கு அப்படின்றத கார்த்தியுமே சொல்லியிருக்காரு. தொடர்ந்து நீங்களும் இந்த தலைப்புக்கு உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோன எஃப்எம்என் 9787770107 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு. மதன் தங்கதுரையோட யாரு அவ அப்படின்ற பாடல் தாங்க. அந்த பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
5: என்னடா செக்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்க?
6: ஒன்னுல சுரேஷ், ஃப்ரெண்டு மேரேஜுக்கு கிஃப்ட் அனுப்பணும், அதான் அமௌண்ட் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன்.
5: அதெல்லாம் இருக்கட்டும், கையெழுத்து போடாம இருக்க.
6: அது யாரு சென்ட் பண்ணாங்கன்னு தெரியக்கூடாதுல்ல, அதுக்குதான்
5: என்ன ஒரு

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா பண்பாளை 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, ஏஐ அப்படின்றது மனித வேலையை எளிதாக்குமா இல்லை திறமையை குறைக்குமா அப்படின்றது தாங்க. இந்த தலைப்புக்கு நீங்கள் என்னோட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். நம்ம கூட இப்போ ஒரு நேர் இருந்திருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், சின்ன வேலூர் மாவட்டம் கற்பழையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: வணக்கம் சந்திரசேகரன், நான் எப்படி இருக்கீங்க?
2: தன்னுடைய சொந்த பிரச்சனையில முதற்கொண்டு வேலையில ஏற்படக்கூடிய பிரச்சனையை கொண்டு ஏஐதார்கணித்தை விட்டு அவன் சிந்திக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கறதே போயிடுச்சு. அப்ப ஏஐ அப்படிங்கறது மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படிங்கறதுதான் கொடுத்துருக்கே தவிர்த்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டுட்டு போகிறது இல்ல. இன்ஸ்டன்ட் மனிதன் வந்து எந்த ஒரு விஷயமே யோசிச்சு சிந்தித்து முடிவெடுக்கிறது அப்படிங்கறது அவனுக்கு லைஃபே சேலஞ்சா இருக்கும். இப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதான் ஏஐ இருக்கேன் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே நம்பி இருக்கான். அப்போ ஒரு மிஷின் ஒரு மனிதனை இயக்குகிற மாதிரி இருக்கு. மனுஷன் தான் மிஷினை கண்டுபிடிக்கிறான், மனுஷன் தான் கோடிங் அப்படிங்கறதெல்லாம் எழுதுறான். ஆனா அந்த மிஷினே மனுஷனை சிந்திக்க விடாத அளவுக்கு அவனுடைய திறனை குறைச்சிருக்கு அப்படின்னா ஏஐ வந்து மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படிங்கறத கொடுத்துருக்கு. ஒண்ணு இல்ல, ஒரு காம்ப்ளெக்ஸான டாஸ்கா ஏஐ கிட்ட கேளு, ரிலேஷன்ஷிப்ல ஒரு விஷயமா அது எப்படி சுமூகமா தீர்த்துமா ஏஐ கிட்ட கேளு, எதுக்கு எடுத்தாலும் ஏஐ நம்பிட்டு இருந்தா இப்ப மனுஷன் எங்க சிந்திக்கிறான்? மூளை அப்படிங்கிற ஒரு விஷயம் அழுங்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. அண்ட் அவனுடைய அந்த சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கிறதுனால அவனால அடுத்த படிநிலைக்கு அவனுடைய வேலையில முதற்கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கு. எனவே மனுஷன் தேவையானதுக்கு அது கொஞ்சமா ஏஐ யூஸ் பண்ணி மற்றது எல்லாத்துக்குமே மூளையை பயன்படுத்தினா அவன் நிச்சயமாக வாழ்க்கையில பெரிய அளவுக்கான பின்னடைவு அடையாத முன்னேற்ற பாதைக்கு அவன் போவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்குன்னு நான் கருதுறேன்ப்பா.
1: சூப்பர் அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
2: நன்றி தருண்.
1: நன்றி நன்றி. ரொம்ப அருமையா வந்து சந்திரசேகர் அண்ணா வந்துட்டு ஏஐ இருக்கிறனால வந்து மனிதர்களோட திறமை குறையுது அப்படின்றத சொல்லியிருந்தாரு. நேர்களை, இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, ஏஐ மனித வேலையை எளிதாக்குமா இல்ல மனிதர்களோட திறமையை குறைக்குமா அப்படின்றது தான். இந்த தலைப்புக்கு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமா நீங்க உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து அச்சு ஆபிஷியலோட சாக்லேட் லேடி அப்படின்ற பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: நம் ஊரில் விளைந்த பழங்களையே அதிகம் உண்போம். பருவநிலைக்கேற்ற சத்துக்களோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன், என்றும் நலமுடன்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
2: சோனா பண்பலை 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருந்தாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, ஏஐ அப்படின்றது மனித வேலையை எளிதாக்குமா இல்லை மனிதர்களோட திறமையை குறைக்குமா அப்படின்றது தான் தலைப்பு. இந்த தலைப்புக்கு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787-7107.8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக நீங்கள் வந்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கலாம். நேர்களே, இப்போது ஏஐ வந்துடுச்சு அப்படின்னா மனிதர்களோட வேலை என்னாகும்? சில ஏஐ வந்துட்டு சில வேலைகளை ஆட்டோமேட் பண்ணும், அது உண்மைதான். டேட்டா என்ட்ரி மாதிரியான ரிப்பிடேட்டிவ் டாஸ்க், பேசிக் கஸ்டமர் சப்போர்ட்டு, சிம்பிள் கண்டென்ட் ஜென்ரேஷனு, ரொட்டீன் அனலிசிஸ், இப்படி சில வேலைகளை ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அதிகரிக்கலாம். அப்போது வேலைகள் முழுசாக டிசப்பியர் ஆகுமா அப்படின்னா அதுக்கு பதிலாக இன்னொரு விஷயம் நடக்கலாம், வேலைகளோட நேச்சர் மாறலாம். இப்போ இப்படி வேலை செய்கிறீங்க அப்படின்னா அது அப்படியே கொஞ்சம் மாற்றாக வந்துட்டு நீங்கள் வேலை செய்யலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி வரும்போதெல்லாம் சில வேலைகள் குறையும், அதே நேரத்தில் புதிய வேலைகளும் உருவாகும். ஒரு காலத்தில் சோசியல் மீடியா மேனேஜர்னு ஒரு பெரிய கரியர் கேட்டகரி இருக்கும்னு நம்ம நினச்சே இருக்க மாட்டோம். இப்போது ஒரு ப்ரொஃபஷனுங்க. அதே மாதிரி ஏஐ காரணமாக ப்ராம்ப்ட் ரிலேட்டட் ஒர்க்கு, ஏஐ அசிஸ்டன்ட் கண்டென்ட்டு, ஏஐ கவர்னன்ஸு, ஏஐ எவால்வேஷன் மாதிரியான புதிய வேலைகள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஃப்யூச்சரில் ஒரு முக்கியமான ஸ்கில் என்ன தெரியுமா? ஏஐ பயன்படுத்த தெரிந்த மனித ஸ்கில் தான். கம்யூனிகேஷன், க்ரியேட்டிவிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், டிசிஷன் மேக்கிங், எம்பத்தி, இவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ முழுசாக ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னும் இன்னும் பெரிய விவாதமாக தாங்க இருக்குது. அதனால் ஃப்யூச்சரோட கேள்வி ஏஐ மனிதர்களை ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்றத விட ஏஐயை பயன்படுத்த தெரிஞ்ச மனிதர்கள் ஏஐயை பயன்படுத்தாதவங்களோட வேலையை மாற்றுவாங்களா அப்படின்றது தான் பெருசாக இருக்குது. இப்போ நம்மளோட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட பேசியெல்லாம். வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம். உங்கள் பேர், ஊர்?
3: என் பேர் பிரியா, நான் சேலம்லேருந்து கால் பண்ணியிருக்கேன்.
2: வணக்கம் பிரியா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நீங்க இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேன். இன்னைக்கான தலைப்பு என்னன்னு
3: தெரியுமா? ஏஐ
2: மனித வேலைய எளிதாக்குமா இல்ல திறமைய குறைக்குமா அப்படின்றதா?
3: ஓகே, ஏஐ வந்துட்டு ரெண்டுமே பண்ணுவோம், வேலையை எளிதும் ஆக்கும், நம்ம திறமையை குறைக்கும் செய்யும். நம்ம ஏதாவது ஸ்டடிஸ் பத்தி ஏதாவது நமக்கு ஏதாவது சர்ச் பண்ணா டக்கு நம்ம ஏஐ தான் யூஸ் பண்றோம். சேம் ஆஸ் நம்ம ஏதாவது நார்மல் ஒரு டீ பட்டர் கூட நம்ம வந்துட்டு ஏஐ யூஸ் பண்ணி நம்ம திறமையை குறைச்சிட்டு தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே இருக்கு ஏஐனால, அது நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோன்றதுலதான் அது நம்ம வேலை எளிதாக்குதா இல்ல திறமையை குறைக்குதான்றது தெரியும்.
2: ரொம்ப சூப்பரா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. ஏஐ வந்துட்டு நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றத பொறுத்து தான் ஏஐ வந்துட்டு மனித வேலைகளை எளிதாக்குமா இல்ல திறமையை குறைக்குமா அப்படின்றது பிரியாவோட கருத்தா இருந்திருக்கு. நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக தினமுமே வந்துட்டு நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பல பல வித்தியாசமான டாபிக்கோட வந்துட்டு இருக்கு. இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னொரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து. டடா வாய்நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. தினமும் ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக், கருத்துக்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இன்றைக்கி முதல் விஷயமாக எந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி டீ காஃபிலாம் ரொம்ப அதிகமாக வந்து குடிக்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு குடிக்கணும், அது எந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். மருத்துவர்கள் சொன்ன சில விஷயங்கள், அதே மாதிரி இந்த டீ காஃபி அப்படின்றது ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப குடிக்கிறவங்க காஃபி 7 காஃபி கூட குடிக்கிறாங்க, ரொம்ப கம்மியாக குடிக்கிறவங்க ஒரு நாளைக்கு 4-3 அப்படின்னு கூட குடிக்கிறாங்க. ஸோ இந்த 7 குடிக்கிறவங்களுடைய அந்த ஸ்லீப் சைக்கிள், இப்போ வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து ஒரு ஒர்க்லாம் முடித்து ஒரு 7 மணிக்கு போகிறாங்கன்னா 7 மணிலேருந்து ஒரு 11 மணிக்குள்ளே 3 காஃபி குடிக்கிற ஒரு சுச்சுவேஷன்லாம் கூட வந்து இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து திடீர்னு பசிச்சுன்னா உடனே ஒரு காஃபி தான் வச்சு குடிப்பாங்க. ஸோ அதாவது 6 மணிக்கு அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீ கடையில் ஒரு காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு போன உடனே வீட்டில் வந்து இவங்களை கேட்காமலே காஃபி வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு இன்னொரு காஃபி. ஸோ இந்த மாதிரி காஃபி மேலே காஃபி, டீ மேலே டீ குடிச்சிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்னா, நம்மளுடைய ஸ்லீப் சைக்கிள் வந்து, ஸ்லீப் சைக்கிள் அப்படின்ற மீன்ஸ் வந்து நல்ல தூக்கம் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் மருத்துவர்கள் குறிப்பாக நம்ம தூங்குறதுக்கு ஒரு 7-8 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து காஃபி டீ தான் வந்து குடிக்கிறத விட்டுணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 7-8 மணி நேரம் அப்படின்னா ஒரு 3 மணி அந்த டைம்லே நம்ம வந்து காஃபிலாம் வந்து குடிச்சு முடிச்சிடணும், அதுக்கப்புறம் குடிக்கக்கூடாது. அப்படி இல்லாட்டியும் ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது, இப்போ நம்ம வந்து ஒரு 10 மணிக்கு தூங்குறோம் அப்படின்னா 4 மணிக்கு ஒரு காஃபி குடித்தோம்னா அதுக்கப்புறம் எதுவும் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயமாவது ஃபாலோ பண்ணால் நம்ம நல்லா தூங்கிறதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணுமா. இல்லாட்டி நம்ம காஃபி நைட்டு டைமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு மயக்க உணர்வை வந்து கொடுக்கும், சரியான தூக்கத்தை கொடுக்காது. நல்லா தூங்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது தூக்கம் இல்லை, மயக்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ஒரு டீ இல்லாட்டி ஒரு டீ ஒரு காஃபி அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படி வந்து ரொம்ப அடிக்டடாக இருந்தால் ஒரு 2 காஃபி வரைக்கும் வந்து எடுத்துக்கலாம், 2 டீ வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ அதை தாண்டி அதிகமாக வந்து நம்ம குடிக்கக்கூடாது. காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம வந்து டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வந்து டீ காஃபி குடிக்கிறது, அதுவும் ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நல்லா வாட்டர் நல்லா ஒரு சொம்பு அளவுக்கு நம்ம வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டீ காஃபி வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம்.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ,
0: நாள் செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருப்போம்.

0: ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்துல இருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்பதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டதுதான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போனை பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்ன ஆச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டே இருக்கிறாங்க. நம்ம கூட சித்த மருத்துவர் தங்கதுரை ஐயா இந்த டைம்ல நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. ஐயா வணக்கம். ஐயா ஐயா, இந்த பிஹெச் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, இது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது? அதே மாதிரி இந்த பிஹெச் வேல்யூ ஏன் வந்து குறையுதுங்க ஐயா? ஸோ இந்த விஷயங்கள் பற்றி சொல்லுங்க ஐயா.
2: நீங்கள் வந்துங்க, நீங்கள் 100 பேர் இன்றைக்கி ஒரு ரத்த பரிசோதனை பண்ணுறோம் இல்லை சிறுநீர் பரிசோதனை செல்கிறோன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்குமே சிறுநீர் அசிட்டிக்காக தான் இருக்கும். ஆச்சுங்களா, நார்மல்னு இல்லை, பிஹெச் 7 வரல. அப்போது ஒரு மனிதனுக்கு அசிட்டிக்காக இருந்தால் நோய், அல்கலைன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருந்தால் அவன் ஆரோக்கியமானவன். இப்போ எத்தனை பேருக்கு அல்கலைனாக இருக்குதுங்கிறீங்க?
3: ரொம்ப
2: ரேர். அப்போது நம்ம குடிக்கிற தண்ணியில் அல்கலைன் இருக்கா? நம்ம குடிக்கிற அதாவது மற்ற பல ரசங்கள் எதில் அல்கலைன் அதிகமாக இருக்குதோ அந்த அல்கலைனை நம்ம உடம்புல சேர்த்துக்கிட்டோன்னு சொன்னால், அதுக்கான அல்கலைன் வாட்டர் பியூரிஃபையர்லாம் வந்துட்டுருக்கு மார்க்கெட்டில். அல்கலைன் வாட்டர்னு வருது, ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கிற வாட்டர்னு வருது, அதுக்கான மிஷினரிகள் எல்லாம் இன்னைக்கு விற்பனைக்கு வரக்கூடிய சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டுருக்கு. ஆனால் அல்கலைன்னு ஹைட்ரஜன் அதிகமாக அருவிகளுடைய தண்ணீரில், சுனை நீர்களில், பாறைகள்லேருந்து வரக்கூடிய நீர்களில் அது அதிகமாக இருந்தது.
1: கண்டிப்பாங்க ஐயா, அதாவது பாறைகள்ல இருந்து வர நீர், அருவி நீர், இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய நீர்ல அந்த பிஹெச் வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு இது வந்து ஒரு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஐயா. ஐயா, தொடர்ந்து இந்த லெமன் வந்து அதிகமா உணவுகளில் பயன்படுத்துகிறதுனால பிஹெச் வேல்யூ

0: அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இது எந்த அளவுக்கு வந்து உண்மைங்கய்யா, அந்த மாதிரி எடுத்துக்கலாமா?
1: ஆமா, அது அசிட்டிக் தன்மை இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சிட்ரிக் ஆசிட். அப்போ சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், லெமன், ஆரஞ்சு, நார்த்தங்காய், கொழிஞ்சு பழம், நெல்லிக்காய், இது எல்லாமே அசிட்டிக் ஆசிட். அது தேவையான அளவு தேவையான நேரத்தில் பயன்படுத்தணும்.
0: கண்டிப்பாங்கய்யா. அதாவது நம்மளுடைய அந்த பிஹெச்

பாறைகளில் இருந்த அந்த ஊத்தெடுத்து வருவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி தண்ணியில் அதிகமான ஆல்க்ளைன் அதாவது பிஹெச் வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு அனுப்புங்க, பாட்டு கேட்டுருங்க.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு
2: தெரியுமா? ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய

0: யூவி கதிர்கள் இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
1: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
2: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. எல்லாரும் நம்ம நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருப்பீங்க. இந்த டைமில் மைண்டு பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்றைக்கி நம்மளுடைய மனசு எப்படிலாம் பாதிக்கப்படுது அப்படின்றத பேசுவோம். அதாவது குறிப்பாக நம்மளுடைய மனம் அப்படின்றது, மனம் மட்டும் நமக்கு சப்போர்ட் பண்ணிருச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வந்து ஒருத்தருக்கு இல்லை. இப்போ ஒரு நான் ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு இடத்துல படித்த ஒரு விஷயம், அதாவது இந்த உலகமே நமக்கு எதிராக இருந்தாலும் மைண்டு மட்டும் கரெக்டாக இருந்தது, மைண்டு மட்டும் நல்லா சாந்தமாக அமைதியாக நமக்கு சப்போர்ட்டாக நம்ம சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே காமாக இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, மைண்டு அந்த உலகத்தை ஜெயிச்சிரும், ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்றத படித்தேன். இன்னொன்று அது கூட அடுத்தது, இந்த உலகமே நமக்கு ஆதரவாக இருந்தாலும் நம்ம மனசு நமக்கு எதிராக இருந்துச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு. இப்போ இந்த மற்றபடி நமக்கு யார் ஆதரவு கொடுக்குறாங்க, இவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, பரவாயில்ல சப்போர்ட்டுக்கு 2-3 பேர் இருக்கிறாங்க, சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லையே அப்படின்லாம் கவலைப்படாமல் சந்தோஷப்படாமல் நம்ம மைண்டு மட்டும் நமக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா போதும் அப்படின்றது தான் இந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்குமே மனம்தான் காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே அந்த மைண்டில் தான் ஸ்டோர் ஆகியிருக்கும். அந்த நம்ம இதுக்கு முன்னாடி கடந்து வந்த விஷயங்கள், ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ், அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ புதுசாக அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, ஆஹா 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இப்படி ஒன்று படித்தோமே, இதே மாதிரி அந்த படித்த மாதிரியே நமக்காயிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நிறைய விஷயங்களை சண்டை போடுவோம், அதுக்கப்புறம் ரொம்ப ஆக்ரோஷமாக கோவப்படுவோம், இது எல்லாமே பண்ணுவோம். ஆனால் அப்படி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ இதுதான் நம்ம மைண்டு பண்ணுற ஒரு விஷயம். ஒரு 10-5 தகவலை எடுத்து வச்சுக்கும், ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த 10-5 தகவல்களையும் ஒட்டுக்காக வந்து நமக்கு வந்து கொடுக்கும். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுவேன், இப்படி உனக்கு ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 15 விஷயங்களையும் முன்னாடி வந்து நிறுத்தும். ஸோ அதனால தான் நம்ம வந்து உடனே ரியாக்ட் பண்ணிடுறோம், கோவப்படுறோம், ஆக்ரோஷமாக ஏதோ ஒன்று பண்ணிடுறோம். அதே மாதிரி குறிப்பாக இந்த மனம் வந்து சொல்கிறத கேட்கவே கூடாது. அதுவும் அந்த நம்ம சோகமாலாம் இருக்கும்போது, டிப்ரெஷனெலாம் இருக்கும்போது மனம் சொல்கிறத கேட்கவே கூடாது. கேட்கக்கூடாதுன்னா அப்படியே அமைதியாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

கிழமை என்றுமே பாரிசு இருக்கு. அதையும் நீ கொஞ்சம் உணர்ந்து கொள்ள. உன்னை தடுக்க, உன்னை தடுக்க, உன்னை தடுக்க ஆயிரம் எல்லை உன்னை எதுக்காய் எவனும்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா செக்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்க? ஒன்னுல சுரேஷ், ஃப்ரெண்டு மேரேஜுக்கு கிஃப்ட் அனுப்பணும், அதான் அமௌண்ட் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அதெல்லாம் இருக்கட்டும், கையெழுத்து போடாம இருக்க.
1: அது யாரு சென்ட் பண்ணாங்கன்னு தெரியக்கூடாதுல்ல, அதுக்குதான்.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. உங்க கூட ஆரோக்கியமான பல விஷயங்களை இந்த நேரத்துல மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல நம்ம தாத்தா பாட்டி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த வைத்திய முறைகள், உணவு முறைகள், அதுக்கப்புறம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன ஒரு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பேசுவோம். அப்படி நம்ம கூட வந்து பணமருத்தப்பட்டியில இருந்து சுமதி அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா, இன்னைக்கு வந்து அந்த ஃபுட் கல்ச்சர், உணவு முறை வந்து ரொம்ப மாறிடுச்சு அப்படின்னு வந்து எல்லாம் சொல்லுவாங்க. குறிப்பாக ரொம்ப பெரியவங்க அப்பா அம்மா, அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி இன்றைக்கெல்லாம் என்ன சாப்பிட்றாங்க, இதெல்லாம் வந்து ஆரோக்கியத்துக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்னென்ன மாதிரியான உணவு முறைகள்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப மாறிடுச்சுங்கக்கா, அதை பற்றி சில விஷயங்கள் சொல்லுங்கக்கா.
7: இன்னைக்கு என்ன உணவு முறையெல்லாம் மறந்துட்டாங்கன்னா, இப்ப எல்லாம் பீசா, பர்கரு, நூடுல்ஸ், எக் ரை, இது சிக்கன் ரைஸ், இந்த மாதிரி நிறைய வாங்கி சாப்பிடுறாங்கண்ணா. வேலைக்கு போற இடத்துல நிறைய அதை தான் வாங்கி சாப்பிடுறாங்க. வீட்டுல இருந்து சமைச்சு யாரும் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அட போப்பா கடையில வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாங்க. கேட்டா என்னால முடியலங்கிறாங்க. இந்த நல்ல சத்தான ஆகாரம் சாப்பிட்டா தானே நம்மளால வேலை செய்ய முடியும். இப்படி கடையில வாங்கி சாப்பிட்டா அவங்க போடுற அந்த இதுக்கெல்லாம் நம்ம உடம்புக்கு ஒத்து வராது இல்லைங்களா. வீட்டுல செஞ்சு சாப்பிடுறது ரொம்ப பெஸ்ட்.
6: சுமதி அக்கா நம்ம கூட வந்து இணைஞ்சிருந்தாங்க, பணமருத்தப்பட்டியில இருந்து இணைஞ்சு அவங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துகிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க அக்கா. அதாவது இன்னைக்கு வந்து ஃபுட் கல்ச்சர் ரொம்ப மாறிடுச்சு. அதாவது யாரை கேட்டாலும் பீசா, பர்கர், சிக்கன் ரைஸ் அந்த மாதிரி தான் வந்து ஃபாஸ்ட் ஃபுட், அப்புறம் ஜங்க் ஃபுட் இதெல்லாம் தான் வந்து சாப்பிட்றாங்க. வீட்டில இருந்து யாருமே உணவு கொண்டு போயிட்டு கூட வந்து சாப்பிட்றது இல்லை. எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து அந்த மாதிரிலாம் வந்து வீட்டில இருந்து சாப்பாடுலாம் கொண்டு வரது இல்லை. முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலேயே வந்து செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க. ஆரோக்கியமான உணவுகள் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டிலனா வந்து உணவு முறைகள் ஏதோ ஒன்று செஞ்சோம் அப்படின்னா, மேக்சிமம் வந்து ஒரு இட்லி, தோசை, அதுக்கப்புறம் சாப்பாடு, பருப்பு சாம்பார், இந்த மாதிரி தான் வந்து செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் ஹோட்டலில் போகும்போது இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்டு அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுங்க. இது உடல்நிலைக்கு எந்த அளவுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மருத்துவர்களும் வந்து அறிவுறுத்துறாங்க. டயட்டிஷியன்ஸ், அதுக்கப்புறம் உணவு முறை வல்லுநர்கள் எல்லாருமே வந்து இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம வீட்டிலேயே வந்து உணவு முறைகளை சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என் ரூம் நலமுட நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்க.

0: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: டெக் குரு,
2: டெக் குரு.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. பாரம்பரிய உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாரம்பரிய உணவுகளை எடுத்துக்கிறதுனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறோம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபுட் கல்ச்சர் ரொம்ப மாறிடுச்சு. அதாவது நம்ம வந்து இன்றைக்கி வந்து நோயெலாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. எதற்கெடுத்தாலும் ஹெல்த் இஷ்யூ, எதற்கெடுத்தாலும் ஹெல்த் இஷ்யூ, எதற்கெடுத்தாலும் ஏதோ ஒரு புது பேர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிக்கிறோம். இதெல்லாம் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள்லாம் கூட வரும். ஆனால் இதுக்கு நடுவில் நம்மளுடைய டோட்டல் ஃபுட் கல்ச்சரே மாறினது. அதாவது நம்மளுடைய உணவு பழக்கம், வாழ்க்கை முறை டோட்டலாக அப்படியே தலைகீழாக சேஞ்ச் ஆனதுனால தான் இந்த ஒரு பிரச்சனையே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த இப்போ நிறைய ஹெல்த் இஷ்யூலாம் வந்துருக்கு, வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் வந்து பயமாக இருக்குது இல்லையா? இது நமக்கு வந்துருமோ, நமக்கு வந்துருமோ, இல்லை நம்ம குடும்பத்தில் யாருக்காவது வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம்லாம் வந்து இருக்கும். ஆனால் நம்ம ஏன் வருது அப்படின்னு யோசித்து நம்மளுடைய வாழ்க்கை முறையோ உணவு முறையோ மாற்றிக்காமல் அதே ஒரு பேட்டர்னில் தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரிலாம் வரக்கூடாது, நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்ம ஹெல்த்தியான உணவு முறை வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணணும். அப்படி என்ன ஹெல்த்தியான உணவு முறை வாழ்க்கை முறைனா நம்ம பாரம்பரிய உணவு முறை தான். அதாவது அந்த டைம்லாம் வந்து யாருமே உடல் பருமனோடையே இருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம். யூடியூப்பில் வந்து 1950s அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஓல்டு வீடியோஸ் இருந்தால் சர்ச் கொடுங்க நீங்கள். 1950s வீடியோஸ், 1950s டிஎன் தமிழ்நாடு வீடியோஸ் அப்படின்லாம் நிறைய பழைய வீடியோஸ்லாம் வந்து வரும். 1950, 1940 அந்த காலகட்டங்களில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, ரியல் வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யாருமே உடல் பருமனோடையே இருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தா 100 பேரில் அட்லீஸ்ட் வந்து ஒரு 60-70 பேர் வந்து உடல் பருமனோடு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து, ஒரு 60 பேர்னு சொல்ல முடியாது, ஒரு 50-50 ஒரு உடல் பருமனோடு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுவுமே வந்து இந்த உணவு முறை வாழ்க்கை முறை மாற்றத்தினால ஏற்பட்டது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம திரும்பி பார்க்குற இடமெல்லாம் வந்து வாகனங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வாகனங்கள் இருந்ததா அப்படின்னா ரொம்ப கம்மி தான். எங்கேயாவது போகணுன்னா நடந்து தான் போவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அது உடற்பயிற்சியாகவும் வந்துருந்தது. ஆனால் இன்றைக்கி பக்கத்து வீதியில் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு கூட பைக்கில் தான் போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் உடல் உழைப்பு கம்மியானது, அதனால் உடல் பருமன் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயம், உணவு முறையும் வாழ்க்கை முறையும் மாற்றினா நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: இந்திய அரசின் ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறை மற்றும் இந்திய சமுதாய வானொலிகளின் கூட்டமைப்பு இணைந்து வழங்கும் சுத்தமான மற்றும் வளமான கிராமத்தின் கதை சிறப்பு வானொலி தொடர்.
1: எல்லாருக்கும் வணக்கம். உலக கழிவறை தினம் ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் 19ஆம் தேதி கடைபிடிக்கப்படுது. முதன் முதல்ல ஜாக் சிம் அப்படின்றவர் 2001ஆவது வருஷம் நவம்பர் 19ஆம் தேதியே உலக கழிப்பறை தினமா அறிவிச்சாரு. அதுக்கு பிறகு 2013ஆவது வருஷம் முதல் இதே தேதிய ஐநா சபை உலக கழிவறை தினமா அறிவிச்சிருக்கு. கழிப்பறை சுகாதாரத்துடைய முக்கியத்துவத்தையும் அது தொடர்பான விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவதுதான் இந்த தினத்துடைய நோக்கம். இன்றளவும் கூட கிராமப்புற மக்கள் கழிவறை இல்லாம திறந்த வெளியில மலம் கழிக்கிறாங்க. அப்படி திறந்த வெளியில மலம் கழிக்கிறதுனால நம்ம உடலுக்கு பல தீங்குகள் வந்து சேருது. திறந்த வெளியில் மலம் கழிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், கழிவறையுடைய முக்கியத்துவம் மற்றும் சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். இந்திய அரசின் ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறை மற்றும் இந்திய சமுதாய வானொலிகளின் கூட்டமைப்பு இணைந்து வழங்கும் சுத்தமான மற்றும் வளமான கிராமத்தின் கதை சிறப்பு வானொலி தொடரின் 2வது அத்தியாயம்.
2: நண்பர்களே, நம்ம ரொம்ப ஆவலோட காத்திருந்த அந்த நாள், வாரத்தோட ஒரு நாள் மறுபடியும் வந்தாச்சு.
3: ஸ்வச்சிகா மற்றும் சுஜல் கிட்ட இருந்து உங்க எல்லாருக்கும் இதயபூர்வமான வணக்கங்களும் வாழ்த்துக்களும்.
2: இத பாருங்களேன், வானொலியின் குரலில் சுத்தமான மற்றும் வளமான கிராமத்தின் கதை அப்படின்ற இந்த நிகழ்ச்சி நமக்கு தெளிவான எண்ணங்களை கொடுக்குது. எல்லா இடங்கள்லையும், நாட்டோட ஒவ்வொரு மூலையிலையும், ஒவ்வொரு கிராமத்திலையும், அப்புறம் நகரங்கள்லையும் சுத்தம் ஊக்கப்படுத்தப்படுது.
3: சுத்தம்ன்றது நம்ம அனைவருக்குமான உரிமைன்ற இந்த தீர்மானத்தையும் பழக்கத்தையும் மீண்டும் மீண்டும் நாம மேற்கொள்ளணும்.
2: இந்த முறை நம்ம ஒவ்வொரு வீட்டோட கழிப்பறையையும் நம்ம சுத்தமா வச்சிருக்கணும். சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் கழிப்பறையை பயன்படுத்தினதுக்கு பிறகும் சோப்பு போட்டு கை கழுவணும்.
3: நாங்க தூய்மையை நேசிக்கிறோம், தூய்மையை நோக்கி எல்லாரையும் அழைப்போம்.
2: ஆமா, இது வெறும் பொழுதுபோக்கு இல்ல, இதுதான் நம்மளுடைய குறிக்கோள்.
3: தூய்மை மட்டும்தான் நமக்கான ஒரே வழின்ற இந்த தீர்மானம் நம்ம மனசுல எப்பவும் நிலைச்சிருக்கட்டும்.
2: உடம்பும் மனசும் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம எண்ணங்களும் நல்லதா இருக்கும்.
3: முழு நாட்டையும் தூய்மையாவும் நீர்வளமாவும் மாத்துறதுக்கான உறுதிமொழியை இன்னைக்கே நாம எடுக்கணும்.
2: நம்மள சுத்தி இருக்கிற

0: இடத்துல தூய்மையான காற்று வீசினாலே நோய்கள் எல்லாம் பறந்து போயிடும்.
1: ஆமா ஆமா, அப்படிப்பட்ட காத்து நம்மள சுத்தி இருந்தாலே தூஷிக்காவும் பயந்து ஓடிடுவா.
0: இதுதான் சுஜல் ஸ்வச் கிராம பிரச்சாரத்திற்கான அழைப்பு. நண்பர்களே, நம்ம எல்லாரோட ஆதரவு, முயற்சி, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வளங்கள், இது மூலமா நம்ம நிச்சயமா வெற்றி பெறுவோம்.
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில ஸ்வச் பாரத் மிஷன் கிராமின் பத்தின முழுமையான தகவல்களை நாங்க உங்களுக்கு சொல்ல போறோம். துறை சார்ந்த நிபுணர்கள், அப்புறமா உள்ளூர் மக்களுடைய கதைகளையும் கேட்க போறோம். அது மட்டும் இல்லாம கிராமப்புறங்கள்ல தூய்மை மற்றும் கழிப்பறை வசதிகளை வழங்குறதன் மூலமா இந்தியாவை திறந்தவெளி மலம் கழித்தல் இல்லாத நாடா மாத்துறதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்ல போறோம்.
0: தண்ணீருக்கான உரிமை மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது தூய்மை இந்தியா திட்டத்தின் முதல் கட்டமா ஒவ்வொரு கிராமத்திலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலையும் கழிப்பறைகள் கட்டக்கூடிய பணியை அரசாங்கம் மேற்கொண்டுச்சு. அப்புறம் சுச்சிகா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சரி, எத்தனை கிராமங்கள் தங்களை திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத கிராமங்களா அறிவிச்சிச்சு? இப்போ ஒரு ஓடிஎஃப் கிராமம்னா உங்களுக்கு என்னன்னே தெரியாதுன்னு சொல்லிடாதீங்க.
1: ஓ சுஜல், நான் போய் அப்படி சொல்லுவேனா? எனக்கு நல்லா தெரியும். ஓடிஎஃப்னா திறந்தவெளி மலம் கழித்தல் இல்லாத கிராமம். அதாவது திறந்தவெளியில மலம் கழிக்கிறது நிறுத்தி கழிப்பறைகளை பயன்படுத்தக்கூடிய மக்கள் வசிக்கும் சமூகங்கள் அல்லது பகுதிகளை குறிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். இது ஒரு முக்கியமான முயற்சி. இது தூய்மை மற்றும் பொது சுகாதாரத்தை மேம்படுத்துறதோட மட்டும் இல்லாம பெண்களோட தனி உரிமையையும் பாதுகாக்க உதவுது. எப்படி சுஜல், நான் சரியா சொன்னேனா?
0: சரிதான் சரிதான். இப்ப நம்ம நாடு ஓடிஎஃப் கிராமங்கள்ல இருந்து ஓடிஎஃப் பிளஸ் மாதிரி கிராமங்களுக்கு நகர்ந்துட்டு இருக்கு. திறந்த வெளியில மலம் கழிக்கும் பழக்கம் முற்றிலுமா ஒழிக்கப்பட்டு திட மற்றும் திரவ கழிவுகள் நிர்வகிக்கப்பட்டு தூய்மை நிலை நல்லா இருக்கக்கூடிய பொது இடங்கள்ல குப்பை அதற்கப்புறம் தண்ணீர் தேங்காம இருக்கும் ஒரு கிராமம் தான் ஓடிஎஃப் பிளஸ் மாதிரி கிராமம்னு சொல்லப்படுது.
1: இதுல கிராமத்துல இருக்கக்கூடிய அனைத்து வீடுகள், தொடக்கப்பள்ளி, பஞ்சாயத்து இல்லம் மற்றும் அங்கன்வாடி மையங்கள்ல கழிப்பறை வசதிகள் இருக்கிறதையும், அனைத்து பொது இடங்கள்லையும் வீடுகள்லையும் திட மற்றும் திரவ கழிவுகள் திறம்பட நிர்வகிக்கப்படுறதையும், குப்பை மற்றும் கழிவு நீர் தேங்காம இருப்பதையும் உறுதி செய்யணும்.
0: ஆனா அரசாங்கத்தோட சேர்ந்து சமூக பங்களிப்பும் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்களோட குரல் வான்வழி மூலமா உங்களை வந்தடையுது. மேலும் இந்த பிரச்சாரத்துல ஒரு குடும்பம் கூட விடுபடாம நாம பாத்துக்கணும்.
1: ஓ, இது எனக்கு நல்லா தெரியுமே. இதுவரைக்கும் 5.67 லட்சம் கிராமங்கள் அவங்கள திறந்த வெளி மலம் கழித்தலற்ற ஓடிஎஃப் கிராமங்களா அறிவிச்சிருக்காங்க. அதுல 4.81 லட்சத்துக்கும் அதிகமான கிராமங்கள் ஓடிஎஃப் பிளஸ் மாதிரி கிராமங்கள்னு அங்கீகாரம் பெற்றிருக்கு.
0: நாட்டுல தூய்மையை பராமரிக்கிறதுக்கான அரசாங்கத்தோட முயற்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் சுத்தமான தண்ணீரை வழங்குறதுல ஜல்ஜீவன் மிஷன் மற்றும் ஹர் கர் நல் திட்டங்களும் சேர்க்கப்பட்டிருக்கு. அது மட்டுமே இல்லாம இந்த மெகா பிரச்சாரத்துல நம்மளுடைய பங்களிப்பை தொடர்ந்து பராமரிக்கிறது எங்களுக்கும் முக்கியம், உங்களுக்கும் முக்கியம்.
1: வானொலியின் குரல் மூலமா சுத்தமான மற்றும் வளமான கிராமத்தின் கதை, இந்த நம்மளோட குரல், நம்மளோட தகவல் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேரும்.
2: நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஐஸ்வர்யா சிங், ஜாயின்ட் செக்ரட்டரி அண்ட் மிஷன் டைரக்டர், ஸ்வச் பாரத் மிஷன் கிராமீன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இட் இஸ் மை பிளேஷர் அண்ட் பிரிவிலேஜ் டு ஜாயின் யூ த்ரூ திஸ் ஸ்பெஷல் ப்ரோக்ராம், ஸ்வச் சுஜல் காவ் கி கஹானி, ரேடியோ கி ஜுபானி.
3: வணக்கம் நண்பர்களே, நான் ஐஸ்வர்யா சிங், இந்திய அரசின் குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறையின் தூய்மை இந்தியா இயக்கத்தின் இணைச் செயலாளர் மற்றும் இயக்குனர். சுத்தமான மற்றும் வளமான கிராமத்தின் கதை வானொலியின் குரலில் என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இன்று நமது தூய்மை இந்தியா இயக்கத்தின் பயணம் நமது கிராமங்களை தூய்மையான சுஜல் கிராமங்களாக மாற்றுவது என்றால் என்ன, இந்த முயற்சிகளுக்கு நாம் ஒவ்வொருவரும் எவ்வாறு பங்களிக்க முடியும் என்பது பற்றி பேசுவோம். நண்பர்களே, நமது மாண்புமிகு பிரதமர் 2014 ஆகஸ்ட் 15 அன்று செங்கோட்டையிலிருந்து சுகாதாரம் மற்றும் திறந்த வெளி மலம் கழிப்பதை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி பேசியது உண்மையிலேயே வரலாற்று சிறப்பு மிக்கது. அவரது வழிகாட்டுதலின் கீழ் தூய்மை இந்தியா இயக்கம் அக்டோபர் 2 தேதி 2014 தொடங்கப்பட்டது. மேலும் இந்தியாவின் ஒவ்வொரு கிராமத்தையும் திறந்த வெளி மலம் கழித்தல் இல்லாத கிராமமாக மாற்றும் பொறுப்பை நாம் ஏற்றுக்கொண்டோம். அதைத் தொடர்ந்து வந்த ஆண்டுகளில் தூய்மை இந்தியா இயக்கம் ஒரு உண்மையான மக்கள் இயக்கமாக மாறியது. இது உங்கள் பங்கேற்பால் இயக்கப்படும் ஒரு மக்கள் இயக்கம். நாடு முழுவதும் 11 கோடிக்கும் மேற்பட்ட கழிப்பறைகள் கட்டப்பட்டன. மேலும் 2019 மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த நாளில் இந்தியா தன்னை திறந்த

0: மலம் கழித்தல் இல்லாத நாடாக பெருமையுடன் அறிவித்தது. இருப்பினும் நம் மிகப்பெரிய சாதனை உள்கட்டமைப்பு மட்டுமல்ல, தூய்மை இந்தியா இயக்கத்தின் மூலம் சிந்தனை மற்றும் நடத்தியில் ஏற்படக்கூடிய மாற்றமாகும். குடும்பங்கள் திறந்த வெளியில் மலம் கழிப்பதை தவிர்த்து கழிப்பறை பயன்பாட்டை ஒரு பழக்கமாக ஏற்றுக்கொண்டன. பஞ்சாயத்துகள் தலைமை தாங்கின. பெண்கள் சுய உதவி குழுக்கள் சாம்பியன்களாக மாறினர். நம் குழந்தைகளும் இளைஞர்களும் தங்கள் வீடுகளிலும் சமூகங்களிலும் சுகாதாரத்தை ஊக்குவித்தனர். தூய்மையை ஒரு வாழ்க்கை முறையாக ஏற்றுக்கொண்டனர். சுகாதாரம் நம் அனைவருக்கும் ஒரு பொதுவான பொறுப்பாக மாறியது. நண்பர்களே, நாம் அதோடு நிற்கவில்லை. 2020 ஆண்டில் திறந்த வெளி கழிப்பிடங்கள் இல்லாத பிறகு நமது அனைத்து கிராமங்களையும் திறந்த வெளி கழிப்பிடங்களில் இருந்து திறந்த வெளி கழிப்பிடங்கள் இல்லாத பிளஸ் மாதிரி கிராமங்களாக மாற்றும் நோக்கத்துடனும் குறிக்கோளுடனும் தூய்மை இந்தியா திட்டத்தின் 2 கட்டம் தொடங்கப்பட்டது. ODF என்பது திறந்த வெளி மலம் கழித்தல் இல்லாத கிராமமாகும். அதாவது முற்றிலும் திறந்த வெளி மலம் கழித்தல் இல்லாத கிராமம். ODF கிராமம் என்பது பிளாஸ்டிக் கழிவுகள் உட்பட அதன் திட மற்றும் திரவ கழிவுகளை பாதுகாப்பாகவும் அறிவியல் ரீதியாகவும் நிர்வகிக்கிறது. மேலும் சுத்தமாகவும் இருக்கும் கிராமம். இன்று 4.85 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் தங்களை திறந்த வெளி மலம் கழித்தல் இல்லாத கிராமங்களாக அறிவித்துள்ளன. மேலும் பல கிராமங்கள் அதை நோக்கி செயல்பட்டு வருகின்றன என்பதை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த முன்னேற்றம் உங்கள் பங்கேற்பாலும் நமது மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், மாவட்டங்கள், தொகுதிகள் மற்றும் கிராம குழுக்களின் கடின உழைப்பாலும் மட்டுமே சாத்தியமானது. முன்னோக்கி செல்லும் போது ஸ்வச் சுஜல் கிராமம் என்பது ஒவ்வொரு வீட்டிற்கும் சுத்தமான மற்றும் பாதுகாப்பான குடிநீரை பெறும் ஒன்றாகும். மேலும் அந்த கிராமம் திறந்தவெளி மலம் கழித்தலை தவிர்த்த ஒரு மாதிரி கிராமமாகவும் உள்ளது. நண்பர்களே, ஸ்வச் பாரத் மிஷன் என்பது வெறும் அரசாங்க திட்டம் மட்டுமல்ல. நான் சொன்னது போல் இது ஒரு மக்கள் இயக்கம், ஒரு உண்மையான மக்கள் இயக்கம். உங்கள் வீடு மற்றும் சமூக கழிப்பறைகளை பராமரிப்பது, கழிவு மேலாண்மை அலகுகளை செயல்பட வைப்பது, வழக்கமான செயல்பாடுகள் மற்றும் பராமரிப்பை உறுதி செய்வது அல்லது கழிவுகளை மூலத்திலிருந்து பிரிப்பதை உறுதி செய்வதில் உங்கள் பங்கு மற்றும் பங்கேற்பு மிகவும் முக்கியமானது. இது இந்த இயக்கத்தின் அடித்தளமாகும். இந்த பணியில் நீங்கள் அனைவரும் முழு மனதுடன் பங்கேற்க முன்வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சுத்தம் மற்றும் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் உங்கள் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களை ஈடுபடுத்தும் கேட்டுக்கொள்கிறேன். கிராமம் தொகுதி மற்றும் மாவட்டத்தில் உருவாக்கப்பட்டுள்ள நீர் மற்றும் சுகாதார வசதிகளை அவர்களுக்கு காட்டுங்கள். நமது குழந்தைகளும் இளைஞர்களும் இந்த பணியின் மதிப்பை புரிந்து கொள்ளும் போது எதிர்காலத்தில் அவர்கள் தூய்மையின் தூதர்களாக மாறுவது உறுதி. எனவே வாருங்கள், அனைத்து துறைகளிலும் நமது வழிகாட்டும் கொள்கையாக தேசத்திற்கு முன்னுரிமை என்ற உணர்வை கொண்டு ஒரு கூட்டு உறுதிமொழியை எடுப்போம். தூய்மை, தூய்மை பாரதம் மற்றும் வீக்ஷித் பாரதம் ஆகிய இலக்குகளுக்கு பங்களிப்போம். குப்பை கொட்டவோ மற்றவர்கள் குப்பை கொட்டவோ அனுமதிக்க மாட்டோம். நமது கிராமத்தை திறந்த வெளி கழிப்பிட வசதி இல்லாத மாதிரி கிராமமாக மாற்ற நாம் பாடுபடுவோம். அது ஏற்கனவே ஒரு மாதிரி கிராமமாக இருந்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை நிலைநிறுத்துவதை உறுதி செய்வோம். இந்த செய்தியுடன் இப்போது ஐஸ்வர்யா சிங் என்ற நான் விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த்.
1: We will contribute to the goal of Swachhata, a Swachh Bharat and a Viksit Bharat. We will neither litter nor allow others to litter. We will work to make our village an ODF plus model village. If it is already a model village, we will ensure that we sustain the systems created. With this message, I, Aishwarya Singh, now take your leave. Thank you. Jai Hind.
2: நிபுணர் சுகாதாரம் சார்ந்த நிறைய விஷயங்களை உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயங்களை உங்கள் பகுதியில் செயல்படுத்துறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் எதிர்பார்க்கப்படுது.
3: சுஜல், நான் உனக்கு ஒரு காமெடியான விஷயம் சொல்லட்டுமா? நம்ம நாடு முழுக்க 100 சமுதாய வானொலிகள் மூலமா இந்த நிகழ்ச்சியோட முதல் அத்தியாயத்தை மட்டும் கேட்ட பிறகு நான் ஸ்வச்சிகா, நீ சுஜல், அப்புறமா தூஷிகா, நம்ம எல்லாருமே பெரிய ஸ்டார் ஆயிட்டோம்.
2: உண்மையாவா? அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற?
3: பல கிராமங்கள்ல நம்ம கதாபாத்திரங்கள் தெருநாடகங்கள் மூலமா காட்சிப்படுத்தப்படுது.
2: அப்படியா? அது எங்க?
3: அதுதான் ராம்பூர். இப்போ நான் உங்களுக்கு ராம்பூர் கிராமத்தோட கதைய சொல்ல போறேன். அங்க ஒரு தெருநாடகம் காட்டப்படுது. அதோட பேர் தூஷிகாவின் தோல்வி, தூய்மை இந்தியாவின் வெற்றி.
2: தூஷிகாவா இல்ல பிரதூஷிகாவா?
3: சரியா கேட்டீங்க சுஜல். பிரதூஷிகா மாசுபாட மட்டும்தான் பரப்புவா, ஆனா தூஷிகா தான் ஒவ்வொரு இடத்தையும் மாசுபடுத்திக்கிட்டே இருக்கிறா. அதனால இனிமே நாம அவளை தூஷிகான்னு கூப்பிடுறதுதான் சரியா இருக்கும்.

0: தெரிஞ்சுப்போம். வாங்க கதை கேட்போம். தூஷிகாவின் தோல்வி, தூய்மை பாரதத்தின் வெற்றி.
1: இதோ வர்றேன் நான் தூஷிகா. கிராமத்து வடிகால்கள்ல இருந்து வெளியே வந்து திறந்த வெளி மலம் கழிக்கும் இடங்களுக்கு பரவி, சில சமயங்கள்ல காத்துலயும் சில சமயங்கள்ல தண்ணீர்லயும் என்னோட பேரரசு வளர்ந்துகிட்டே இருக்குது. மக்கள் திறந்த வெளியில மலம் கழிக்கும் இடம் கழிப்பறைகள் கட்டப்பட்டிருந்தாலும் பயன்படுத்தாததுனால அது கெட்டு உடஞ்சு போகுது. சரியா சொல்லணும்னா நான் வசிக்கிற இடம் அதுதான். நாளைக்கு சுத்தம் செய்வோன்னு சொல்றவங்கள நான் ரொம்ப சீக்கிரத்திலேயே நோய் வாய்ப்படுத்து. திறந்த வெளி மலம் கழித்தல் என்னோட வெற்றி. உடைந்த தொட்டி என் தங்குமிடம், அழுக்கு கழிப்பறை என்னோட வீடு. எல்லாரையும் ஓய்வாய்ப்படுத்துறது தான் என்னோட வேலை.
2: எங்க வீட்டுலயும் ஒரு கழிப்பறை இருக்குது, ஆனா தண்ணி தான் இல்ல, அதுவும் அழுக்கா கிடக்குது. நம்ம பிம்லா மக அவனுக்கு அரிப்பு கூட வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு கழிப்பறைய பயன்படுத்துறத விட நம்ம வயல்களே நல்லா தான் இருக்குது.
3: போன மாசம் கூட 4 குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. சர்பஞ்சி நீங்க தான் ஏதாவது செய்யணும்.
4: காட்டுக்குள்ள போறதும் ரொம்ப நாளைக்கு பாதுகாப்பானது இல்ல, பாம்புகளும் பூச்சிகளும்.
5: எங்க வீட்லயும் தான் ஒரு கழிப்பறை இருக்குது, ஆனா எங்க பையன் எங்க உள்ளே போக மாட்டேங்கிறான், நாத்து அடிக்குதுன்னு சொல்றானே.
1: இப்படியே இருங்க, உங்களோட இந்த அலட்சியமான இந்த மனப்பான்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க பிள்ளைங்களோட காய்ச்சல், வயிற்று வலி, வாந்தி எல்லாமே எனக்கு கிடைச்ச பரிசு. நீங்க எல்லாரும் என்கிட்ட ஆரோக்கியத்துக்காக கையேந்தி நிக்கணும்.
0: ஒரு நாள் கிராமத்தோட எல்லையில ஒரு இளைஞன் முழு நம்பிக்கையோட, கையில் பையோட, கண்கள்ல குறிக்கோளோட வர்றான். அதுதான் சுஜல் குமார். அவர் தன்னோட கிராமத்துல தினமும் பள்ளிக்கு போய் மிகுந்த அர்ப்பணிப்போட படிச்சாரு. சுஜல் குமார் தன்னோட விடுமுறையில பக்கத்து கிராமத்துக்கு போயிருந்தாரு. மாற்றம் வீட்டுல இருந்து தொடங்குதுன்றத அவரு கத்துக்கிட்டாரு.
6: ராம், ராம் தம்பி, கிராமம் முழுக்க ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கு? எல்லாரும் ஏன் இவ்வளவு சோகமா இருக்கிறாங்க? ஏன் இந்த இடம் எல்லாம் இவ்வளவு அசுத்தமா இருக்கு தம்பி?
5: அவனுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறானே. நிஜமாவே அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதா? அப்பாவி மாதிரி நடிக்கிறானே.
2: நீ சொல்றதும் சரிதாக்கா, அவன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறானே.
6: எனக்கு எல்லாமே புரியுதுமா, எல்லாமே புரியுது. கிராமத்துல ஏற்பட்டிருக்க இந்த சோகத்துக்கும் அமைதிக்கும் காரணம் இந்த அசுத்தம் தான்.
1: இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். ஆமா நான் தான். சொல்லு, நீ என்ன செய்வ சொல்லு சொல்லு. உன்னால எதுவுமே செய்ய முடியாது. சில நாட்கள்ல உன்னையும் நான் எனக்கு பலியாக்குவேன், புரியுதா?
6: ஓ, நீ தூஷிகா தானே? இதெல்லாம் உன்னோட வேலை தானா? இப்ப எனக்கு எல்லாம் தெளிவா புரியுது. பாத்துக்கிட்டே இரு, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் உன்னை எப்படி சமாளிக்கிறேன்னு காட்டுறேன்.
0: சுஜல் கிராமத்துல தெரு நாடகங்களை நடத்துறாரு. குழந்தைகளுக்கு விளையாட்டுகள் மூலமா கத்து கொடுக்கறாரு. பெரியவங்களை சந்திச்சு விஷயங்களை விளக்குறாரு.
6: கழிப்பறைன்றது வெறும் செங்கற்களும் சிமெண்டும் இல்ல, அது நோயை எதிர்த்து போராடுறதுக்கான ஒரு ஆயுதம். திறந்த வெளியில மலம் கழிக்கிறது மண், நீர், காற்று எல்லாத்தையும் விஷமாக்குது. உங்களோட குழந்தைகளை பாதுகாப்பா வச்சிருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. கழிப்பறைய முறையா பயன்படுத்துங்க, அதை சுத்தமா வச்சிருங்க. நீங்களும் ஆரோக்கியமா இருங்க, மற்றவங்களும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தூய்மை பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க.
0: கொஞ்சம் கொஞ்சமா கிராமத்துல சிலர் உத்வேகம் பெற்று கழிப்பறைகளை சுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தூஷிகாக்கு நிம்மதியே இல்ல. அவ கிராமத்தோட பாதைகள்ல ஒளிஞ்சுகிட்டு நடக்கிறதையெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கிறா.
1: என்ன நடக்குதுங்க? மக்கள் சாக்கடைகளை எப்படி மூடுனாங்க? என்ன இந்த கதவு கழிப்பறையில எப்போ பொருத்தப்பட்டுச்சு? அந்த துர்நாற்றம் எங்க போச்சு? கொசுக்கள் எங்க போச்சு? ஏய், இந்த கிராமத்துல என்ன நடக்குது?
0: இப்போ பிரகாசமான ஒளியோட ஸ்வச்சிகா கிராமத்துக்குள்ள நுழையிறாங்க.
5: கிராம மக்களே, உங்களோட விழிப்புணர்வுனால மட்டும்தான் எனக்கு இங்க வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கழிவறைகளை தொடர்ந்து பயன்படுத்துற, சரியான முறையில பராமரிக்கிற இடத்துல, சோப்பு போட்டு கை கழுவுறத பழக்கமா வச்சிருக்கிற இடத்துல சுத்தத்தின் பிரதிநிதியா நான் வசிக்கிறேன். நான் தான் ஸ்வச்சிகா.
2: இப்போ கிராமத்துல ஒவ்வொரு வீட்லயும் தெருக்கள்லயும் பகுதிகள்லயும் ஒரு பிரச்சாரம் இருக்கு. சுவர்கள்ல தூய்மை தொடர்பான வரைபடங்களும் இருக்கு. குழந்தைகள் சோப்பு போட்டு குழாயில கைகளை கழுவுறாங்க. பெண்கள் மகிழ்ச்சியோடு பாடுகிறார்கள்.
7: கழிப்பறை கழிப்பறை சுத்தமான கழிப்பறை, ஒவ்வொரு நாளும் சுத்தமாக.

0: கழிப்பறை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிலும் தூய்மை இருக்கட்டும், அது நிலைத்து இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிலும் தூய்மை இருக்கட்டும், அது நிலைத்து இருக்கட்டும். கழிப்பறை கழிப்பறை சுத்தமான கழிப்பறை, நோய்களை எல்லாம் விரட்டி அடிக்கும் கழிப்பறை, இது சுத்தமான கழிப்பறை. கழிப்பறை கழிப்பறை சுத்தமான கழிப்பறை.
1: ஐயோ, ஸ்வச்சிகாவோட இந்த தூய்மையால என்னோட மாசுபட்ட இடங்கள் எல்லாம் அழிஞ்சு போகுதே. என் மாசுபட்ட இடங்கள் எல்லாம் மறைஞ்சிட்டே இருக்குதே.
2: மக்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறிட்டே இருக்குது.
1: ஐயோ, நான் இனிமே எங்க போவேன்? இப்போ நான் எங்க தங்குவேன்? கழிப்பறைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு, சாக்கடைகள் சுத்தம் செய்யப்பட்டிருக்கு. இப்ப யாரும் திறந்த வெளியில மலம் கழிக்க கூட போறதில்லையே.
3: ஸ்வச்சிகா, சுஜல் குமார் அப்புறம் கிராம மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பேரணி நடத்துறாங்க. அனைவரும் சேர்ந்து கோஷங்களை எழுப்புறாங்க. சுஜலின் வார்த்தைகளை கிராம மக்கள் மறுபடியும் சொல்றாங்க. திறந்த வெளியில் மலம் கழிக்கிறத தவிர்க்கவும், நோய்களை விரட்டவும், கழிப்பறைகளை சுத்தமாக வச்சிருங்க, கிராமத்தை சுத்தமாக்குங்க. தூஷிகா சோர்வாக கிராமத்தின் எல்லையில் அமர்ந்து அழறா.
1: நீங்க எல்லாரும் உண்மையிலேயே மாற முடியும்னு நான் ஒருபோதும் நினைச்சதில்லை. தூய்மை பிரச்சாரத்துல பொதுமக்கள் ஆதரவோட நீங்க எல்லாரும் மக்களோட சிந்தனையையும் மாத்திருக்கீங்க. இப்போ நான் இங்க இருந்து போய்தான் ஆகணும்.
3: கிராமத்து பெண்கள் ஸ்வச்சிகாவை மலர்களால அலங்கரிக்கிறாங்க. குழந்தைங்க நடனமாடுறாங்க.
4: நிச்சயமா உங்களோட கடின உழைப்பு தான் தூஷிகாவை தோற்கடிச்சிருக்கு. ஆனா ஞாபகத்துல வச்சிருங்க, தூய்மை பழக்கத்தை நாம இழந்துட்டா அவ திரும்பி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால தூய்மைய ஒரு அன்றாட பழக்கமாக்குங்க. கட்டாயத்துக்காக செய்ய வேண்டாம்.
1: கிராம மக்களே, ஏன் தினமும் நீங்க கழிப்பறைகளை சுத்தம் செய்யணும்? அது எப்படியும் அழுக்காகத்தானே போகுது. ஒரு நாள் அப்படியே விட்டுடுங்க, அது என்ன பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்திட போகுது.
2: நிச்சயமா அது ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். அழுக்கான கழிப்பறையில இருந்துதான் மாசுபாடு அதிகரிக்குது. நாங்க ஒவ்வொரு நாளும் கழிப்பறையை சுத்தம் செஞ்சாதான் உன்னோட பலத்த நீ இழப்ப.
4: இந்த தூஷிகா மறுபடியும் நம்ம கிராமத்துக்கு திரும்பி வந்து நம்ம வீடுகள்ல நோயை பரப்பணும்னு நினைக்கிறா போல. சூனியக்காரி மாதிரி எப்படி சிரிக்கிறா பாருங்க. கிராம மக்களே, இனிமே கட்டாயமா நம்ம தூய்மைய கடைபிடிக்கணும்.
1: இந்த சுத்தம் செய்யற வேலையெல்லாம் பெண்கள் தானே செய்யணும், ஆண்கள் ஏன் அதை தொடணும்? இப்போ நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா?
4: சுத்தம்ன்றது தனி ஒருத்தரோட வேலை இல்ல, அது ஒரு மொத்த குடும்பத்தோட பொறுப்பு. எல்லாரும் சேர்ந்து சுத்தம் செஞ்சா யாருமே அதை பாரமா நினைக்க மாட்டாங்க.
3: எங்க வீட்டுல கழிப்பறை இருக்குது, ஆனா துர்நாற்றம் அதிகமா இருக்குது. குழந்தைங்க அதுக்கு பக்கத்துல போக கூட மாட்டேன்றாங்க.
2: அப்படின்னா அவங்களுக்கு நீங்க சொல்லி புரிய வைங்க. ஒவ்வொரு முறை கழிப்பறையை பயன்படுத்தின பிறகும் தண்ணீர் ஊத்தணும்னு சொல்லி கொடுங்க. கழிப்பறையோட முக்கியத்துவம் என்னன்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க.
4: மலம் கழிச்ச பிறகு கைகளை கழுவாம இருக்கிறது நோய்களுக்கு நாம கொடுக்கற அழைப்பு மாதிரி. உணவு சாப்பிடுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி சோப்பு போட்டு கை கழுவுறதும் ரொம்ப முக்கியம்.
1: எல்லார்கிட்டயும் ஃபினாயில் டிடர்ஜென்ட் எல்லாம் இருக்கிறது இல்ல, இப்போ என்ன பண்ணுவ சுஜல்?
2: ஃபினாயில் இல்லன்னா என்ன? எலுமிச்சைச்சாறு, உப்பு இல்லைனா சாம்பல் கூட பயன்படுத்தலாம். சுத்தம் செய்யறதுக்கான வழிதான் நமக்கு ரொம்ப முக்கியம். உங்களோட நோக்கம் மட்டும் சுத்தமா இருந்தா போதும், கழிப்பறையும் சுத்தமா இருக்கும்.
1: திறந்த வெளியில மலம் கழிக்கிறது எவ்வளவு காத்தோட்டமா இருக்கும். இந்த மூடிய அறையிலயா எப்படி மூச்சு திணறல் நோய் எல்லாமே வந்துருமே.
4: திறந்த வெளியில மலம் கழிக்கிறது எப்பவுமே புத்துணர்ச்சியை தராது, அது நோயையும் அவமானத்தையும் தான் பரப்பும். ஒரு கழிப்பறைக்கு சரியான காற்றோட்டம் மட்டும் இருந்தா அது புத்துணர்ச்சியோட இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம கௌரவத்தையும் பாதுகாக்கும்.
5: நாங்க எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்டோம் தூஷிகா. நாங்க இனிமே உங்களை பார்த்து பயப்பட மாட்டோம். நாங்க எங்களோட கழிப்பறைகளை சுத்தமா வச்சுப்போம். ஒவ்வொரு நாளும் அதை பயன்படுத்துவோம். எங்களோட கைகளை சுத்தமா கழுவுவோம். உன்னை இங்க இருந்து ரொம்ப தூரம் விரட்டுவோம்.
1: நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? மக்களை எனக்கு எதிராக திருப்புறீங்களா?
4: இல்ல தூஷிகா, நாங்க மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம் அவ்வளவுதான்.
3: ராம்பூர் கிராமம் இப்போ முன்ன மாதிரி இல்ல. ஒவ்வொரு வீட்லயும் கழிப்பறை இருக்கு, அதுவும் சரியான முறையில நல்ல விதமா பராமரிக்கப்படுது. இப்போ குழந்தைங்க யாரும் நோய்வாய்ப்படுறது இல்ல, பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க. தூஷிகா தோற்கடிக்கப்பட்டிருக்கா. இதுதான் சுத்தமான கிராமத்தின் உண்மையான

0: சுத்தமான கிராமம் இப்படித்தான் இருக்கும்.
1: சுத்தமான இந்தியா என்பது கனவு, ஒவ்வொரு தெருவிலும் தூய்மை. சுத்தமான கழிப்பறைக்கு நாம் தான் பொறுப்பு. இப்போது ஒவ்வொரு இதயமும் தயாராக உள்ளது. சுத்தமான கிராமம், சுத்தமான இந்தியா.

0: இது சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? ராம்பூர் கிராமத்துல எங்களோட கதாபாத்திரங்களா இருக்கிற ஸ்வச்சிகா மற்றும் சுஜில்குமார் இவங்க கூட இது மாதிரியான ஒரு நாடகம் நடத்தப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த நாடகத்தை கேட்ட பிறகு நாட்டோட மற்ற பகுதிகளில் இருக்கிற மக்களும் விழிப்புணர்வை ஏற்படுத்த அவங்களோட சொந்த கிராமங்களில் இது மாதிரியான நாடகங்களை நடத்த விரும்புவாங்கன்னு நினைக்கிறோம். இந்த வானொலி நிகழ்ச்சியை தவிர மக்கள் அவங்க ஊர்களில் நடக்கிற கூட்டங்கள்லையும் சமூக ஈடுபாட்டோட இதை பற்றி எல்லாம் பேசணும். வாங்க, கிராமத்தோட தூய்மை போராளி ஒருத்தர் பேசுறத நாம கேட்போம்.
1: என் பேர் மதியழகன். நான் வந்து பூசாரிப்பட்டி பஞ்சாயத்தில் பாறைக்கொட்டா என்ற இடத்துல வந்து இருக்கிறேன். நான் ஒரு ஒப்பந்ததாராக வேலை செஞ்சுக்கிறேன். நான் வந்து தனி நபர் கழிப்பிடம், பொது கழிப்பிடம் இது மாதிரி நிறைய செஞ்சுருக்கிறேன். அந்த கழிவுறையினுடைய முக்கியத்துவம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள்லாம் மேக்சிமம் வந்து வெளியில் திறந்த வெளியில் மலம் கழிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம தனி நபர் கழிவறை வந்து எல்லா மக்களும் வந்து அதனுடைய பயன்பாடு, அதனுடைய முக்கியத்துவம் எல்லாம் உணர்ந்து இப்போ 100%-90% வந்து அந்த தனிநபர் கழிப்பிடத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதனால் என்ன ஒரு இதுனா, பொதுவெளியில் கழிப்பிட பொதுவில் போகும்போது அதனால் நிறைய நோய் பரவல், இது மாதிரி போகிற தொற்று நோய்கள் இது மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தனிநபர் கழிவறைனா அவங்க போயிட்டு மலம் கழித்த உடனே வந்து அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதனால் வந்து நோயை தடுக்க முடியும். ரெண்டாவது, ஒரு பாதுகாப்பான ஒரு கழிவறையை ஒரு பாதுகாப்பாக பயன்படுத்தலாம். நம்ம இது உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க, மற்றபடி பெண்கள் சொல்ல முடியாத ஒரு மாதவிடாய் காலத்தில் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த கழிவறையை நல்லா வந்து பயன்படுத்துகிறாங்க. அது சுகாதாரமான முறையிலையும் வச்சுருக்கிறாங்க. அதனால் வந்து பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. இது வந்து நிதர்சனமான உண்மை. நன்றி.
2: சாதனையாளர்கள் சமூகத்தில் சுகாதார நிலைமையை மேம்படுத்துறதுல உண்மையிலேயே பெரிய அளவில் உதவி பண்றாங்க. அவங்க தூய்மையின் முக்கியத்துவம் பத்தின விழிப்புணர்வை பரப்புறாங்க. அது மட்டும் இல்லாம மக்களை சுகாதாரத்தை நோக்கி ஊக்குவிக்கிறாங்க. தூய்மை சாதனையாளராக மாறுறது மூலியமா உங்களுடைய சமூகத்தில் தூய்மைக்கு நீங்க ஒரு முக்கிய பங்களிப்பை செய்யலாம்.
0: சுஜல், எனக்கு தோணுது சுத்தம்ன்றது ஒரு மனநிலைன்னு நினைக்கிறேன். இந்த மனநிலையை ஒவ்வொரு நபர்கிட்டையும் வளர்க்க முடியும். குழந்தைகளுக்கு காகிதத்தை இங்கே வீசாதீங்க, இல்லைன்னா வாழைப்பழத்தோலை இங்கே வீசாதீங்க, குப்பையை குப்பை தொட்டியில் போடுங்கன்னு நாம் கற்பிக்கும் போது தான் குழந்தைங்களோட மனசில் இந்த எண்ணம் வளர ஆரம்பிக்குது.
2: நீங்கள் சொல்கிறது சரிதான் சுவச்சிக்கா. நான் சின்ன பையனாக இருந்தப்ப எங்கள் கிராமத்து பள்ளியிலையும் டீச்சருங்களுக்கு தூய்மை பற்றின சின்ன சின்ன விஷயங்களையும் இதே மாதிரி தான் சொல்லி கொடுப்பாங்க. அந்த குழந்தை மனசில் அதை தாக்கத்தை ஏற்படுத்துறது மட்டுமே இல்லாமல் இன்னைக்கு எங்கேயாவது அழுக்கு தெரிஞ்சா அதை சுத்தம் பண்ண நான் முயற்சி பண்ணுறேன்.
0: என்னது, நீங்கள் கிராமத்து பள்ளியில் மட்டும்தான் படிச்சிங்களா?
2: ஆமாம், என்னோட ஆரம்ப கல்வியை எல்லாம் நான் கிராமத்தில் தான் படித்தேன். அதனால தான் நான் ஒரு தூய்மை போராளி மாதிரி வேலை செய்கிறேன். சுத்தமான குடிநீர் மற்றும் தூய்மையை பராமரிக்கிறது பத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஆமா சுஜல், இப்போலாம் சமூகத்தால வழிநடத்தப்படுற முயற்சிகள் தான் கிராமத்துல ரொம்ப சிறப்பா செயல்படுது.
2: அதெல்லாம் சரி சுவச்சிக்கா, இந்த சமூகத்தின் தலைமையிலான முயற்சினா என்ன?
0: அது சரி, முழு ராமாயணமும் முடிஞ்ச பிறகு ராமரா அடிச்சது யாருன்னு கேக்குறீங்களே?
2: குறைஞ்சபட்சம் மொதல் விடுகதைக்காவது பதில் சொல்லுங்க, இல்லைனா இந்த சமூகம் என்ன மாதிரியான முன்முயற்சிகளை வழி நடத்துதுன்னு சொல்லுங்க.
0: இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை, இது உள்ளூர் சமூகத்தோட ஒரு முயற்சி தான். இதுல கிராம மக்களே திட்டங்களை வகுத்து முடிவுகளை எடுத்து உழைத்து அவங்களாவே இந்த பணிகளை கண்காணிச்சுட்டும் வராங்க.
2: ஓஹோ, அதாவது நம்ம சமூகமே சுகாதாரத்துல முன்னேறி அசுத்தத்தை நீக்கிட்டு வராங்கன்னு சொல்ல வரீங்க, அதானே?
0: இதுல நம்ம அரசாங்கமும் சமூகத்துக்கு பெரிய அளவுல உதவுது. இதுல அரசாங்கமும் ஒரு பெரிய ஆதரவாளர் தான்.
2: சரி, புரிஞ்சது. எல்லாரும் பங்கேற்பாளர், எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு, அதை தானே சொல்ல வரீங்க?
0: நீங்க ரொம்ப பிரில்லியன்ட் தான் சுஜல், ஆனா இப்போ நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க புரிஞ்சுக்கிட்டதும் சரிதான். இதுல எல்லாரோட பங்களிப்பும் இருக்கு, எல்லாரோட பொறுப்பும் இருக்கு.
2: ஆனா சுவச்சிக்கா, இந்த சமூக அடிப்படையிலான விஷயங்கள் முதல்ல எப்படி வேலை செய்யுது? நான் சொல்ல வர்றது என்னன்னா, இதுக்குன்னு ஏதாவது ஒரு முறை இருக்கணும் இல்லையா?
0: நீ ஒரு முட்டாள் மாதிரியே நடந்துக்கிற. இங்க பாரு, கிராம

0: தூய்மை குழுக்கள் அமைக்கப்படுது. இந்த குழுக்கள் கிராம பஞ்சாயத்தின் கீழே செயல்படுது. அது மட்டும் இல்லாம அந்த குழுக்கள்ல பெண்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், இளைஞர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பிற குழுக்களோட பிரதிநிதித்துவமும் உறுதி செய்யப்படுது.
1: சரி சரி, எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிடுச்சு. அதாவது கிராமத்துல கழிப்பறை கட்டுமானத்தை கண்காணிக்கக்கூடிய குழுவை பத்தி தானே நீ சொல்ற இல்லையா?
0: அப்பாடா, இப்போதான் நீங்க சரியா புரிஞ்சுட்டு இருக்கீங்க சுஜல். நல்ல வேலை உங்க தலையில இருக்க பல்பு இப்பயாச்சும் எரியுது. கிராம அளவுல இருக்கிற தூய்மை குழு கழிப்பறை கட்டுமானம் பழக்க வழக்கங்கள்ல ஏற்படுற மாற்றம், ஸ்வச்சதா நிதியின் பயன்பாடு, அப்புறம் ஆடியோ சரிபார்ப்பு தயாரிக்கிறது, இது மாதிரியான பல பொறுப்புகளை செய்யுது.
1: அம்மா தேவி, போதும் போதும், எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. நம்ம கிரண்ணக்கா இன்னைக்கு நம்ம தெரு நாடகத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க கிராம அளவிலான தூய்மை குழுவிலையும் ஒரு உறுப்பினரா இருக்காங்களாம்.
0: ஆஹா, எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு.
2: டே ராஜு, ட்ரெயினுக்கு 15 நிமிஷம் இருக்குடா, அவ்வளவுதான் ரயில்வே ஜங்ஷனும் வந்துரும். எல்லா பையும் கையில எடுத்துக்கோங்க, பேத்தி எழுப்பி விடுறா.
3: சரிம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க பாத்து இறங்குங்க. பவியம்மா கைய புடிச்சு இறங்குடா.
4: மம்மி மம்மி, ஒன் பாத்ரூம் வருது மம்மி.
5: அத்தை, பவிக்கு யூரின் வருதான், எங்கத்த கூட்டிட்டு போறது?
2: தா அப்படி ஓரமா கூட்டிட்டு போய் உக்கார வையே, நீயும் கூடவே நில்லு.
5: வா பவி, அங்க ஒரு கம்பா இருக்குல்ல, அங்க போய் உட்கார்.
4: நோ மம்மி, நான் வெளியில எல்லாம் போக மாட்டேன், என்ன வாஷ்ரூம்க்கு கூட்டிட்டு போங்க, நான்
6: உடல் கழிவுகளை அகற்ற திறந்த வெளியை தவிர்த்து கழிவறைகளை பயன்படுத்துங்கள். சுத்தமாக இருப்போம், சுகாதாரமாக வாழ்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: நாம நம்மளோட நேயர்களுடைய பெயர்களை அறிவிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. அவங்களோட கேள்விகளை படிக்கக்கூடிய, அவங்களோட பதில்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பகுதியை நோக்கி பயணிக்கிறோம். முந்தைய அத்தியாயம், அதாவது அத்தியாயம் 1 அனைத்து நேயர்களையும் சுத்தமான கிராமத்துக்கான நல்ல வாசகங்களை எங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம சிறந்த வாசகங்களுக்கு சிறப்பு பரிசுகள் அளிக்கப்படணும் நாங்கள் சொல்லியிருந்தோம்.
0: சரி சரி, நமக்கு நல்ல வாசகங்கள் கிடைச்சிருக்கா?
1: நிச்சயமா நமக்கு நிறைய வாசகங்கள் கிடைச்சிருக்கு சுவச்சிக்கா. அதுல இருந்து 4 வாசகங்களை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம அந்த நேயர்களுக்கும் நம்ம பரிசுகள் கொடுக்க போறோம். ஆனா இப்போதைக்கு அந்த நேயர்களோட பெயர்களையும் அவங்க அனுப்பியிருக்க வாசகங்களையும் கேட்போம்.
7: என் பேர் கவிதா, நான் பனமரத்துப்பட்டியில் இருக்கேன். சுத்தமான கிராமம் சுகமான வாழ்விடம்.
8: என் பேர் புவனேஸ்வரி, நான் பன்னப்பட்டியில் இருக்கிறேன். சுத்தம் நம் பலம், தூய்மை நம் வளம்.
9: என் பேர் யசோதா, பன்னப்பட்டியில் இருக்கேன். தூய்மை நம் வழி, முன்னேற்றம் நம் வழி.
10: வணக்கம், என் பேர் தெய்வமணி, நான் பூசாரத்திலிருந்து பேசுகிறேன். சுத்தம் செய்வோம், வளமான வாழ்க்கை வாழ்வோம்.
0: ஆஹா, நம்ம நேயர்கள் இவ்வளோ நல்ல வாசகங்கள் எழுதி அனுப்பியிருக்காங்க. இப்போ நாம் அவங்கள நம்ம வானொலி நிலையத்துக்கு வந்து பரிசுகளை பெற்றுக்கொள்ளணும்னு கேட்டுக்கிறோம். வாழ்த்துக்கள், அப்புறம் உங்க எல்லாருக்கும் நன்றி.
1: இப்போ இந்த அத்தியாயத்துக்கான கேள்வி. இன்னைக்கு நிறைய பகுதிகளில் RO பயன்படுத்துறது கட்டாயமாகிடுச்சு. இது பெரும்பாலான வீடுகளில் பயன்படுத்தப்படுது. ஆனால் நிறைய தண்ணீரும் இதனால வீணாகுது. சுத்தமான தண்ணீரை குடிக்க RO பயன்படுத்துறீங்களா இல்லையா அப்படின்றது முக்கியம் இல்லை. RO-லிருந்து வெளியேறக்கூடிய தண்ணியை எங்கே பயன்படுத்தலான்றது தான் முக்கியம். எங்களோட இந்த கேள்விக்கு தான் நீங்கள் பதிலளிக்கணும்.
0: நேயர்களே, நண்பர்களே, ஒரு RO-லிருந்து 1 கிளாஸ் தண்ணிக்கு 3 கிளாஸ் தண்ணி அப்படியே வீணாகிடும். சுத்தமான தண்ணியை குடிக்கணுன்ற ஆசையில பல தாதுக்களை பிரிக்கக்கூடிய இந்த இயந்திரத்தை நாம பயன்படுத்துறோம். ஆனா வீணாகக்கூடிய தண்ணீரை நாம மறுசுழற்சி பண்றது இல்ல, அதை மறுபடியும் பயன்படுத்துறதும் இல்ல. அதனால இன்னைக்கு நம்ம கேள்வி என்னன்னா, RO-ல இருந்து வெளியேறி வீணாகிற தண்ணீரை எப்படி பயன்படுத்தலாம், எங்க பயன்படுத்தலாம்?
1: இப்போ நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்ல போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு. இன்னைக்கு நீங்கள் வானொலியின் குரலில் சுத்தமான மற்றும் வளமான கிராமத்தின் கதையின் 2வது அத்தியாயத்தை கேட்டுட்ருக்கீங்க. இன்றைய அத்தியாயத்தில் நம்ம வீட்டு கழிப்பறைகளை எப்படி பராமரித்து சுத்தம் செய்யணும், தூய்மைன்றது ஏன் அவசியம், ஸ்வச் பாரத் மிஷன் திட்டத்தை பற்றின ஒரு பார்வை மற்றும் இதுவரைக்கும் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் பற்றி விவாதித்தோம்.
0: அடுத்த அத்தியாயத்தில் ஹர் கர் ஜல் திட்டத்தை பற்றிய ஒரு பார்வை மற்றும் இதுவரைக்கும் ஏற்பட்டு இருக்கிற முன்னேற்றம் தொடர்பான தகவல்களை கேட்கலாம்.
1: ஜல் ஜீவன் மிஷனில் ஜல் உத்சவ் அல்லது ஜல் அர்பன் திவாஸ்னா என்னன்னு தெரியுமா? இந்த தகவலோட அடுத்த அத்தியாயத்தில் இந்த திட்டம் வெளியிடப்படுறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் அதனோட கவரேஜ், குழாய் நீர்

0: அமைப்புகளோட சாதனைகள், நீர் சோதனையில பெண்களோட பங்கு, இந்த திட்டத்தோட கூறுகள், இத பத்தி எல்லாம் நாங்க உங்களுக்கு சொல்ல போறோம்.
1: இப்போ நீங்க கேள்விக்கான பதிலை எங்களுக்கு அனுப்புங்க. அப்புறம் உங்க கிராமத்துல கழிப்பறைகளோட பராமரிப்பு கவனிங்க, மக்கள் கிட்ட சொல்லுங்க, மகிழ்ச்சியா இருங்க, சுத்தமா இருங்க, தூய்மைய பரப்புங்க, நம்ம நாட்டை தூய்மையாக்குங்க. ஏன்னா சுத்தமான இந்தியாதான் அழகான இந்தியா.
0: இந்த நிகழ்ச்சியோட அடுத்த அத்தியாயத்துல நாங்க உங்களை மறுபடியும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச வானொலியை கேட்டுக்கிட்டே இருங்க. இப்போதைக்கு ஸ்வச்சிகாவுக்கும் சுஜலுக்கும் உத்தரவு கொடுத்து அனுப்பி வைங்க. நன்றி நேயர்களே.
2: நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது இந்திய அரசின் ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறை மற்றும் இந்திய சமுதாய வானொலிகளின் கூட்டமைப்பு இணைந்து வழங்கிய சுத்தமான மற்றும் வளமான கிராமத்தின் கதை சிறப்பு வானொலி தொடரின் 2 அத்தியாயம். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
3: இந்திய அரசின் ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறை மற்றும் இந்திய சமுதாய வானொலிகளின் கூட்டமைப்பு இணைந்து வழங்கும் சுத்தமான மற்றும் வளமான கிராமத்தின் கதை சிறப்பு வானொலி தொடர்.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம். நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன்

0: விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
3: இது வாலிப வயசு.
4: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
5: என்னடா செக்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்க? ஒன்னுல சுரேஷ், ஃப்ரெண்டு மேரேஜுக்கு கிஃப்ட் அனுப்பணும், அதான் அமௌண்ட் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன்.
6: அதெல்லாம் இருக்கட்டும், கையெழுத்து போடாம இருக்க.
5: அது யாரு சென்ட் பண்ணாங்கன்னு தெரியக்கூடாது இல்ல, அதுக்குதான்.
7: ஒரு புத்திசாலித்தம்
8: போடா.

சூரியன் மறைவது முடிவல்ல, நாளை இன்னும் பிரகாசமாய் உதிர்வதற்கான ஓய்வு மட்டுமே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சூரியன் அப்படின்றது இன்னைக்கு மறையுது அப்படின்னா, நாளைக்கு பிரகாசமாக உதிக்கிறதுக்காக தான் அந்த ஓய்வு தான் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த எனர்ஜெட்டிக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் வந்துட்டேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. குரு அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தினால அவர் வந்து இன்னைக்கு வர முடியல. அதனால இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் வந்துட்டேன். இந்த 2 மணி நேரம் வந்து உங்க எல்லா கிட்டையும் நிறைய விஷயங்கள் பேசலான் இருக்கேன். இன்னைக்கு முதலாவதா வந்து இந்த 2 மணி நேரம் அப்படின்றதையும் தாண்டி 3 மணி நேரம் நான் வந்து பேச போறேன். என்னது இது வாலிப வயசு நிகழ்ச்சி, 2 மணி நேரம் தான் இருக்கு, எப்படி 3 மணி நேரம் பேசுவோம் ராஜ்குமார் அப்படின்னு கேட்கறது புரியுது. ஆனா இந்த 2 மணி நேரம் இது வாலிப வயசு நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் இன்னும் 1 மணி நேரம் லேசா லேசா நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அந்த நிகழ்ச்சியுமே வந்து அந்த நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த 3 மணி நேரம் உங்க எல்லாருக்கிட்டையும் பேசுறதுக்காக நான் வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய டாபிக் என்ன, இதை பத்தி நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நேயர்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு டாபிக் தான். என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருமே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவை பற்றி தான் பேச போகிறோம். ஆனால் சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு பொருள் பார்த்த உடனே நம்ம வாங்கிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தேவையே இல்லாமல் வாங்கி சும்மா குமிச்சு நம்ம வீட்டில் வச்சுருப்போம், அந்த மாதிரியான பொருட்கள் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. அதாவது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, தேவையே இல்லாமல் ஆசைப்பட்டு ஆஃபரில் வாங்கியிருக்கலாம். அந்த ஆஃபரில் வாங்கின பொருள் அதாவது ஆஃபரில் இருக்கிற மாதிரி வீட்டில் அப்படியே சும்மா தூங்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரியான பொருள் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்களும் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பொருள் ஒன்று வாங்கியிருப்பீங்க இல்லையா, ஆசைப்பட்டு வாங்கியிருப்பீங்க, ஆனால் அந்த பொருள் இன்னைக்கு உங்கள் வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரியான பொருள் என்ன அப்படின்றத பற்றி எல்லாம் பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க. அந்த பொருள் இப்போது தேவையே இல்லாமல் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருக்கும், அந்த பொருள் என்ன அப்படின்றத பற்றி சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த 2 மணி நேரத்தில் கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது, அதை எல்லாத்தையுமே நான் அடுத்தடுத்து இன்றைக்கி நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்போது உங்களுக்காக பேக் டு பேக்கில் 2 சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டுடுவாங்க நேர்களை. தொடர்ந்து இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் உங்கள் கூட நான் ராஜ்குமார் பேசுகிறேன்.

0: வணக்கம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026
1: கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோம் அப்ளையன்சஸ் லேட்டஸ்ட் இன்னோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ.
0: நாள் செப்டம்பர் 25, 26, 27 மூன்று நாட்கள் மிக பிரம்மாண்டமாய் இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம் ஓமலூர் மெயின் ரோட் சேலம்.
2: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
3: தி சென்னை பெஸ்டிசைட்,
2: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
3: தி சென்னை பெஸ்டிசைட், மூன் ரோடு அருகில் சேலம்.
2: தொடர்புக்கு 9994366030.
3: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி அங்க திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளவு நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான்.

0: ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: ஹலோ, எங்கடி இருக்க?
1: ஆன் தி வேடி, உன் பர்த்டேக்கு கேக் வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கேன்.
5: எது, கேக் வாங்கிட்டியா?
1: அதான் வாங்க போறேன், வாங்கிட்டு வந்துருவேன்.
5: சரி சரி, சீக்கிரம் வா.
1: ஓகே அண்ணா, நம்ம ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, தரமா ஒரு 1 கிலோ கேக் பார்சல் பண்ணுங்கண்ணா.
6: 1 கிலோ கேக் தானே, பேக் பண்ணிடுவோம். சரி, கேக்ல என்ன எழுதுறது?
1: அப்படி கேளுங்க, ஹாப்பி பர்த்டே சுவாதின்னு போடுங்கண்ணா.
6: ஓ அப்படியா, கொஞ்சம் கூட மாறாம அப்படியே போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுமா? ஆ, இந்தாமா கேக் ரெடி ஆயிடுச்சு, வாங்கிக்கோ.
1: ஹே சுவாதி, வந்துட்டேன்டி.
5: அப்பாடா, ஒரு வழியா வந்துட்டியா? சரி கேக்குங்க,
1: இங்கதான் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஹாப்பி பர்த்டே சுவாதி.
5: தேங்க்யூ சோ மச் டி. சரி சரி, கேக் ஓபன் பண்ணு, நம்ம போட்டோ எடுத்து ஸ்டோரி போடலாம்.
1: இதோ ஓபன் பண்றேன், நல்லா இருக்கான்னு பாரு.
5: என்னடி இது, ஹாப்பி பர்த்டே சுவாத்தின்னு போடுங்க அண்ணான்னு போட்டு வச்சிருக்கீங்க. யாரு பார்த்த வேலைடி இது?
6: ஓ அப்படியா, கொஞ்சம் கூட மாறாம அப்படியே போட்டுடலாம், அப்படியே போட்டுடலாம். ஸோ இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, இந்த மாதிரி தான் நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நான் அடுத்ததாக உங்களுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. இன்றைக்கி இது வாலிபா வயசு நிகழ்ச்சியினுடைய தலைப்பு, அதாவது கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாமல் ஒரு பொருளை வாங்கிட்டு அது இப்போ தூங்கிட்டு இருக்கும் இல்லையா, எதுவுமே பயன்பாட்டுக்கே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கும் கண்டிப்பாக, அந்த பொருள் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய தலைப்பு. ஸோ இதில் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் 9787707 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் நீங்களும் பேசி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் அடுத்ததான் நான் வந்து ஒரு ட்ரெண்டிங்கான விஷயத்தை பற்றி சொல்லலான் இருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு வந்து விநாயகரை வந்து ஆத்துக்குள்ளே கரைச்சாங்க அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆறு, குளம், குட்டை இது எல்லாத்துலேயுமே கரைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் கிடையாது அது, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடலூர் பக்கத்தில் வீட்டில் வந்து எல்லாருமே வந்து இந்த சிலையெல்லாம், விநாயகர் சிலை எல்லாமே வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த சிலையை எடுத்துகிட்டு போய் ஆற்றுல கரைக்கலான்னு போகிற டைமில் ஆற்றுல கரைச்சிட்டாங்க. ஆனால் கரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1.5 பவுன் செயினை வந்து அந்த இடத்துல மறந்து வச்சுட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஸோ இது இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஏன்னா வீட்டில் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க விநாயகர் சிலையை வச்சு, அந்த சிலையில் 1.5 பவுன் செயினை வந்து போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. போட்டுக்கிட்டு அதை மறந்து போய் அப்படியே எடுத்துகிட்டு போய் ஆற்றுல வந்து கரைச்சிட்டாங்களாமா, கரைச்ச உடனே அது வந்து எடுக்க முடியாமல் போயிடுச்சு. நிறைய பேர் அந்த தீயணைப்பு துறையில் இருக்கக்கூடியவங்களாம் வந்து ஆற்றுல இறங்கி வந்து எல்லாம் தேடிட்டு இருந்திருக்காங்க, தேடியுமே வந்து கிடைக்காம போயிடுச்சு. ஸோ 1.5 பவுன் செயின், இது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தங்கம் விலை எங்கேயோ போயிட்டுருக்கு. இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இது வாலிபர் வயசில் நிகழ்ச்சியில் இருக்குது, அதெல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து உங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பேக் டு பேக்ல 2 சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, நேர்களை கேட்டுடுவாங்க. தொடர்ந்து இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள் இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நீரிலி. இன்னைக்கு இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து எல்லாரோட வாழ்க்கையிலையுமே வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொருள் தேவையில்லாமல் ஒரு பொருளை வாங்கி அந்த பொருள் எப்பயுமே யூஸ் பண்ணாத மாதிரி வீட்டில் தூங்கிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஆஃப்

ஆர்டரில் வாங்கி அதை யூஸ் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் வந்து டாப்பிக்காக வச்சுருக்கேன். இந்த தலைப்பில் நீங்கள் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் 9787770107 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸோ இப்போது நான் வந்து அடுத்ததாக ஒரு சூப்பரான ஒரு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கான இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பகிர்ந்துதான் இருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னோட காதலிக்காக 9600 கிலோமீட்டர் சைக்கிளில் பயணம் செஞ்சு காதலியை வந்து கரம் பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு இந்தியர். ஸோ அதை பற்றி தான் பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். கடந்த 1977 வந்து பிகே மகாநதியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து, அவர் வந்து இந்தியர். அவருக்கு வந்து ஒருத்தர் மேலே காதல் ஏற்பட ஆரம்பிக்குது. அவங்க வந்து ஷார்லேட் வான் ஷெல்வின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு. இவங்க வந்து ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவங்க. அந்த பெண்ணை திருமணம் செய்கிறதுக்காக கிட்டத்தட்ட 9600 கிலோமீட்டர் தூரம் எங்கே நம்ம இந்தியாவிலிருந்து ஸ்வீடன் வரைக்கும் மிதிவண்டியிலே போயிருக்காரு. தன்னோட ஒட்டுமொத்த வாழ்நாளில் சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் எல்லாத்தையும் செலவு பண்ணி அந்த வழிப்பயணத்துக்கு சைக்கிள் ஒன்று வாங்குறாரு. அந்த சைக்கிளை வாங்கி வழிப்பணத்துக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு அந்த ஸ்வீடன் நாட்டுக்கு போகிறாரு. ஸ்வீடன் நாட்டுக்கு போனது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணையும் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ஸோ இதுதான் இன்றைக்கி ட்ரெண்டிங்காக வந்து சோஷியல் மீடியாக்களில் உள்ள நம்ம இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம். நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் அதுவும் 9600 கிலோமீட்டர் தூரம் வந்து பயணித்து தன்னோட காதலியை வந்து கரம் பிடிச்சிருக்காரு அப்படின்றது, அதுவும் இப்போ இல்லை 1977 நடந்திருக்கு அப்படின்னு போது இது எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஃப்ளைட்லாம் இருக்குது, ஆனால் அந்த காலகட்டத்திலாம் கடல் கடந்து போக வேண்டிய காதலாக இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் இருக்குது. நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்க அப்படின்னா மறக்காமல் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தலைப்பில் நீங்கள் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் பேசலாம். என்ன தலைப்பு ராஜ்குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க, தேவையே இல்லாமல் நிறைய பொருட்கள் வாங்கி குவிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த பொருள் என்னென்ன அப்படின்றத பற்றி பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் 9787770107 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் ராஜ்குமார் ஏன் கூட இது வாலிபாவேச நிகழ்ச்சியில் நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் நேர்களே. இப்போது அடுத்தடுத்து உங்களுக்காக 2 பாடல் சுதந்திர கலைஞர்களுடைய பாடல்கள் வந்துட்டு இருக்கு. கேட்டுட்டு வாங்க நேர்களை, தொடர்ந்து இது வாலிபாவேச நிகழ்ச்சியில் உங்கள் கூட நான் ராஜ்குமார் பேசுகிறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா செக்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்க? ஒன்னுல சுரேஷ், ஃப்ரெண்டு மேரேஜுக்கு கிஃப்ட் அனுப்பணும், அதான் அமௌண்ட் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அதெல்லாம் இருக்கட்டும், கையெழுத்து போடாம இருக்க.
1: அது யாரு சென்ட் பண்ணாங்கன்னு தெரியக்கூடாதுல்ல, அதுக்குதான்
3: எல்லாம் ஒரு

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் 10 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு இது வாலிபா வயசு நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பொருள் தேவையே இல்லாமல் ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க, அந்த பொருள் வாங்கி வீட்டில் அதிகமாக குவிச்சிருச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி அதுதான் இன்னைக்கான தலைப்பு. இந்த தலைப்பில் நீங்கள் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா 9787071078

0: நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதாவது இன்றைக்கி தலைப்பு என்ன அப்படின்றது இன்னொரு டைம் எல்லாருக்குமே ஞாபகப்படுத்திடுறேன். ஒரு பொருள் இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த பொருளை வாங்கி இதுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் பயன்படுத்தாமல் அப்படியே வீட்டில் இருக்கும் இல்லையா, அந்த பொருள் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய தலைப்பு. இந்த தலைப்பில் பேசணும்னு நினச்சிக்கேன் அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்காக ஒரு நேயர் வந்துட்டார், அவர்கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம்.
1: மகிழ்ச்சியான மாலை வணக்கம்.
0: மகிழ்ச்சியான மாலை வணக்கம் அண்ணா, சொல்லுங்க யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சதீஷ்குமார், மாசிலிங்கம்பட்டி.
0: சதீஷ்குமார் அண்ணா வணக்கம், எப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு நாள்?
1: நேத்து பாத்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சி ஒரு மாதிரியா இருந்தது, இன்னைக்கு ஃபுல்லா வெயில் அடிக்குது.
0: ஆமாண்ணா,
1: சம்பந்தமே இல்லாம நேத்து இன்னைக்கு இருக்குது, ஆனா நியூஸ்ல பாத்தீங்கன்னா மழை வரும்னு சொல்லியிருந்தாங்க.
0: ஆமா, இங்க லைட்டா மழை வர மாதிரி தான் இருக்கு.
1: மழைக்காக நானும் வெயிட்டிங்.
0: ஓகேண்ணா ஓகேண்ணா. அதாவது ஒரு பொருள் எனக்கு தேவை இருக்குன்னு நான் வாங்கினேன், ஆனால் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு நான் அதை பயன்படுத்தவே இல்லை, சும்மா தான் இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் கரெக்டாக நான் பயன்படுத்த போகிறேன் அண்ணா சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக எல்லாருமே வந்து அந்த டேப்லெட் இதெல்லாம் வந்து டாக்டர்கள் பரிந்துரைக்கிறாங்க அப்படின்போது அதெல்லாம் நம்ம சாப்பிடணும். சாப்பிடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் வர ஆரம்பிக்கும். அதனால் ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதை கரெக்டாக பயன்படுத்தி ஆரம்பிக்கணும். பயன்படுத்தாமல் விட்டுட்டால் என்ன ஆகும், அந்த பொருள் வாங்கினது எதுக்கு வாங்கணும், இதை நம்ம எதுக்கு வாங்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே அதிகமாக வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அண்ணா வந்து ஒரு மாற்றத்தை அந்த அண்ணாவுக்கு வந்து சதீஷ் அண்ணாவுக்கு வந்து ஒரு நடந்திருக்கு இந்த நேரத்தில். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க, ஆசைப்பட்டு அந்த பொருள் வந்து வாங்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய வீட்டில் தூங்கிக்கிட்டே இருக்குதுவா அந்த பொருள் அப்படின்னா அது என்ன அப்படின்றத பற்றி பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787770178 இந்த நம்பருக்கு. ஸோ இப்போ உங்களுக்காக அடுத்ததா ஒரு ஓ காதல் ரசனையே அப்படின்ற ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. கேரட் வாங்கினீர்களே தொடர்ந்து இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் பேசுகிறேன்.

0: இதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன், இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: மண்ணின் மனமே நம் ஆரோக்கியத்தின் ரகசியம். நம் ஊர் விளைச்சல் நம் விவசாயிகளின் நலம் தரும் வளர்ச்சி.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

இப்போ நீங்க வந்து ரெண்டு அருமையான பாடல்கள் கேட்டு வந்திருக்கீங்க. ஒன்னு ஓ காதல் ரசனைய, எபி நவீஸ் அவருடைய சூப்பரான பாடல். அதுக்கப்புறம் லெனிக்ஸோட அடடா அப்படின்ற ஒரு பாடல். இந்த பாடல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி இந்த பாடல் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டுடைய சாங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ராஜ்குமார் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ராஜ்குமார் என்கிட்ட தெரிவிக்கலாம். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நீர்களே. இன்னைக்கு இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் வந்து என்ன தலைப்பில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு அதாவது தேவையான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கியிருப்பீங்க, ஆனால் அந்த பொருள் இன்றைக்கி வரைக்கும் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய தலைப்பு. இந்த தலைப்பில் நீங்கள் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய என்ன பொருள் நீங்கள் வாங்கினீங்க, அந்த பொருள் ஏன் வாங்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் அப்படியே தூங்கிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி பகிர்ந்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு சூப்பரான விஷயம், சோஷியல் மீடியாவில் அதிகமாக ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி பகிர்ந்துக்கலான் இருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரயிலில் வந்து படுக்கிறதுக்கு நம்ம வந்து எல்லாரும் அந்த ஷீட் இருக்கும் இல்லையா, அதில் தான் படுக்க ஆரம்பிப்போம், பெட்டெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம படுக்க ஆரம்பிப்போம். ஆனால் இப்போ ஒருத்தர் வந்து ட்ரெயினில் சூப்பரான ஒரு வசதியை கண்டுபிடிச்சிருக்காரு, அதுதான் எல்லாராலையும் பார்த்து சிரிக்கக்கூடிய வகையிலும் இருக்க ஆரம்பிச்சது. அதே மாதிரி வந்து எல்லாரும் அதிகமாக பகிரப்பட்ட ஒன்றா இருந்தது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்ஷீட் இருக்கும் இல்லையா, அந்த பெட்ஷீட்டில் நம்ம எல்லோரும் படுப்போம், அது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் தான். ஆனால் அந்த பெட்ஷீட்டை வந்து இந்த ரயிலெல்லாம் வந்து நம்ம ட்ராவலுக்கு போனோம், அந்த ட்ராவல் பேக்லாம் வைப்போம் இல்லையா, அந்த லக்கேஜ் வைக்கிற இடத்துல கம்பி இருக்கும் இல்லையா, அந்த கம்பியில் ரெண்டு முனையில் கட்டிட்டு அந்த பெட்ஷீட்குள்ளே போய் படுத்துக்கிட்டாரு. இது வந்து ட்ரெயினில் பண்ணதுனால எல்லாருமே ட்ரெண்டிங்காக இருக்குது, இதெல்லாம் பார்த்து சிரிச்சிருக்காங்க, நானுமே பார்த்து சிரித்தேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஊரில் நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி நாட்கள்லாம் நம்ம ஊரில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்களுமே வந்து ட்ரெயினில் போனீங்கன்னா இந்த மாதிரியான விசித்திரமான விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் ராஜ்குமார் என்கிட்ட இல்லை இல்லை இது வாலிப வயசில் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், குரு நான் இல்லைன்னா குரு கண்டிப்பாக அவங்களுக்காக எடுப்பார். இதே மாதிரி ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் அடுத்த ஒரு மணி நேரம் நிகழ்ச்சிகளும் இருக்குது, அது எல்லாத்தையும் கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தொடர்ந்து கேளுங்க. இப்போது உங்களுக்காக அடுத்ததாக ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, கேரடு வாங்கினீர்களே தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் பேசுகிறேன்.

0: Геннадий, парни, попадец.
1: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரியர்களே. எப்பவும் போல கடந்த ஒரு மணி நேரம் ரொம்ப அருமையாக போச்சு, அதே மாதிரி இந்த ஒரு மணி நேரமும் அடுத்த ஒரு மணி நேரமும் ரொம்ப அருமையாக போகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து ராஜ்குமார் நான் வந்துட்டேன். இது வாலிபா வயசில் இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் ஆசைப்பட்டு வாங்கியிருப்பீங்க, அந்த பொருள் வாங்கி இன்றைக்கி வரைக்கும் பயன்படாமல் ஒரு இடத்துல அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கோம், அந்த பொருள் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய தலைப்பு. இந்த தலைப்பில் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கூட இன்றைக்கி இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்துக்கலாம். நேர்களே, இப்போது நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட அவர் என்ன மாதிரியான பொருள் வாங்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் அந்த பொருள் பயன்படுத்தாமல் வச்சுருக்காரு அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். நான் சென்னையில இருந்து பழக்கடை சாமோதரன் பேசுறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம்.
1: மாலை மாலை வணக்கம் அண்ணா.
2: என்னோட சகோதரர் எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கிறேன், எந்த குறைபாடும் இல்லாத. அதாவது நல்ல மனசு இருக்கிறப்போ நம்ம நல்லா இருப்போம். அந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அந்த எண்ணங்கள் நம்மள வந்து எங்களை கேட்கும். அப்போ நம்ம சந்தோஷமா மாறுதணும். அதாவது எங்க வீட்டுல புடவை வாங்குவாங்க, யாருன்னா கொடுப்பாங்க, எங்கிட்ட கொடுப்பாங்க. புதுசா நான் அந்த புடவை எடுத்து கொடுப்பேன், பார்த்தா பீரோல அடிக்க இருக்கு, அதை எடுத்து கட்டினா கத்த மாட்டாங்க. நான் சொல்லுவேன், இது எதுக்காக? எங்கன்னா வெளியில போ, வெளியில எங்க போறது? நம்ம அது மாதிரியா இருக்கிறோம், வெளியில போறதுன்னு. ஒரு நாளைக்கு தினமும் ஒரு புடவை எடுத்து வீட்டுல கட்டு, அப்போ அந்த புடவையும் நினைக்கும் நம்மள உபயோகப்படுத்துறாங்கன்னு. நீ எடுத்து வைக்கிறப்ப என்ன இருக்கும், நம்ம யாருக்குமே உபயோகப்படாம இருக்கிறோமே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா செய்ய மாட்டாங்க, அந்த பழைய புடவையே கட்டின்னு இருப்பாங்க. என்னுடைய துணி ஒண்ணு கூட உள்ள இருக்காது. நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாத்தினே இருக்கேன். அதுல வாழைக்கரை படம் நான் சொல்லுவேன், அதுல வாழைக்கரை பட்டாக்கட சந்தோஷம் தான். அந்த துணி என்ன நினைக்கும், என்னை உபயோகப்படுத்துறாங்க அப்படின்னு. நான் மூலிலேயே இருந்தாக்கா அந்த மடித்துஷ இடம் அப்படியே கிளிய ஆரம்பிக்கும் அப்படின்னு அந்த அம்மா என்னதான் சொன்னாங்க கேட்க மாட்டாங்களோ, அத தூங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு அருமையான தகவல் சொன்னாங்களா,
1: சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணா.
2: வகுப்புல ஆச்சரியம் சொல்றாங்க, ஒவ்வொருத்தரோட கையெழுத்தும் அருமையா இருக்கணும், அதை நீங்க எழுதி பழக்கப்படுத்தணும் அப்படின்னு அப்படின்னு. சோ அதுல ஒரு பொண்ணு என்ன பண்ணிருக்கேன், வார்த்தை தவறி விட்டால் கண்ணம்மா மார்பு துடிக்குதடி, பார்த்த இடத்தில் எல்லாம் உண்மை போல் பாவை தெரிஞ்சொடி அப்படி அந்த பாடல் எழுதி வச்சுட்டு வந்துருக்கு. மத்தவங்களும் எழுதிருக்காங்க. இதை எடுத்து பார்த்தோன்னே ஆச்சரியம், ஒரு சந்தோஷம், நல்லா கையெடுத்து அருமையா இருக்கு பாடல் எழுதிருக்குன்னு. மறுநாள் அதுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா எல்லா சினிமா பாடல் எழுதி வந்து வைக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, அப்ப அந்த பொண்ணு மட்டும் எழுதினாங்களே, அவர் பாரதியார் பாடின பாடல் எழுதியிருக்கா, நீங்க சினிமா பாடல் எழுதிருக்கீங்க, அவட கையெழுத்து எப்படி இருக்கும் பாரு. அந்த ஆச்சரியரு தலைமை ஆசிரியரா ஆகி இப்ப ஓய்வு பெற்றிருக்காங்க. அதாவது நம்ம எது எது எழுதணும், அதை எது எழுதணும், எவ்வளவு பேர் இருக்கும், திருப்புறல் இருக்கு, எவ்வளவோ இருக்கு எழுதணும் எல்லாம், அதை எழுதணும், சினிமா பாடல் எழுதக்கூடாது அப்படி அந்த ஆச்சரியத்துல. இதை கேட்கக்கூடிய என்னுடைய அனைத்து சகோதர சகோதரர் நம்மளோட குழந்தைகளுக்கு எழுத எழுத, ஒரு நல்ல வரிகளை எழுத எழுத, அந்த குழந்தைகள் எழுத எழுத கையெழுத்து அருமையா இருக்கும், அது மனசுல பதிந்து என் கருத்து. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றிண்ணா நன்றிண்ணா, நல்ல ஒரு கருத்தை பகிர்ந்திருக்கீங்க. அதாவது ஒரு ஒரு விஷயம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்போது ஆசிரியர்கள்லாம் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, இதை பண்ணுங்க, இதை படிங்க, இதை எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய அறிவு இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றதான் இருக்க ஆரம்பிக்குது. அந்த அறிவை கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்றத வந்து அண்ணா சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு குட்டி ஸ்டோரியிலேருந்து தெரியுது. ஸோ இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நிகழ்ச்சியுடைய தலைப்பு நான் சொல்லிடுறேன். ஒரு பொருள் ஆசைப்பட்டு வாங்கியிருப்பீங்க, ஆசைப்பட்டு வாங்கினதோடு சரி இன்றைக்கி வரைக்கும் அந்த பொருள் அப்படியே தூங்கிட்டு இருக்கு அப்படின்னா, அது எந்த பொருள் அப்படின்றத பற்றி பகிர்ந்துகள்னு நினச்சிங்க அப்படின்னா, மறக்காமல் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். நேயர்களே, இப்போது உங்களுக்காக அடுத்ததாக வந்து குண்டுமல்லி அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான பாடல், அதன் பிறகு ஜக்கம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாரு முரளி அவர்களுடைய சாங்கு வந்துட்டுருக்கு. கேட்டுட்டு வாங்க நேயர்களே, தொடர்ந்து இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவ

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களை. இன்னைக்கு இது வாலிபா வயசு நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு பொருள் ஆசைப்பட்டு வாங்கியிருப்பீங்க, ஆனால் அந்த ஆசைப்பட்டு வாங்கின பொருள் வந்து இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்த முடியாமல் அந்த பொருள் அப்படியே ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்கும், அந்த பொருள் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய டாபிக். ஸோ இதில் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா, மறக்காமல் 9787770107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கிட்ட இன்னைக்கு இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் உங்களுடைய தலைப்பில் இந்த தலைப்பில் நீங்கள் பேசலாம். ஸோ இப்போது நம்ம கூட நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட என்ன பொருள் பயன்பாட்டில் இல்லாமல் தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம் மகிழ்ச்சி, நான் வேலூர் மாவட்டம் கடப்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கனா, நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. எப்படி போயிட்டு இருக்காச்சு இந்த பொழுதெல்லாம்?
6: அண்ணா, இன்றைய பொழுது காலையில் வெயில் ரொம்ப அடித்தது, இப்போ வந்து சூரியன் மங்கி மங்கி மழை வர வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது.
7: இங்கேயும் அதே மாதிரிதான் இருக்கு ராஜ், பயங்கரமா கிளவுடியா இருக்க, மழை பெய்ஞ்சு சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்பா மழை வருதான்.
6: ஆமாண்ணா, ஆமாண்ணா,
7: சூப்பர். என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஊஃபர் சிஸ்டம்ல பாட்டு கேட்கணும்னு ஆசை. ஹோம் தியேட்டர்ல ஊஃபர் சிஸ்டம் வாங்கினேன். ஆனா வாங்கி ஒரு 2-3 times தான் அந்த பாட்டு அப்படிங்கறத கேட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நான் கேட்கவே இல்லை. இப்ப பாரு, வீட்டுல வெறும்னா அது தூங்கிட்டு தான் இருக்கு. நம்ம கையில தான் செல்போன் இருக்கு, நம்ம கேட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு செல்போன்ல, ஐபோன்ல, ஐபேட்ல அது மாதிரிதான் பாட்டு கேட்கிறேன். தவிர்த்து ஆசைப்பட்டு வாங்கின அந்த ஒரு ஹோம் தியேட்டர் ஊஃபர் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய மியூசிக் சிஸ்டம் தூங்கிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் கூட பாட்டு எல்லாம் போட்டு கேட்கல. அம்மாண்ணா
6: இந்த பொருள் வந்து இப்போ உங்களுக்கு யூஸ் எல்லாம் இருக்கு.
7: இருக்கு, ஆமா, ஊஃபர் சிஸ்டம்ல அப்படியே யூஸ் இல்லாம இருக்கு. இருந்தாலும் ஒன்ஸ் இன் அவே எங்க அம்மா அப்பா யாராவது போட்டு கேட்பாங்க அந்த பாட்டு, ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதே மாதிரிதான் டேப் ரிகார்டர் அப்படிங்கறதும் வாங்கினேன். அதுல ஒரு கேசட் போட்டு ஒரு 4 வாட்டி தான் பாட்டு அப்படிங்கறது கேட்டிருப்பேன். அப்புறமா கொஞ்ச நாள் எஃப்எம் அப்படிங்கறது கேட்டே பாப்பாரு. எங்க வீட்டுல அப்படியே அந்த டேப் ரிகார்டர் அந்த எஃப்எம் எல்லாம் தூங்கிக்கிட்டே இருக்கு. இந்த செல்போன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தோடனே ஆப் மூலியமா தான் எல்லாமே கேட்கறோம்.
6: ஓகேண்ணா, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி.
7: சந்தோஷம் ராஜ், ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஒரு பொழுது உங்களுக்கும் சூப்பரா மீட்டோம் ராஜ்.
6: ஓகேண்ணா, ஓகேண்ணா, நன்றிண்ணா, நன்றிண்ணா.
7: பை பை பை.
6: ஸோ நானுமே வந்து இந்த தியேட்டர், ஹோம் தியேட்டரு, இந்த மாதிரி ஒரு இந்த ஸ்பீக்கர் இதெல்லாம் அடிக்டடு. அதுக்காகவே வந்து நிறைய வாங்குவேன். ஒன்று இல்லைனாலும் இன்னொன்று வாங்கிடுவேன். இதை பற்றி நான் வந்து வீடியோவே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய யோசிச்சிருக்கேன். அதெல்லாமே வந்து ஏன்னா அந்த அளவுக்கு என்கிட்ட இந்த ஹெட்ஃபோனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த ஆன்லைனில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து என்னோட கண்ணை வந்து கவர்ந்துருச்சு இந்த ஹெட்ஃபோன் விஷயத்தில், ஸ்பீக்கர் விஷயத்தில் அப்படின்னா டக்குன்னு நான் வாங்கிடுவேன். அதை வாங்கிட்டு என் வீட்டில் வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஒரு கடையை வச்சிடலாம் போல் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து சந்திரசேகர் அண்ணாவும் வந்து இந்த ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் வந்து பயன்படுத்துறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொல்லும் போது எனக்கும் சின்ன வயசு ஞாபகங்களாக வந்துருச்சு. அது என்ன அப்படின்றதையும் உங்க எல்லாருக்கும் அடுத்தடுத்து நான் பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய சாங்ஸ் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் உங்க கூட நான் ராஜ்குமார்.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா இல்லை இல்லை, இது வாலிப வயச நிகழ்ச்சி. அடுத்ததாக தான் லேசா லேசா நிகழ்ச்சி வரப்போகுது. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயச நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. இன்றைக்கி இது வாலிப வயச நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க, ஆசைப்பட்டு அந்த பொருள் வாங்கி இன்றைக்கு வரைக்கும் பயன்படுத்த முடியாமல் அந்த பொருள் இருக்குது ராஜ்குமார் அப்படின்னா, அது எந்த பொருள் அப்படின்றது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய தலைப்பு. ஸோ இதில் நீங்கள் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-7107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி, அதாவது நீங்கள் ஒரு பொருள் ஆசைப்பட்டு வாங்கி அந்த பொருள் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்னா அந்த எந்த பொருள் அப்படின்றத பற்றி பகிர்ந்துக்கலாம். ஸோ இதை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட நாம் பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம். ராஜ்குமார் அவர்களுக்கு இங்கே மாலை வணக்கம், மற்றும் நம்ம நயர்களுக்கும் மாலை வணக்கம். திருப்பூர் மாவட்டம் மூலூர் ஆதவன்.
3: அண்ணா வணக்கம். அண்ணா ஆதவன் அண்ணா எப்படி இருக்கீங்க?
4: நீங்க
3: நல்லா இருக்கீங்க? மழை வந்துட்டு இருக்கானா, எப்படி இருக்கு அந்த சூழல்?
4: சொல்லுங்க,
3: நீங்க ஒரு பொருள் வாங்கி இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்த முடியாம தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன
4: சொல்லுவீங்கன்னா? ஒரு பொருள் வாங்கிட்டேங்க, அதெல்லாம் இருக்குதுங்க. சகல செல்வம் தரும் காயத்ரி மந்திரங்கள். காயத்ரி மந்திரங்கள்ல யாரும் பயந்துட வேண்டாம். இல்ல சமஸ்கிருத மொழியில அப்படி சொல்றது, அதுக்கு தமிழ் படித்து வர்றது அப்படி வர்றதுதாங்க. அதை பயன்படுத்தி பாஞ்சுட்டு அது ரொம்ப அதுக்குள்ள சூழ்நிலைக்கு வருதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம அன்பு நேயர்களுக்காக சொல்லிக்கிறோம், அப்பதான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சொல்லிடலாங்களா?
3: சொல்லிருக்கா, சொல்லிருக்கா.
4: அதுல சுருக்கமானவர்கள் மட்டும் சொல்லுது, ஏன்னா அது நான் பேச முடியாதுல்ல.
3: அதான்
4: அந்த காய்ச்சல் வந்த வந்து உலகத்துக்கே புதுங்க, இது பரம்பொருள் தியானிக்கு செய்யுதுங்க.
3: என்ன
4: எந்த கடவுளையும் குறித்து சொல்லவே இல்லை. எனவே நாடு, மொழி, இனம், மதம், ஆண், பெண் அப்படின்னு வேறுவா இல்லாம மாநில முழுமையுமே அதை செஞ்சுக்கலாமுங்க.
3: என்னங்க
4: அதனால சொல்லிட்டுங்க, அது மட்டும் ஆரம்பத்துல வர்றத மட்டும் அஞ்சு தடவை நெரிச்சலிதான் பொருள் மட்டும் சொல்லி விட்டுறேன். மத்தவரை நேரில் நெட்டிலேயே புத்தகங்களே வாங்கி படிக்கிட்டு அது சோனா பண்புக்கு ஏத்த நான் சொல்றேன். என்ன வந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதை படிச்சு ரைட்டுங்களா?
3: ஓகேண்ணா, ஓகேண்ணா.
4: சரி, சுருக்கமா சொல்லிடுறேன்.
3: ஓகேண்ணா.
4: அந்த அதனுடைய மூல மந்திரத்தை சொல்லி அந்த பொருள் மட்டும் சொல்லிடுறேங்க. நேரம் முடிஞ்சிடறது இல்லையா? சொல்லிடலாங்களா?
3: சொல்லிடுங்க, சொல்லிடுங்க.
4: மூலமா வந்து காய்கறி தியானி சொல்றேங்க. 7 கோடி மந்திரத்துக்கு தாயும்பாங்க. வருங்க அதாவது பொருள் வேற ஒண்ணும் இல்லைங்க, ஈஸியானது. என்னங்க இந்த 3 உலகங்களையும் சிருஷ்டிக்கு வரும் பூசிக்கிட்டு

0: வரும் ஞானம் சுயஸ்வரூபமாக இருப்பவரும் எல்லா பாவங்களையும் அவித்தையையும் போக்குவராக இருக்கும் அந்த பரமாத்மாவாகி ஈஸ்வரனின் அளவற்ற மகிமையை தியானம் செய்கிறோம். அந்த மேலான பரம்பொருள் நம்ம சுத்திகளை நடத்தி வழிகாட்டுவாராக அப்படிங்கறத அந்த மூல மந்திரத்தினுடைய பொருளுங்க. என்னங்க இது 1808 அப்படி இது பண்ணாலும் அப்படி வந்தாங்கன்னா முதல்ல எல்லாம் அதை இது பண்ணதுனால இதையே உங்கள்கிட்ட சொல்ல முடியும் பார்த்து என்னங்க. அதனால இது நெட்லயோ தனிப்பட்ட முறையிலயோ சகல செல்வரும் காயத்ரி மந்திரங்கள்ங்கிற இதை புரிஞ்ச அளவுக்கு நேரில் இது பண்ணுங்க. அதனுடைய பலன் என்ன வருது தெரியுங்களா, அதை திருப்ப
1: சொல்லிடுங்க.
0: கபடம், பொறாமை, வஞ்சனை, ஏமாற்றுதல், காமபிரி, கோபம் போன்ற சீய குணங்கள், தாய் தந்து இவர்களை வயதான காலத்தில் புறக்கணித்த வேலைக்கு இதெல்லாம் கைவிட்டுட்டுங்க. நல்ல எண்ணம், உயர்ந்த ஒழுக்கம் கை கொண்டு தாய் நல்ல செயல்களை வந்து நாம யாருக்கு சொல்லலாம். அதனால நம்ம சோனா பண்புலி மூலமா இருக்கிற பண்பான பண்புகளில் சொல்றதுல நான் என் மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றதுல நேரிலும் சரி
1: நன்றி. அதாவது காயத்ரி மந்திரம் அப்படின்றது ஒன்று நான் வாங்கினேன். அந்த மந்திரம் வந்து வாங்கினது படித்தேன், ஆனால் இப்போ வரைக்கும் அதை தூங்கிட்டு தான் இருக்க ஆரம்பிக்குது. நேயர்கள் எல்லாருமே அதை பார்த்து படிக்கணும், வாங்கி படிக்கணும், இன்டர்நெட்லேயா இருக்கட்டும் புக்காகவும் வாங்கி படிக்கணும் அப்படின்றது அண்ணா சொல்லியிருக்காரு. ஸோ இதே மாதிரி நீங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொருள் வாங்கி இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்த முடியாமல் ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்கு அப்படின்னா அது எந்த பொருள் அப்படின்றத பற்றி பகிர்ந்துக்கணும் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787070178 நம்பருக்கு கால் பண்ணி இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் ராஜ்குமார் ஏன் கூட உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் தெரிய கிளாம் நேரிலே. இப்போ உங்களுக்காக அடுத்தடுத்து இரண்டு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க நேரிலே. தொடர்ந்து இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் பேசுகிறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா செக்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்க?
2: ஒன்றும் இல்லை சுரேஷ், ஃப்ரெண்டு மேரேஜுக்கு கிஃப்ட் அனுப்பணும், அதான் அமௌண்ட் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன்.
1: அதெல்லாம் இருக்கட்டும், கையெழுத்து போடாமல் இருக்க?
2: அது யார் சென்ட் பண்ணாங்கன்னு தெரியக்கூடாது இல்லை, அதுக்கு தான்.
3: என்ன ஒரு

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் டாக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
2: ப்ரோ, நாம சுவை டாக்ஸ் இந்த பேஜ்க்கான

0: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக யார் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு அவர்களும் குரு கூட இன்னும் ஒரு சிலர்லாம் இணைஞ்சிருக்காங்க. அதாவது சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் என்ன மாதிரியான சவால்கள் எல்லாத்தையும் கடந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக அவங்களுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்ற பயணத்தை எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி நம்ம கூட குரு கூட இன்ஃப்ளூயன்சர்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட நாம் தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம்.
1: அப்புறம் நாம் சுவை டாக்ஸ் இந்த பேஜுக்கான அந்த சோஷியல் மீடியா ஜேர்னி பற்றி பேசிகிட்ருக்கோம். நீங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக நம்ம ட்ராவல் பற்றினா பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் இல்லைன்னா புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருந்தால் எங்கே போவீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கு பிரதர். ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக பேசும்போது கேரளா சொன்னீங்க, கேரளாவை தாண்டி வேறு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிளேஸ் இருக்கா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு?
2: அதை விட்டு நம்ம நார்த் சைடு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஏன்னா அங்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸும் நிறைய இருக்கும், லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருக்கும், ட்ரான்ஸ்போர்ட் ப்ராப்ளமாக இருக்கும், மணி ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அங்கே போய் நம்ம ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். புது புது இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், புது டிஷ்ஷஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், டோட்டலாக ஃபுட்டே மாறிடுவாங்க, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அங்கே நம்ம சர்வைவ் பண்ண கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு வருது.
1: ப்ரோ கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ நிறைய பேர் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அங்கே போய் மக்களோட மக்களாக வாழ கற்றுக்கணும், அங்கே

பண்ண கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தீங்களே, கேட்கவே வேற மாதிரி இன்ஸ்பிரேஷனாக வந்துருக்கு. இப்போ நம்ம ப்ரோ சொன்ன மாதிரி தாங்க, நீங்கள் வேற ஒரு ஊருக்கு போயிட்டு தெரியாத இடத்துல தெரியாத மக்கள்கிட்ட நீங்கள் சகஜமாக பழகி அங்கே வந்து ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட் லெவல் அப்படின்றது வேற லெவலில் வந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து புது புது மக்களை பார்க்கும்போது உங்களுக்கும் புது புது தாட்ஸ் வந்து கிடைக்கும், உங்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு புதிய வாய்ப்பும் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. இதை நான் சொல்லலை, பர்சனலாக ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்களும் வந்து கேட்டு பாருங்க. ஸோ நாம இன்னும் இது வாலிபவேச நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் சுவை டாக்ஸ் இந்த பேஜ்க்கான டீம் கிட்ட அப்படியே வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க.

0: ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: லேசா லேசா
4: லேசா லேசா

கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களையும். இன்றைக்கி இது வாலிபா வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் வந்து ஆரம்பத்துலேருந்து ட்ரெண்டிங்கான சோஷியல் மீடியாக்களில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பகிர்ந்துருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி தலைப்பில் வந்து நிறைய பேர் வந்து பகிர்ந்துருந்தாங்க. அதாவது திருப்பூர் ஆதவண்ணாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சந்திரசேகர் அண்ணாவாக இருக்கட்டும், அப்புறம் சென்னையிலேருந்து தாமோதர் அண்ணா கால் பண்ணி சொல்லியிருந்தாரு, அதுக்கப்புறமேட்டு வந்து சதீஷ் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. இவங்க எல்லாருமே வந்து கால் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொருள் வாங்கிட்டு அந்த பொருள் பயன்படுத்த முடியாமல் இப்போ தூங்கிட்டு இருக்கிறத பற்றி எல்லாமே சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபன்னாகவும் இருந்தாலும் அதில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய வாழ்க்கையிலும் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதையுமே வந்து நம்ம கூட பகிர்ந்துருக்காங்க. இதே மாதிரி நீங்களுமே வந்து தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது வாலிபா வயசு நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. லேசா லேசா நிகழ்ச்சி நான் அந்த அடுத்ததாக வந்து பெண்களுக்கான நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசுகிறதுக்காக அடுத்தடுத்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதையும் நீங்கள் கேளுங்க. இப்போது இது வாலிபா வயசில் நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்றுட்டு அடுத்ததாக உங்கள் கூட லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்கள் கூட நான் பேசுகிறதுக்காக நான் ராஜ்குமார் வரேன். நன்றி நேயர்களை. உள்நேரம் நிகழ்ச்சி கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் சோனாஃபன் நம்பர் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். இப்போது நான் விடைபெறேன். நன்றி.

அமைதிக்காக தன் சுயமரியாதை அடகு வைப்பது பொறுமை அல்ல, அது அநீதிக்கு தலைவணங்குவதே ஆகும். அதாவது குடும்பத்திலையும் உறவுகள்லயும் வந்து அமைதி நிலவணும்ன்றது நியாயமான ஒரு விஷயம்தான். ஆனா அந்த அமைதி இரு தரப்பினருடைய புரிதல்ல வர வேண்டுமே தவிர, தவறு செய்யாத ஒரு பெண் மட்டுமே தன் நியாயத்தை மௌனமா விழுங்கிட்டு தொடர்ந்து அனுசரிச்சு போறதுனால வரக்கூடாது. அதாவது நான் சொல்றது என்னன்னா, எந்த ஒரு தவறுமே செய்யாம நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த விஷயம் என்னாலதான் தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அசாதாரணமா தவறே செய்யாம அவங்க வந்து குடும்பத்தோட அமைதிக்காக தாம் மேல பழி போட்டுக்கூடியவங்களா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கிட்டையும் பேசலாம் இருக்கேன். சோ கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலே. நான் பேசிக்கிட்டே இருக்கும் போது இங்க சரியான மழை. இந்த மழையோட உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கவலைகள், அதாவது பெண்கள் கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களோட மனசுக்குள்ள ரொம்ப நாளா வந்து ஒரு கவலை அப்படின்றது இருக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். என்னது தப்பு பண்ணாமே நம்ம வந்து நம்ம மேல பழி ஏத்துக்கிறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லா பெண்களும்

ஒவ்வொரு பெண்ணுமே கண்டிப்பா உங்களுடைய வாழ்நாள்ல எந்த ஒரு தப்புமே பண்ணாம இது என்னாலதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சாதாரணமா தாமேது தப்ப போட்டுக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்காகவும் கேள்வி கேட்கலான் இருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, தவறே செய்யாத போது குடும்பத்தோட அமைதிக்காக ஒரு பொண்ணு வந்து தொடர்ந்து மன்னிப்பு கேட்கறதையும் தாண்டி அனுசரிச்சு போகணும் அப்படின்ற ஒரு எழுதப்படாத விதி எப்ப உடைய போகுது அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. கண்டிப்பா பெண்கள் இந்த நேரத்துல வீட்டுக்கு பயணம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பெண்களா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்து மழையின் காரணமா ஒதுங்கி இருக்கலாம். இந்த நேரத்துல இந்த நிகழ்ச்சி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ ஆண்களும் கேட்டு இருந்தாலும் சரி, பெண்களும் கேட்டு இருந்தாலும் சரி, பெண்களுக்காக நீங்க ஆண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க மேல தவறே இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் அவங்க வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பாங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக. ஏன் இந்த மாதிரியான மன்னிப்பு கேட்கறாங்க அப்படின்றது என்னைக்காவது நீங்க கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்க மாட்டோம் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே பெண் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பொண்ணா பிறந்துட்டீங்க, அதனால கொஞ்சம் அனுசரிச்சுதான் எந்த ஒரு விஷயத்திலையும் போக பழகிக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடமா இருக்க ஆரம்பிக்குது. குடும்பத்துல வாக்குவாதம் வந்தாலோ இல்ல உறவுகளுக்குள்ள ஏதாவது ஒரு முரண்பாடு ஏற்பட்டாலோ நியாயம் யார் பக்கம் இருக்குது அப்படின்றத யாரும் பாக்குறது கிடையாது. உடனே பெண் பக்கம் போய் திரும்பி நீ கொஞ்சம் விட்டு கொடுத்தாதான் என்ன, நீ அமைதியா போயிருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு சொல்லி கணவரோ இல்ல பெரியவங்களோ பெண்கள் மீது இந்த கேள்விகளை வைக்க ஆரம்பிப்பாங்க. தவறு ஒருபோதும் பெண்கள் செய்யாத டைம்லயும் கூட அவங்க அடுத்தவங்களோட கோபத்தை தணிக்கவும் வீட்டுல இருக்கக்கூடிய அமைதியை காப்பாத்துறதுக்காகவும் ஒரு பெண் அவங்களே வழியா போய் நான் பண்ணதுதான் தப்பு அப்படின்ற ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டிய மனநிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். உறவுகள்ல அனுசரிச்சு போறது அப்படின்றது வந்து அழகான விஷயம்தான், ஆனா அது இரு பக்கமும் சமமா நடக்க வேண்டிய ஒண்ணு. ஒரு நபர் மட்டுமே தொடர்ந்து வளைஞ்சு போயிட்டே இருந்தாங்க அப்படின்னா அது சமரசம் அப்படின்றது கிடையாது, அது அப்பட்டமான சுரண்டல் அப்படின்னு சொல்லலாம். அதனால பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது இல்ல பெண்களுக்காக நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது குடும்பத்தோட அமைதிக்காக பெண்கள் தாமேல தவற போட்டுக்கிட்டு தப்பு எந்தவித தப்புமே செய்யாம இருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி தவற ஏத்துக்கக்கூடிய பெண்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நிலை எப்போ மாறும் அப்படின்றத இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ராஜ்குமார் என்கிட்ட தெரிவிக்கலாம். கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் கூட பண்ணுங்க, நான் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேன். தொடர்ந்து இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு நேரலே கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தார் இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணும், அது வந்து ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டதுதான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர்லாம் வருவாங்களா?
0: திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும்.

கோப்பையை வென்று நாட்டின் 100வது வரலாற்று பதக்கத்தை தட்டி தந்த நம்ம கபடி புயல் அர்ஜுனா விருது நாயகி ரித்து நேகி அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கலாம் இருக்கேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில எந்த சாதனை பெண் பத்தி பகிர்ந்துக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரித்து நேகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தான். இவங்களுடைய லட்சிய பயணம் எங்க தொடங்க ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க இமாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய சிமுலர் அப்படின்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஷாரோங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன மலை கிராமத்தில் பிறந்தவங்க தான் ரித்து நேகி. கபடி விளையாட்டுக்கு புகழ் பெற்ற அந்த பகுதியில் பள்ளி பருவத்திலிருந்தே ஸ்கூலில் இருக்கக்கூடிய சக மாணவிகள் கூட இவங்க வந்து மண்ணில் வந்து கபடி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அவங்களுடைய பயணமும் தொடங்க ஆரம்பிக்குது. இவங்களுடைய அபாரமான பிடிமானம் மற்றும் துடிப்பான ஆட்டத்தை கண்டிருந்த அந்த பயிற்சியாளர்கள்லாம் வந்து சாய் விடுதியில் சேர்த்து இந்தியாவின் தலை சிறந்த டிஃபெண்டர் வீராங்கனையாக வந்து உருவெடுக்கிறதுக்கான ஒரு காரணமாக மாற்றிருக்காங்க. ஆனால் அந்த டைமில் அவங்களுடைய வாழ்க்கையில் சவால்கள் இருந்திருக்கு. இவங்க என்னதான் வந்து ட்ரைனிங் இப்போ வந்து மேட்ல இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் மலை கிராமத்துல வந்து மேட் அப்படின்றது அந்த வசதிகள் இல்லாம இருந்திருக்கு. நவீன உடற்பயிற்சி கூடங்கள் அப்படின்றது அந்த சூழல்ல இல்லாம இருந்திருக்கு. அதே மாதிரி பெண்களுடைய உடல் வருத்தக்கூடிய கடுமையான கான்டாக்ட் விளையாட்டுகள்லாம் ஈடுபடுறது அப்படின்றது அவங்களுடைய சமூகத்துல எக்கச்சக்கமான தடைகள் அப்படின்றது ஏற்படுத்த ஆரம்பிக்குது. ஆனா அந்த நேரத்துல குடும்பத்தோட அசைக்க முடியாத அந்த சப்போர்ட் அப்படின்றது இருந்ததுனால விடாமுயற்சியோட எல்லாத்தையும் எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி 2018 வந்து ஆசிய விளையாட்டு போட்டியில தங்கம் நழுவி வெள்ளி பதக்கம் அவங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த ஏமாற்றத்தோட திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா 2023 ஆண்டுல இந்திய மகளிர் அணியில கேப்டனா வந்து பொறுப்பேற்றதுக்கு அப்புறமேட்டு இழந்த தங்கத்தை மீண்டும் இறுதிப் போட்டியில கலந்துகிட்டு இந்தியாவுக்கு வந்து பெற்று தந்திருக்கக்கூடிய ஒரு நாயகியா மாறி இருக்காங்க. இதே மாதிரி இன்னும் என்ன மாதிரியான சாதனைகள்லாம் இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2023 ஹாங்ஸே ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல வந்து இந்திய மகளிர் கபடி அணியினுடைய அதிகாரப்பூர்வ கேப்டனா அவங்க வந்து முன்னு நின்று வழிநடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இறுதிப் போட்டியில சீனா அணியை வந்து 26-25 அப்படின்ற புள்ளியில த்ரில்லரான ஒரு விளையாட்டை வந்து விளையாண்டு தங்கப்பதக்கத்தை வந்து வென்று கொடுத்திருக்காங்க. இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. இந்த பதக்கத்தின் மூலமா இந்திய வரலாற்று சிறப்பு மிக்க 100வது பதக்கமா வந்து எல்லாராலையும் பேசப்படுறதுக்கான ஒரு காரணமா மாறி இருக்கு. அதையும் தாண்டி இந்திய கபடி விளையாட்டுக்கு இவங்க ஆற்றிருக்கக்கூடிய அந்த அசாத்தியமான தலைமைத்துவத்துக்காக இந்திய அரசு இவங்களுக்கு நாட்டினுடைய உயரிய விருதா இருக்கக்கூடிய அர்ஜுனா விருது வழங்கி இவங்களை கௌரவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது பெண்கள் நீங்க கேட்டு இருக்கீங்க அப்படின் போது நீங்க எந்த ஒரு ஒதுக்குப்புறமான கிராம பகுதியில பிறந்திருந்தாலும் சரி உங்களுடைய கால்களுக்கு வேகமும் மனசுல துணிச்சல் இருக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த நாட்டையுமே உங்களால வழிநடத்த முடியும். அதே மாதிரி இந்தியாவுக்கு பெருமை சேர்க்க முடியும் அப்படின்றத ரித்து நேகி அவங்களுடைய சவால்கள் எல்லாத்தையும் கடந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் அஞ்சாம துணிவோடு களத்துல இறங்கி வரலாற்றை தேடி தந்திருக்காங்க நம்ம இந்தியாவுக்கு. ஸோ அப்படிப்பட்ட பெண்கள் நம்ம ஊர்ல இருக்காங்க அப்படின்னு போது இப்போ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில பல சவால்களை கடந்து சாதனை பண்ண முடியும் அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமா சொல்லிக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேசா லேசா நிகழ்ச்சிகள் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததான் என்ன பகிர்ந்துக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 40 வயசு கடந்திருக்கக்கூடிய பெண்கள்லாம் இருக்காங்க, 45 வயசு கடந்திருக்கக்கூடிய பெண்கள் பாட்டிகள்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு சிலர்லாம் இந்த பாத்ரூம்ல போய் வழுக்கி விழுறதுக்கான ஒரு சூழ்நிலை அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்கும். அடிக்கடி நடக்க முடியாத சூழ்நிலை இருக்க ஆரம்பிக்கும். எழுந்த எனக்கு பயமா இருக்கு, கீழே விழுந்துடணும்ன்ற பயமா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. சோ அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம வீட்டுல இருக்காங்க அப்படின் போது அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பான சூழலை உருவாக்கி கொடுக்கிறது அப்படின்றது நான் வந்து இன்னைக்கு சொல்லலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இப்போ அவங்க மேக்ஸிமம் வந்து அவங்க வழுக்கி விழுறது எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாத்ரூம்ல தான் வந்து வழுக்கி விழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சோப்பு தண்ணீராக இருக்கட்டும், பாசி படிந்த வளவளப்பான தரை தான் வந்து முதியவர்களை வந்து சறுக்கி விழ வைக்கிறதுக்கான ஒரு முன் எதிரி, அதாவது முதல் எதிரின்னு சொல்லுவோம். அதனால பாத்ரூம் தரையை எப்பவுமே வந்து ஈரம் இல்லாமல் தொடச்சி வைக்கிறது அப்படின்றது அவங்க குளிக்க போற டைம்ல ரொம்ப பாதுகாப்பான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து பண்ணிக்கலாம். அவங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அவங்க ஈரமாக இருந்தால் வலிக்க விட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஆனால் அவங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வளவளப்பாக இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பாத்ரூம் டப்லாம் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டப்பாவில் வந்து நீங்கள் மக் இருக்கு இல்லையா, அந்த மக்கை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த மக்கை போட்டுட்டீங்க அப்படின்னா, அதை நைட் ஃபுல்லாக போட்டுட்டு அந்த மக்கை நீங்கள் மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வளவளப்பாக இருக்க ஆரம்பிக்கும். அப்போது எப்பயுமே அந்த பாத்ரூமில் தண்ணி இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா ரொம்ப வளவளப்பாக இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா. அதனால தான் வலிக்கி விழுறதுக்கான ஒரு காரணமாக இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இதை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா மாத்திக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் சேஃபா இருக்கும் இல்லையா. அதே மாதிரி பாத்ரூம் வாசல்லையும் குளிக்கிற இடத்துலையும் ரப்பர் கிரிப் இருக்கு இல்லையா, அதை வலுக்காத மாதிரி போடுறது அப்படின்றது இந்த சறுக்களை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு இடமா இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அமெரிக்க பொது சுகாதார இதழ் வந்து ஒரு ஆய்வு வந்து வெளியிடுறாங்க. குளியல் அறைகள்ல வந்து சுவர் பிடிமான இருக்கக்கூடிய அந்த கம்பிகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் அமைக்கிறது மூலியமா முதியவர்கள் தவறி விழுறாங்க இல்லையா, அதை 75% வந்து தடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஊர்ல எல்லாம் வந்து இந்த துணி காய போறதுக்கெல்லாம் பாத்ரூம்ல வந்து நம்ம கம்பி வச்சிருப்போம். அதே மாதிரி இந்த படிக்கட்டு ஏறப்பெல்லாம் சைட்ல கம்பி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான கம்பிகள்லாம் சைட்ல நம்ம பாத்ரூம்லாம் நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னு போது அதெல்லாம் வைக்கிறது மூலியமா அவங்களுக்கு வலுக்கி விழும்போது பிடிச்சிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறது மூலியமா 75% வர இந்த விபத்துகளை தடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம வீட்டிலலாம் வந்து இந்த சார்ஜ் ஒயராக இருக்கட்டும், இந்த பாய் இருக்கு இல்லையா, பாயெலாம் வந்து குழந்தைங்கலாம் தள்ளி விட்டுருவாங்க, சார்ஜர் ஒயர்லாம் அங்கங்கே போட்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னு போது அதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து அவங்களுக்கு தெரியாமல் அவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல கை காலில் மாட்டி அவங்க வந்து விழ வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாத்தையுமே வந்து நம்ம தடுக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏதாவது ஒரு வயர் கிடக்குது அப்படின்னு போது அது நம்ம வீட்டில் வந்து மோஸ்ட்லி ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் சென்ட்ரல் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ஜங்ஷன் பாக்ஸ் மாட்டி கீழே விழ வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். அவங்க வந்து கீழே குளிஞ்சு பார்க்க மாட்டாங்க, நடந்து போயிட்டு இருக்கப்ப தடுக்கி விழுற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்க ஆரம்பிக்கும். இப்போ சோஷியல் மீடியாலாம் வந்து ட்ரெண்டிங்கான வீடியோஸ்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா, ஒரு வயரை வந்து தட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு கண்ணாடியெல்லாம் போட்டு பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் அவங்களுக்கு தெரியும் அது வந்து இந்த ஸ்னேக் அப்படின்றது. அந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் முதியவர்கள் இருக்காங்க அப்படின்போது அந்த மாதிரியான சூழ்நிலை தான் அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு ஆபத்து எதுவும் விளைவிக்காத மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம அமைச்சு கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்காகவும் இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேச லேச நிகழ்ச்சியில் இருக்குது, அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலை கேரிடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா செக்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்க? ஒன்னுல சுரேஷ், ஃப்ரெண்டு மேரேஜுக்கு கிஃப்ட் அனுப்பணும், அதான் அமௌண்ட் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அதெல்லாம் இருக்கட்டும், கையெழுத்து போடாம இருக்க.
1: அது யாரு சென்ட் பண்ணாங்கன்னு தெரியக்கூடாதுல்ல, அதுக்குதான்
3: என்ன ஒரு

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் கண்ணம்மா பகுதியில் நம்ம கூட யார் அடுத்ததாக பேச போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிச்சுட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணும்

0: அப்படின்ற ஒரு ஐடியா அவங்களுக்குள்ள இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா. அந்த ஐடியாவை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நம்ம வெளியில போகும்போது இந்த மாதிரி நம்ம ஊர்ல பண்ணா நம்மளுடைய பிசினஸ் டெவலப் ஆகும், நம்மளும் டெவலப் ஆகிடுவோம், நம்மளுடைய ஐடென்டிட்டியை நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இன்னைக்கு நம்ம ஊர்ல பல பெண்கள் தொழில் முனைவோர்களா உருவாகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட வந்து ஒரு பெண் தொழில் முனைவோர் தான் நம்ம கூட இணைஞ்சு பேச போறாங்க. அவங்க யாரு, என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், என் பேரு சவிதா. நான் கணபதி சூப்பர் மார்க்கெட், கணபதி காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபன் ஃபிட் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இங்க என்னட்ட மினி ஹாலும் இருக்கு, சூப்பர் மார்க்கெட் இருக்கு, டீ ஷாப்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஒரு பிசினஸ் இல்ல, நாலு பிசினஸ் ஒரே டைம்ல மேனேஜ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க தான் சவிதாக்கா. அவங்க கிட்ட தான் நாம தொடர்ந்து பேச போறோம். சவிதாக்கா, இப்போ நீங்க சொல்லுங்க, என்ன படிச்சிருக்கீங்க?
1: நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன். எம்பிஏ முடிச்ச உடனே மேரேஜ்.
0: ஓகேக்கா, அப்போ என்ன நோக்கத்துக்காக நீங்க வந்து எம்பிஏ வந்து சூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க?
1: நான் பிஸ்னஸ் ஏதாவது ரிலேட்டடாக உள்ள போயிடணும் அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. ஏன்னா நம்ம மற்ற இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நான் யாரையாவது ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். எம்பிஏவை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்தேன்னும் போது நான் என்னோட சின்ன ஜாப்பாக இருந்தால் கூட அது என்னோட ஜாப்பாக இருக்கணும், என்னோட ஒர்க்காக இருக்கணும், என்னோட ரிலேட்டடாக நான் மேனேஜ் பண்ணுற ஒரு இதாக இருக்கணுங்கிறதுக்காக தான் எம்பிஏ எடுத்தேன்.
0: இப்போ எம்பிஏ எல்லாம் முடிச்சிட்டீங்க, முடிச்சதுக்கப்புறம் மேரேஜும் நடந்துருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த எம்பிஏ முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருந்திருக்கும் இல்லையா, இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அது என்னக்கா உங்களுக்கு இருந்தது? எம்பிஏ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன ட்ரை பண்ணீங்கக்கா?
1: எம்பிஏ முடிச்சுட்டு நான் ஆக்சுவலாக டீச்சிங் தான் ட்ரை பண்ணேன். டீச்சிங் ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, என்னால் அது பண்ண முடியல. என்னோட இது வந்து பிஸ்னஸ் இதனால சரி, நான் எனக்கு அது ஷூட் ஆகலன்னு தோணுச்சு. நம்மளுக்கு பிஸ்னஸ் தான் ஓகே, நம்ம பிஸ்னஸ் ட்ராக் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்டிங்கே நான் என்னோட வீட்டில் சொன்னேன், இந்த மாதிரி நான் ஏதாவது சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணேன். வேண்டாம், நான் ஏன்னா பேக்ரவுண்ட்ஸ் எதுவுமே கிடையாது, யார் சொல்லித்தருவா, எதை வச்சு நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க, எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, யார்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அது கரெக்டாக இருக்குமா, இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டான இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், நான் இதெல்லாம் வந்து அவங்க என்னட்ட வந்து வச்ச க்வெஸ்சன்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் அவங்க திருப்பி என்னட்ட கேட்டுகிட்டே இருக்கும்போது இவங்க கேட்குற க்வெஸ்சன்ஸ் கரெக்டு, பட் ஆனால் நான் எப்படி அவங்கள்ட்ட அதை சொல்லி நான் புரிய வைக்கிங்கிறது நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ இதெல்லாம் கொஞ்ச நாள் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் நிறையா கேட்டுட்ருந்தாங்க. சரி ஓகே, நம்ம அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்றத அவங்களோட இதிலையே இருந்து கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு இருந்தோம்.
0: ஆரம்பத்தில் டீச்சிங் அப்படின்ற ஒரு ஃபீல்டு தான் நான் சூஸ் பண்ண ஆரம்பித்தேன், அதுதான் நான் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா எனக்கு வந்ததுனால அது வீட்டில் வந்து கன்வின்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக அதுக்கான பிளான்லாம் போட ஆரம்பித்தேன். பட் ஃபேமிலி சைடில் வந்து நிறைய கேள்விகள் வர ஆரம்பிச்சிது. அது எல்லாத்தையும் தாண்டி தான் நான் வந்து இப்போது பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத இன்றைக்கி நம்ம கூட வந்து சவிதாக்கா ரொம்ப அருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நாம அவங்ககிட்ட அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலே கேரிடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன். Thank you.

0: வண்ண வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேலம் ஆத்தூர் பகுதியில உடையார்பட்டியில வந்து ஒரு பெண் தொழில் முனைவரா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய சவிதாக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்டதான் நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில பேசிக்கிட்டு இருக்கோம். சவிதாக்கா, இப்போ நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பல சவால்கள் இருந்தது, எல்லாத்தையும் கடந்துதான் அந்த இடத்துல இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்க வந்து இந்த ஃபன் ஃபிட் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்கீங்க, அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அதையும் தாண்டி சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு மினி ஹால் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு காஃபி ஷாப் வச்சிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ ரன் பண்ணிட்டு இருந்தாலும் ஆரம்பத்துல வந்து இந்த ஃபன் ஃபிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அது ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்னக்கா?
5: இந்த ஜோன் ஃபன் ஜோன் எப்படி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஆஃப்டர் நான் கொரோனா டைம்ல என்னோட குழந்தைங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பீரியட்ல எனக்குமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ஏன்னா வீட்டுக்குள்ள குழந்தைய வச்சுட்டே இருக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அதுவும் கை குழந்தைய வச்சுட்டு நம்ம வெளியிலையும் எங்கேயும் போகாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு அந்த டைமில். ஸோ அப்போது ஆஃப்டர் அந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சிட்டு சரி எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு, அப்போ தான் நம்மளுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது தான் இந்த மாதிரி ஒரு செட்டப்ஸ் ஃபன் ஜோன் மாதிரி ஒரு செட்டப்க்கு நான் எங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு போனார். அப்போ கூப்பிட்டு போகும்போது அந்த 1 hour நான் குழந்தைங்கள் அங்கே விட்டுட்டு நான் அந்த 1 hour வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. என்னதான் குழந்தைங்க கூட நம்ம டே ஃபுல்லாக இருந்தாலும் நம்மளுக்கான அந்த ஒரு 1/2 hour ஒரு 10 minutes நம்மளுக்காக நம்ம வந்து அந்த டைம் வந்து அந்த கொரோனா பீரியடில் எல்லாருமே இழந்திருப்போம். ஸோ எனக்கு இதை விட்டுட்டு அந்த கொரோனா பீரியட் ஆஃப்டர் கொரோனா அந்த லாக்டவுன்லாம் முடிச்சுட்டு நான் போய் அந்த உட்காரும்போது அந்த 1 hour எனக்கு ரொம்ப பெரிய விஷயமாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் சரி நம்மள மாதிரி இருக்க கேர்ள்ஸ்க்கும் இந்த மாதிரி ஃபீல் ஆகும், அம்மாங்களுக்கும் இது ஃபீல் ஆகும். ஸோ அந்த 1 hour வந்து அவங்க விட்டுட்டா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்காக ஃப்ரீயாக ஃப்ரீ மைண்டடாக குழந்தைங்களுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சேஃபாக விளையாடுறாங்கன்னு ஒரு இது இருந்தால் தான், கம்ஃபர்டபுள் இருந்தால் தான் பேரண்ட்ஸுமே கன்வீனியண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அது மாதிரி விட்டுட்டு நம்ம அன்னைக்கு ஃப்ரீயாக இருந்ததுனால தான் என்னால் நான் அதை அந்த இது நான் அதுதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்.
4: சூப்பர்க்கா. அதாவது பிஸ்னஸாக இப்போ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சின்ன ஒரு ஐடியா தான் காரணம். கொரோனா டைமில் வீட்டிலே இருந்திருக்கோம், ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி கணவர்கிட்ட சொல்லி வெளியில் போயிருக்காங்க. அந்த டைமில் இதெல்லாம் நம்ம ஊரில் இருந்தால் நல்லா இருக்குமே, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களும் விளையாட ஆரம்பிப்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா தான் இப்போ அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆயிருக்கு. அது இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். கண்டிப்பாக வந்து அந்த ஐடியாவை டெவலப் பண்ணிட்டீங்கக்கா, அதுதான் இப்போ உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப நன்றிக்கா இவ்வளோ நேரம் எங்கள் கூட நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசினதுக்கு. நேயர்களே, இன்னைக்கு நம்ம கூட பெண் தொழில் முனைவராக இருக்கக்கூடிய சவிதா அக்கா தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசியிருந்தாங்க. ரொம்ப அவங்களுடைய வாழ்க்கையில் வெளியூருக்கு வந்து பயணம் மேற்கொண்டு இருக்கும்போது அப்போ குழந்தைங்களாம் விளையாடக்கூடிய அந்த ஃபன் ஃபிட் அப்படின்ற ஒரு ஜோன் வந்து பார்த்துருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஊரில் ஏன் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து தோண ஆரம்பிச்சு அதை வந்து நம்ம ஊரில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அதை தாண்டி சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணலாம், இங்கே வரக்கூடியவங்க குழந்தைங்க மட்டும் இருக்கக்கூடாது பெரியவங்களும் வராங்க அப்படின்போது அவங்களும் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணியிருக்காங்க. மினி ஹால் இருக்கு, இப்போ காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து சவிதா அக்கா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சவிதா அக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் பேசியிருந்தாங்க. ரொம்பவே நன்றிக்கா. நேர்களை, நானுமே இப்போ நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிற அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேர்களை.

0: 107.8 ஷக்கலக்க குட்டி.
1: முன்னாடி எப்பயுமே இந்த நேரத்துல ஒரு குட்டி கதை சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறேன் அப்படின்னா, சிங்கமும் எலியும் அப்படின்ற இந்த ஒரு கதை தான் சொல்ல போறேன். ஒரு பெரிய காட்டுல சிங்கம் ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த சிங்கத்தை பார்த்தா காட்டுல இருக்க எல்லா விலங்குகளுக்கும் பயங்கரமான ஒரு பயம். அதுகிட்ட போகவே மாட்டாங்க, யாருமே அதுகிட்ட பேசவே மாட்டாங்க, அது பாட்டுக்கு எப்பயுமே தனியாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா சிங்கத்துக்கு யாரும் பெருசா இல்லை. அதை நினைச்சு சிங்கமும் கவலைப்படாது, அது பாட்டுக்கு ஜாலியா இருந்துச்சு காட்டுல. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, எலி ஒன்று காட்டுக்கு புதுசா வந்துச்சு. அந்த எலி என்ன பண்ணிடுச்சு, சிங்கத்தை பத்தி தெரியாம சிங்கத்துக்கிட்ட ஒரு உணவு பொருள் இருந்துச்சு, சரி அதை நம்ம எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அது கிட்ட போச்சு. அப்புறமேட்டு தூங்கிட்டு இருந்த சிங்கத்து மேல ஏறி போகிறதுக்கு முயற்சி பண்ணுச்சு. உடனே சிங்கம் தூக்கத்துல இருந்து எழுந்து எலிக்கிட்ட பயங்கரமா கோவப்பட ஆரம்பிச்சிருச்சு. நீ எப்படி என் மேல ஏறி போகலாம், அதுவும் என்னோட உணவை நீ எப்படி சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு, அதான் இதான் நீ என்னனோ கேட்டு பயங்கரமா சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா எலி அப்ப கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. சரி நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு அங்கேருந்து நகர பார்த்துச்சு. ஆனால் சிங்கமோ விடவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு சிங்கத்துக்கே ஒரு யோசனை வந்துச்சு, இந்த எலி நம்மளை பார்த்து பயப்படவே மாட்டேங்குதே, இவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ ஒரு நாள் என்கிட்ட மாட்டாமல போயிடுவே அப்படின்னு சொல்லி அதை அங்கேருந்து விட்டுருச்சு. அதுக்கப்புறமா ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, காட்டில் சிங்கம் வந்து தனக்கான உணவை தேடி போயிட்டு இருக்கும் போது வேடன் விரிச்ச வலையில் சிக்கிருச்சு. அப்போது உதவி கேட்க யாருமே

0: இல்ல, ஏன்னா சிங்கத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோ யாரும் இல்லை, யாரும் சிங்கத்துக்கு உதவி செய்யறதுக்கும் வரவே மாட்டாங்க. அதனால அது பாட்டுக்கு அப்படியே இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்துல அங்க வந்த எலி வந்து சிங்கத்துக்கு அது கேட்காமலே உதவி பண்ணுச்சு. சிங்கம் வந்து எனக்கு உதவி பண்ணு அப்படின்லாம் கேட்கவே இல்லை, எலி பாட்டுக்கு வந்து சிங்கத்துக்கு உதவி பண்ணுச்சு. அப்புறமேட்டு சிங்கம் வந்து கேட்டுச்சு, நீ ஏன் எனக்கு உதவி பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு, நமக்கு ஒருத்தவங்கள பிடிக்கல அப்படின்னாலும் அவங்களுக்கு கஷ்டம்னா நம்ம கண்டிப்பா அதை பார்த்துட்டு இருக்கும்போது உதவி பண்ணணும், அதுதான் ரொம்ப நல்ல பழக்கம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிச்சு. ஸோ சிங்கமும் அங்கேருந்து நன்றி சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, யாராக இருந்தாலும் சரி உதவி தேவை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம அவங்களுக்கு செய்யணும். நண்பன் எதிரின்னு அதில் பார்க்கவே கூடாது. ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: ஹாய், உங்க நேம்? சாய் விஷ்ணு. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: UKG.
0: ஓகே, எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க?
1: ஜீடா ஸ்கூல்.
0: வெரி குட். சரி, ஸ்கூல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? யார் யாரெல்லாம் அது?
1: ஜிஎஸ் வர்ணிகா, கேஷன், இல்லனி.
0: பாரா, இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. சரி, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஸ்கூல்ல கேம்ஸ்லாம் விளையாடுவீங்களா? ஓகே, என்னென்ன கேம்ஸ்லாம் விளையாடுவீங்க?
1: ஸ்டோன் பேப்பர், கண்ணாடி வளையல்.
0: ஸ்டோன் பேப்பர் சிசர், ஓகே. ஆனா இந்த கண்ணாடி வளையல் எப்படி விளையாடுவீங்க?
1: கை வச்சு.
0: கை வச்சுன்னு கையை வச்சு காட்டுறாரு. சரி ஓகே ஓகே. சரி, இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சூப்பராகவும் ஜாலியாகவும் சாய் விஷ்ணு கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி. என் கூட இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.
2: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். என்னது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம்.

0: இல்லைனா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேற மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படி கவனிச்சிக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: அவர்கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பற்றியும் அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு அவங்க சின்ன வயசுலேருந்து என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே குழந்தைகளோட வளர்ச்சி, அதாவது தாயோட கர்ப்பத்திலிருந்தே சீராக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன ஆரோக்கியமான உணவுகள்லாம் தாய்மார்கள் எடுத்துக்கணும் சார்?
7: நான்வெஜ் சாப்பிட்றவங்க இந்த மீட், சுவரொட்டி அந்த மாதிரிலாம் சாப்பிட ஆரம்பிக்கலாம். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க கீரை வகைகள், பழக்கீரை, மற்ற கீரை வகைகள் எல்லாம் கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கிற பச்சை பயிறு, சுண்டல், பச்சை பட்டாணி, இந்த மாதிரி நிறைய பயிர் வகைகள்லாம் எடுக்க ஆரம்பிக்கலாம். சில பேர் எல்லாம் சாப்பிட்டா கேஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அது நமக்கு தேவையான அளவு நம்ம உடலுக்கு எப்படி ஏற்றுக்குதோ அது தகுந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் அறிவுறுத்துகிற கால்சியம் அண்ட் அயன் மாத்திரை கட்டாயம் எடுக்கணும். அப்புறம் முக்கியமாக ஃபோலிக் ஆசிட், ஈவன் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபோலிக் ஆசிட், ஃபோலேட் மாத்திரை வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும். இது வந்து குழந்தைங்களுக்கு, குழந்தை உருவாகி அதோட முதுகு தண்டவள பிரச்சனைகள் எதாவது இருந்தால் ஃபோலேட் முன்னாடியே எடுக்கிறதுனால குழந்தையோட முதுகு தண்டவளம் நல்ல ஃபார்ம் ஆகும். ஸோ குழந்தையோட மூல வளர்ச்சியும் நல்ல நிலைமையில் வரும். ஸோ ஃபோலேட் மாத்திரைகள், அயன் மாத்திரைகள், கால்சியம் மாத்திரைகள் கண்டிப்பாக நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும்.
6: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நானுமே உங்ககிட்ட சொல்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அதில்

சார்ந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளோட வளர்ச்சிக்கு அதாவது அன்றாட கொடுக்கக்கூடிய உணவுகளில் ப்ரோட்டீன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரோட்டீன் அப்படிங்கிறது குழந்தைகளோட உடல் வளர்ச்சிக்கு மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான எனர்ஜி, அதாவது அந்த டேக்கான முழுமையான எனர்ஜி கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய சோர்ஸ் அப்படின்னா ப்ரோட்டீன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ப்ரோட்டீன் எல்லா டிஷ்லையும், அதாவது அவங்க சாப்பிடக்கூடிய மீல் பிளேட் ஆகட்டும் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்க?

0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
2: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: வீட்டுல ஷக்கலக்க குட்டி.
1: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம சாய் விஷ்ணு கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட இப்போ நம்ம சாய் விஷ்ணு கூட பேசிடலாமா? சாய் விஷ்ணு, உங்களுக்கு ஸ்கூல்லேயே ஃபேவரட் டீச்சர் யாரு? உங்களுக்கு எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல்ல?
2: சுமதி
1: மேம். ஏன் சுமதி மேம் அடிக்க மாட்டாங்களா? ஓஹோ, சரி, ஓகே ஓகே. சரி, உங்களோட ஃபேவரட் கலர் என்ன? பர்பிள் கலர் தான் ரொம்ப பிடிக்குமா? ஓகே ஓகே. சரி, நீங்க எனக்கு சுமதி மேம் சொல்லி கொடுத்த ரைம்ஸ் இல்ல வேற ஏதாச்சும் சொல்றீங்களா? சொல்லுங்க.

0: லக்ஷ்மி.
1: வாவ், வெரி குட். கேட்ட உடனே ரொம்ப சூப்பராக அழகாக சொல்லிட்டீங்களே. சரி, அதே மாதிரி சுமதி மேம் திருக்குறள்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் சொல்கிறீங்களா? ம், சொல்லுங்க.
2: அகர முதல எழுதெல்லாம் ஆதி பகவான் மதற்றே உணர்ந்த கற்காக்க சதர கற்பவை கற்றபின் நிற்காதற்கு தக.
1: வெரி குட். சரி, உங்களுக்கு தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு யார் வராங்க?
2: மேம்.
1: எந்த மேம்?
2: சுமதி மேம்.
1: சுமதி மேம், சரி, ஓகே ஓகே. சரி, நீங்கள் டூருக்குலாம் போயிருக்கீங்களா?
2: போயிருக்கேன்.
1: ம், எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க?
2: கேரளா.
1: கேரளா, வாவ். சரி, அங்கே என்னென்னலாம் பார்த்தீங்க?
2: ஃபிஷ்ஷு.
1: ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்களா, சாப்பிட்டீங்களா? சரி ஓகே, கன்ஃபியூசனில் பார்த்தேன்னு சொல்லிட்டீங்க. சரி ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு வீட்டில் யாரை ரொம்ப பிடிக்கும், மம்மியா டேடியா?
2: ரெண்டு பேர்த்தையும்.
1: ரெண்டு பேருமே பிடிக்குமா? ஓகே ஓகே. சரி, ரெண்டு பேரும் அடிக்கவே மாட்டாங்களா உங்களை எப்பயுமே? வெரி குட். அப்போ சாய் விஷ்ணு வந்து வீட்டில் சேட்டையே பண்ண மாட்டீங்க போல, அதனால தான் இவ்வளோ குட் பாயாக இருக்கீங்க. ஓகே, அதே மாதிரி இன்னும் தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் நம்ம சாய் விஷ்ணு கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் உங்களுக்காக ரெடியாக இருக்குது. ஸோ மறக்காமல் பாட்டை கேட்டுருங்க. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்ட் நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓட் பண்ணி சொல்லலாம். ஸோ நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். அதனால் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட நம்பரான 9787707. இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா செக்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்லை சுரேஷ், ஃப்ரெண்டு மேரேஜுக்கு கிஃப்ட் அனுப்பணும், அதான் அமௌண்ட் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அதெல்லாம் இருக்கட்டும், கையெழுத்து போடாம இருக்க.
1: அது யாரு சென்ட் பண்ணாங்கன்னு தெரியக்கூடாது இல்ல, அதுக்குதான்
3: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கு.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட சாய் விஷ்ணு தான் ரொம்ப சூப்பரா ஜாலியா நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ சாய் விஷ்ணு மாதிரியே உங்க குழந்தைங்களும் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலையை என்னான 9787-70-107.8 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்க. அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். ஓகே, தொடர்ச்சியா இந்த நேரத்துல நான் ஒரு சூப்பரான தாறுமாறான ஒரு ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்கக்கூடிய டிஷ் சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நான் என்ன ரெசிபி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினி ஊத்தாப்பம். இந்த ரெசிபி தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து எதுலேருந்து நான் எடுத்தேன் ரெஃபரன்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குட்டி தோசையெல்லாம் நம்ம சின்ன வயசில் சாப்பிடுவோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் டெவலப் ஆகி அதுலேயே இன்னும் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு ஊத்தாப்பம் மாதிரி நான் இன்னைக்கு ரெடி பண்ணி உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் 1 கப்பு தோசை மாவு, அடுத்ததாக 1 கப்பு நிறைய கேரட், வெங்காயம், அதுக்கப்புறமா பீட்ரூட், இது மூணுமே துருவி இல்லை கட் பண்ணி ஒரு பவுல் நிறைய எடுத்துக்கணும். அடுத்ததா தோசை ஊத்துறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், அவ்வளவுதான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் மெருகூட்டி அழகாக மாற்றணும், அதாவது டேஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த இட்லி பொடி இல்லையா

பருப்பு பொடி அந்த மாதிரி பொடிகளை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிஷ்ஷை எப்படி செய்யணும்னா, எப்பயும் போல தான் நம்ம தோசை ஊற்றுவோம் இல்லையா, அப்போ ஒரு பெரிய ரவுண்டாகவும் இல்லாமல் சின்ன ரவுண்டாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் ஒரு ரவுண்டை ஊற்றி கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதில் நம்ம இந்த கலந்து வச்சுருக்க காய்கறிகளை எடுத்து நடுவில் வச்சு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் உள் சைடில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் விட்டு வெந்த வாட்டி திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான இந்த மினி ஊத்தா அப்பம் ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாகவும் பயங்கர சூப்பராகவும் இருக்கும். அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்டுமே இதில் சொல்லவே வேணாம், எல்லா வகையான ஹெல்த் பெனிஃபிட்டுமே இருக்குது. ஸோ ஃபைபருக்கு காய்கறிகள் இருக்குது, விட்டமின்ஸுக்கு காய்கறிகள் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸுக்கு இந்த பேட்டர் அதாவது தோசை இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்டை கொண்ட இந்த ஊத்தாப்பத்தை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு மார்னிங் டைமில் செஞ்சு கொடுங்க. ஸோ ஒரு ஹெல்த்தியான அண்ட் ஸ்ட்ரோமக் ஃபில்லிங்கான டிஷ்ஷாகவும் இருக்கும். இதுக்கு சைடிஷ்ஷாக வழக்கம் போல் சாம்பார் அப்படின்னு போகாமல் கடலை சட்னி வச்சோன்னு வைங்களேன், பயங்கரமான காம்போவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மூலமாக சொல்லுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மூலமாகவோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ தொடர்ச்சியாக 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: மிக்க நம்ம ஊரு உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட சாய் விஷ்ணு தான் ரொம்ப சூப்பரா ஜாலியா நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாரு. ஸோ தொடர்ச்சியா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சாய் விஷ்ணு கூட பேசலாம். ஸோ கதை சொல்றேன்னு சொல்லியிருந்தாரு இல்லையா, அதை நம்ம இப்ப என்ன ஏது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்குவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட எஜுகேஷன் சம்பந்தமா டெவலப் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குழந்தைங்க ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்க வந்து இந்த கான்சென்ட்ரேஷன் அப்படின்ற விஷயத்தில் கோட்டை விட்டுருவாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ சில நேரம் வந்து நல்லா கான்சென்ட்ரேட்டடாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாடங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து நல்லா தெளிவாக கவனிப்பாங்க. அதே வந்து போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க மைண்டு வந்து அப்படியே வேற எங்கேயாவது போயிடும். ஸோ கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல மிஸ் ஆகிடும். இதை வந்து மாற்றுறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் மேம்?
5: மாணவர்கள் பாடங்களை எப்படி சுவாரஸ்யமாக கற்கிறதுக்கு நாம் என்னென்ன முறையை நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்க சூழ்நிலை வந்து அந்த பசங்களுக்கு இப்போ கரண்ட் ரீசண்டாக என்ன நிகழ்வு நடந்திருக்கோ அதை வச்சு தான் அவங்களுக்கு கொண்டு போகணும். ஒரு சின்ன லோயர் கிளாஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டான்ஸ் ஆடியோ ஒரு பாட்டு பாடியோ இப்போ இருக்க ஒரு சினிமா துறையில் இருக்க ஒருத்தவங்களுடைய ஜோக்குகளையோ அதையோ சொல்லி நம்ம அவங்களுக்கு படத்தை நம்ம தயார் பண்ணலாம். அவங்களுக்கு சுவாரஸ்யமாக அந்த படங்களை கொண்டு போகலாம். இன்னொன்று, நிறைய பிக்சர்ஸ் காட்டலாம், அதையும் காட்டலாம். இந்த மாதிரி கொண்டு போனால் மட்டும்தான் இப்போ இருக்க மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு 45 நிமிஷத்தில் ஒரு 30 நிமிஷமாவது அவங்க நம்ம அந்த இடத்துல உட்கார வைக்க முடியும்.
4: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். இந்த விஷயங்கள் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து நம்ம கூட பேசுறதுக்காக சாய் விஷ்ணு ரெடியாக இருக்காரு. அவர் கூட பேசிடலாம் அண்ட் கதை சொல்கிறேன்னு சொன்னார், என்ன எதுன்னு கேட்டுடலாம். சாய் விஷ்ணு ஸ்டார்ட், கதை சொல்லுங்கள்.

ரொம்ப சூப்பரா அழகா கதை சொன்னீங்க சாய் விஷ்ணு. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ. ஓகே, வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்க இருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட. இப்போ பாட்டு தான் வந்துட்டே இருக்கு, பாட்டா கேட்டுருங்க. பாபாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல செம்மையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, சமீபத்தில் நேபாளத்தில் ஒரு பெருவெள்ளம் வந்தது. அதில் பல பேர் உயிரிழந்துட்டாங்க, பல பேர் இன்னமுமே தேடிட்டுருக்காங்க. நேபாளம் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது ஃபஸ்ட்டெல்லாம் இமயமலை பனிசிகரங்கள், அழகான மலைப்பாதைகளாக இருந்தது. இப்போது இந்த பெருவெள்ள நிகழ்வு மட்டும்தாங்க முதல்ல ஞாபகத்துக்கு வருது. இந்த இடத்துல மலைகளுக்கு நடுவில் இயற்கையோடு சேர்ந்து அமைதியாக வாழக்கூடிய ஒரு சின்ன நகரம் இருக்குது, அதுதான் துனாய் நகரம். நேபாளத்தோட டோல்பா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த இடம் ஒரு சாதாரண மலை கிராமம் மட்டும் கிடையாது, அது அந்த மாவட்டத்தோட முக்கியமான நிர்வாக மையமாக இருக்குங்க. அவ்வளோ முக்கியமான இருந்த துனாய் அப்படின்ற பகுதி இப்போ துனாயோடு இணைக்கக்கூடிய முக்கிய போக்குவரத்து வழித்தடத்தில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இது பேரி ஆற்றங்கரை பகுதியில் அதிக அபாயகரமான நிலைமைகளை தூண்டி மேல் மற்றும் கீழ் டோல்பா மலையேற்ற பாதைகள் முழுசுமே பெரும் பயண மற்றும் விநியோக தடங்கல்களுக்கு வழிவகுத்திருக்குங்க. நேர்களே, டோல்பா மாதிரியான மேற்கு மாவட்டங்கள் குறிப்பிட்ட பகுதிகளில் வெள்ளப்பெருக்கையும் உள்கட்டமைப்பு துண்டிப்பையும் சந்திச்சு வருது. இந்த மாதிரியான வேளையில் நாடு கிழக்கு பகுதியில் ஒரு மாபெரும் மனிதாபிமான நெருக்கடியும் ஒரே நேரத்தில் சமாளிச்சுட்டு வருது. ஆகஸ்ட் 26, 2026 அன்னைக்கு நேபாள திபெத் எல்லைக்கு பக்கத்தில் ஏற்பட்ட ஒரு பேரழிவுகரமான பனிப்பாறை சரிவு திருசூலி ஆற்றுப்படுகையோட வரலாறு காணாத திடீர் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தினது. அந்த பேரழிவில்

இப்ப வரைக்குமே 1300 மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் காணாமலும் போயிருக்காங்க. பல ஆற்றங்கரையோரத்தில் இருந்த குடியிருப்புகள் முழுசா அழிஞ்சு போச்சுங்க. நேர்களே, துனாய் அப்படின்றது நேபாளத்தோட கர்ணாலி மாகாணத்துல டோல்பா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்த நகரத்தோட மிக முக்கியமான சிறப்பு என்ன தெரியுமா? துளிப்பேரி ஆற்றோட கரையில துனாய் அமைஞ்சிருக்கிறது தான். இந்த நகரம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2000 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த இடம் மலைப்பகுதியோட இயற்கை அழகையும் ஆத்தோட அமைதியையும் ஒரே இடத்துல கொடுக்குதுங்க. ஒரு பக்கம் மலைகள், மறுபக்கம் ஆறு, அதுக்கு நடுவில் வாழக்கூடிய மக்கள், சின்ன நகரம்ங்க. இப்படி ஒரு இடத்தை நினைச்சு பாருங்களேன், நகர் வாழ்க்கையோட பரப்புலேருந்து ரொம்பவே வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். 1991 கணக்கெடுப்பு படி துணாயில 334 வீடுகளில் 1773 பேர் வசித்ததா பதிவு சொல்லுது. மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஊர்களை மாதிரியே இங்கேயுமே இயற்கை மக்களோட வாழ்க்கையோட நெருக்கமாக இணைஞ்சிருக்குது. துணாய் டோல்பா மாவட்டத்தோட தலைமையகமாகவும் செயல்படுதுங்க. அதனால இந்த சின்ன மலைநகரம் நிர்வாக ரீதியாகவும் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. ஒரு இடத்தோட வளர்ச்சி அப்படின்றது பெரிய கட்டிடங்கள் மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கை, அவங்களுக்கான கல்வி, மருத்துவம், போக்குவரத்து மாதிரியான வசதிகளும் முக்கியம். அந்த வகையில் துணாயிலையும் இந்த வசதிகள் எல்லாமே இருந்ததுங்க இந்த வெள்ளப்பெருக்குக்கு முன்னாடி. நேரிலே இவ்வளவு அழகான இடத்தை தான் இப்போது பனிப்பாறை உருகி ஒரு பெருவெள்ளத்துக்கு உள்ளாக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளி இருக்குங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண், உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 1864 வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தார் இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள் வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர்

0: வந்து கச்சேரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: மலை ஓரம் வீசும் காற்று,
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. நேரிலே நான் ஏற்காடு பேக் சைடு வழியில போயிட்டு இருக்கும்போது அங்க ரெண்டு மூணு காட்டெருமைகளை பார்த்தங்க. எனக்கு அப்படியே பயந்துட்டேன். அந்த இடத்துல என்ன பண்றதுன்னே தெரில. அதனால கொஞ்சம் தூரத்துலேயே அப்படியே நின்றுட்டேன். அந்த காட்டெருமைகள்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு மறுபடியும் ஏற்காடுக்கே போனேன். ஸோ அந்த மாதிரியான சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்றது யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது. அவசரப்பட்டு முன்னாடி ஆரன் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா டக்குன்னு முன்னாடி போய் அங்கே காட்டெருமைகள் முன்னாடியே போய் நின்றுடுவாங்க. அந்த டைமில் காட்டெருமைகள் தனியான காட்டெருமையாக இருந்தால் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காட்டெருமைகள் எல்லாத்தையும் தாண்டி நான் ஏற்காடு போன சமயத்தில் அருணாச்சலம் அப்படின்ற ஒரு அண்ணா வந்துட்டு சந்திச்சிருந்தேங்க. அவர் இந்த வனவிலங்கு பிரச்சனைகள் பற்றி நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வனவிலங்கு பிரச்சனைகள் நிறையவே இருக்குது. ஏற்காடை பொறுத்த வரைக்கும் சர்வராயன் மலையில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வைல்டு அனிமல்ஸு புலி, கரடி, சிங்கம் அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனால் இந்த காட்டெருமைகள் வந்து இப்போ வந்து அளவுக்கு அதிகமாக வந்து பெருகிடுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக சில நேரங்களில் அட்டாக் பண்ணிடுது. ஒரு ரோடு கிராஸ் பண்ணும்போதோ நிறைய பேர் வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 10 மரணம் வந்து காட்டெருமைகளாக நடக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மயிலால் எங்களுக்கு என்ன, மயில் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, நாங்கள் ரசிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு பயிர்களை வந்து அது வந்து நாசப்படுத்துது. அது வந்து விவசாயிகளுக்கு ஒரு பெரிய இழப்பு. இருந்தாலும் நான் மயிலை நாங்கள் அடிக்கிறதில்லை, விரட்டுறதில்லை, அது சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டு. இந்த காட்டெருமைகள் வந்து பெரிய தொல்லை, காட்டுப்பன்றிகளும் பயிர்களை அழிக்குது. இந்த காட்டெருமைகள், காட்டுப்பன்றிகள் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து இந்த காட்டுப்பன்றிகள்லாம் சில நேரங்களில் கண்டி வச்சு வலை வச்சு பிடிக்கிறது உண்டு. அது மாதிரிலாம் பிடிச்சா அரசாங்கம் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு 50,000, 50,000, 1,00,000 ஃபைன் போடுவாங்க. ஆனால் அதே காட்டு எருமை ஒன்று ஒருத்தர் வந்து இறந்தாருனா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொற்பத்தொகை ஒரு 10,00,000 ரூபா அல்லது 5,00,000 ரூபா பணத்தை கொடுத்துட்டு முடிச்சிடுறாங்க. ஒரு பன்றிக்கு இருக்கக்கூடிய ஒரு பன்றியை கொன்றால் அதுக்கு என்ன வந்து நீங்கள் ஃபைன் போடுறீங்களோ, இப்போ உங்கள் விலங்குகள் கொண்டுச்சுன்னா அதுக்கும் அது காம்பன்சேட் பண்ணணும். அதை வந்து அரசாங்கம் பண்ணுறதில்ல. அதுக்கெல்லாம் வந்து அதிக நிதியை ஒதுக்கி அவங்கள வந்து பண்ணணும். அதே போல் இந்த காட்டெருமைகளின் நடமாட்டத்தை வந்து ஓரளவுக்கு சாலைகளின் ஓரத்தில் எங்கெல்லாம் நடமாட்டம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் முள் கம்பிகள் அமைச்சு அவங்க வந்து பண்ணி கொடுத்தாங்கன்னா உயிரிழப்புகளை வந்து நம்ம ஓரளவுக்கு தடுக்கலாம். கிராமங்களுக்கும் அந்த காட்டெருமைகள் இப்போலாம் தண்ணி இல்லாத காரணத்தினால தேடி வந்துடுது. இப்போ இந்த காட்டெருமைகள் நிறைய வர்ற பெருகிறது வந்து நமக்கு சந்தோஷமான ஒரு விஷயம். வனவிலங்குகள் பெருக்கும்போது அதுக்கு உண்டான வசதிகளை பண்ணி கொடுக்கணும். ஃபாரஸ்டில் வந்து ஒரு டேங்க் வசதி பண்ணி கொடுத்து தண்ணிக்காக தான் பெரும்பாலும் மலைக்கு மேலே வருது, தண்ணி உணவு வசதிக்காக வருது. அப்போது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் ஏனைக்கு நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி காட்டெருமைகளுக்கும் அரசாங்கம் பண்ணால் நல்லாயிருக்கும்.
1: ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டார் அருணாச்சலம் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களை இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

மனசை இழந்து துடித்திடணும். பொங்கு தமிழை பேச மறப்பேனோ, ஆதி முதல் அடக்கம் வரை என் உயிர் உள்ளவரை தமிழ் மொழி உரைப்பேன். Yeah, MS on the floor.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் சாங்க தாங்க கேட்க போறோம். அப்படி என்ன பாட்டு தரும் அப்படின்னா, எப்பயும் நம்ம கேட்கக்கூடிய தொண்டை வேற கரகரன்னு இருக்கு, இப்போ ஓகே நினைக்கிறேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஆமாங்க, நம்ம ஏற்காட்டில் பாடக்கூடிய பாடல்கள் எல்லாமே கிட்டத்தட்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான். எப்படின்னா, அவங்களே அந்த பாடலை உருவாக்கி அவங்களே பாடுறாங்க இல்லையா, அதனால தான். அப்படி வெள்ளையம்மா அப்படின்ற ஒரு பாட்டியை வந்துட்டு நான் ஏற்காட்டில் சந்திச்சிருந்தேன். அவங்க ரொம்ப அருமையாக ஒரு கும்மி பாட்டை பாடி கொடுத்தாங்க, ஏழே லக்குமி ஏழேலோ, ஏழே லக்குமி ஏழேலோ அப்படின்னு. வாங்க அந்த பாட்டு எப்படி இருக்கு அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: செண்டு செண்ட பூத்தாளரி அழேல கும்மியாளேலா அழேல கும்மியாளேலாம், செண்டாளரி பூவேடுக்க அழேல கும்மியாளேலா அழேல கும்மியாளேலாம், ஒரு சேர்ந்து போலாம் பெண்காலெல்லாம் அழேல கும்மியாளேலா அழேல கும்மியாளேலாம், குளத்திலையும் கொத்தாளரி அழேல கும்மியாளேலா அழேல கும்மியாளேலாம், ஒரு கொத்து கொத்த பூத்தாளரி அழேல கும்மியாளேலா அழேல கும்மியாளேலாம், ஒரு கொத்தாளரி பூவேடுக்க அழேல கும்மியாளேலா அழேல கும்மியாளேலாம், அவள் கூடி போலாம் பெண்காலெல்லாம் அழேல கும்மியாளேலா அழேல கும்மியாளேலாம், ராத்துக்கு தாங்க அந்த பரம் இலையில கும்மியாளேலா இலையில கும்மியாளேலாம், ரெண்டு ஆடு மேய்க்கும் இலைய தங்க இலையில கும்மியாளேலா இலையில கும்மியாளேலாம், ராத்திலையும் தண்ணி வந்த இலையில கும்மியாளேலா இலையில கும்மியாளேலாம், அந்த ஆடு ரெண்டும் எங்கடையும் இலையில கும்மியாளேலா இலையில கும்மியாளேலாம், ராத்திலையும் கிணறு வெட்டி இலையில கும்மியாளேலா இலையில கும்மியாளேலாம், ராத்தி குச்சையா தாமச்சி இலையில கும்மியாளேலா இலையில கும்மியாளேலாம், ஒரு அத்தை

0: இளக்குமி அலையலா ஒரு குளத்துக்கு தாங்கந்த பரா எழ இளக்குமி அலையலா எழ இளக்குமி அலையலா ஒரு குட்டி மிகை இலையே தங்க எழ இளக்குமி அலையலா எழ இளக்குமி அலையலா ஒரு குளத்திலையும் தண்ணி வந்த எழ இளக்குமி அலையலா எழ இளக்குமியலையலா ஒரு குட்டி இரண்டும் எங்கடையும் எழ இளக்குமி அலையலா எழ இளக்குமி அலையலா ஒரு குளத்தில் எங்கினாரு வெட்டி எழ இளக்குமி அலையலா எழ இளக்குமி அலையலா ஒரு கொய்யா குச்சையத்தான் வச்சு எழ இளக்குமி அலையலா எழ இளக்குமி அலையலா ஒரு குழந்து நறியறைக்கும் தண்ணி எழ இளக்குமி அலையலா எழ இளக்குமி அலையலா ஒரு கொய்யா பழம் சக்கரைய எழ இளக்குமி அலையலா எழ இளக்குமி அலையலா அவப்பா.
1: ரொம்ப அருமையா நமக்காக இந்த கும்மி பாட்டை பாடி கொடுத்த வெள்ளையம்மா பாட்டிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். நேர்களே கேட்டுட்டு இருக்கீங்க சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா செக்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்க? ஒன்னுல சுரேஷு, ஃப்ரெண்டு மேரேஜுக்கு கிஃப்ட் அனுப்பணும், அதான் அமௌண்ட் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அதெல்லாம் இருக்கட்டும், கையெழுத்து போடாம இருக்க.
1: அது யாரு சென்ட் பண்ணாங்கன்னு தெரியக்கூடாதுல்ல, அதுக்குதான்
3: என்ன ஒரு

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க வருண் தாங்க. ஒரு சின்ன தும்பி, ஆனால் அது வாழக்கூடிய உலகம் மட்டும் ரொம்ப பெருசு. நம்ம ஊர்களோட குளங்கள், நெல் வயல்கள், ஈரமான பகுதிகளுக்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தும்பிகளை பார்த்துருப்போம். அதில் ஒன்று தாங்க சாக்கி பெர்ச்சர், அதாவது சுண்ணாம்பு தும்பி, அப்படி இல்லைன்னா கிரவுண்ட் ஸ்கிம்மர் அப்படின்னு சொல்லி பொது பெயர்களில் இருக்குது. இந்த சின்ன தும்பி இந்தியாவை மட்டும் இல்லாமல் ஆசியாவோட பல பகுதிகள்லேயும் ஆஸ்திரேலியா வரைக்குமே இருக்குது. இன்னைக்கு இந்த சுவாரஸ்யமான தும்பியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இந்த தும்பியோட கண்கள் நீல நிறத்தில் இருக்கும். மார்பு பகுதியும் வயிற்று பகுதியும் பொதுவான பச்சை கலந்த மஞ்சள், அப்படி இல்லைன்னா ஆலிவ் நிறத்தில் கருப்பு அடையாளங்களோட இருக்குங்க. ஆனால் வயசு அதிகரிக்கும் போது குறிப்பாக முதிர்ந்த பூச்சிகளோட மார்பு மற்றும் வயிற்று பகுதிகள் ஒரே மாதிரியான நீல நிறமாக மாறிடும். இதோட ரெக்கைகள் தெளிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெக்கைகளோட குறிப்பிட்ட நுனி அல்லது அடிப்பகுதி அடையாளங்கள் இல்லாதது இதை மற்ற சில தும்பிகளோட வேறுபடுத்த உதவுதுங்க. அது மட்டும் இல்லாமல் முதிர்ந்த தும்பிகளோட உடல்ல மேற்பரப்பில் ஒரு தனித்துவமான பனிப்படலம் மாதிரி தோற்றமுமே இருக்கும். அதனால தான் இதோட தோற்றத்தை பார்த்தாலே இயற்கை ஆர்வலர்களுக்கு இது சுவாரஸ்யமான ஒரு இனமாக தெரியுதுங்க. தும்பி பார்த்தீங்கன்னா குளங்கள், ஈரமான நெல்வயல்கள், ஆழமற்ற ஏரிகள், வடிகால் வாய்க்கால்கள் மாதிரியான நீர் சார்ந்த பகுதிகளில் இது இனப்பெருக்கம் செய்யுதுங்க. ஆசியாவில் பொதுவாக இருக்கக்கூடிய தும்பி இனங்களில் இதுவுமே ஒன்று. சமவெளி பகுதிகளில் மட்டும் இல்லாமல் மலைப்பகுதிகள்லையும் இதை பார்க்க முடியும். அதே மாதிரி வறண்ட பகுதிகள்லையும் ஈரமான பகுதிகள்லையும் இது வாழக்கூடியதா சோர் சொல்லுதுங்க. இதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் புரியுது, சின்ன நீர்நிலைகள் கூட இயற்கையில் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத இப்படிப்பட்ட உயிரினங்கள் நமக்கு உதாரணமாக எடுத்து காட்டுதுங்க. ஒரு குளம் அப்படி இல்லைன்னா ஈரமான வயல் நமக்கு சாதாரணமாக தெரிஞ்சாலும் அங்கே பல சின்ன உயிரினங்களோட வாழ்க்கை சுழற்சி நடந்துட்டு இருக்கு. இந்தியா, சீஷெல்ஸ், ஓமன், ஐக்கிய அரபு அமீரகம், சீனா, ஜப்பான், மாலத்தீவுகள் மாதிரியான பகுதிகளில் இந்த சுண்ணாம்பு தும்பி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தெற்கு பகுதியில் நியூ கினியா மற்றும் ஆஸ்திரேலியா வரைக்கும் இதோட பரவல் இருக்கு. இந்தியாவில் இது பொதுவாக காணப்படக்கூடிய தும்பிகளில் ஒன்றாக இருந்ததை குறிக்கக்கூடிய வகையில் இந்த பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னுமே சொல்லப்படுதுங்க. அதாவது பொதுவான அப்படின்னா சாதாரணமான தும்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வந்துட்டு இருக்குமா. நம்மளை சுற்றி பறக்கக்கூடிய ஒரு சின்ன தும்பியை சாதாரணமாக கடந்து போயிடலாம், ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு பெரிய இயற்கை உலகம் இருக்குங்க. குளங்கள், வயல்கள், ஈரநிலங்கள் மாதிரியான சின்ன வாழ்விடங்களை பாதுகாக்கிறது இப்படிப்பட்ட உயிரினங்களோட வாழ்க்கையை பாதுகாக்கிறதுங்க. இயற்கையை கவனிச்சு பாருங்களேன், சின்ன உயிரினங்களுக்குள்ளேயும் பெரிய கதைகள் இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து. இனிமையான பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு, கேட்டுடுவாங்க நேர்களே. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், மொழி அப்படின்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுப்போங்க. அந்த வகையில் இன்னைக்கு டிவி மக்களோட உணவு முறை, கலை, இசை, கதைகள், நடனங்கள், இது எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கலாமா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, ஒரு சமூகத்தோட வாழ்க்கையை புரிஞ்சுக்க அவங்களோட வீடுகளையும் நகரங்களையும் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா தெரியலைங்க. அவங்க என்ன சாப்பிட்றாங்க, எப்படி இயற்கையோட வாழ்கிறாங்க, என்ன பாடல்கள் பாடுறாங்க, என்ன கலைகளை உருவாக்கியிருக்காங்க, இதை எல்லாமே பார்த்தா தான் அந்த சமூகத்தோட உண்மையான வாழ்க்கையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட தனித்துவமான வாழ்க்கை முறையை கொண்டவங்க தான் ஆஸ்திரேலியாவோட டிவி மக்கள். டிவி தீவுகளான மெல்வில் மற்றும் பாத்ரஸ் தீவுகள் அடர்ந்த காடுகளை கொண்டது. இந்த இயற்கை சூழலோடு இணைந்து வாழ்ந்த வாழ்க்கை முறையில் வேட்டையாடுதல் இன்னமுமே முக்கிய பங்கை கொண்டிருக்குங்க. நிலத்தில் அவங்க வாலபி, பள்ளிகள், போஷம்கள், பாம்புகள், பன்றி, எருமைகள், பறக்கும் நரி, ஃபேன்கூட், ஆமை மற்றும் பல்வேறு பறவைகளோட முட்டைகள் எல்லாத்தையுமே வேட்டையாடுறாங்க. கடல் சார்ந்த உணவுகள்லேயும் அவங்களுக்கு முக்கியமான அறிவு இருக்குங்க. மீன், ஆமை, கடற்பசு மாதிரியான கடல்வழி உயிரினங்களையும் வேட்டையாடுறாங்க. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. புதரில் உணவு தேடும் போது தாய் விலங்குகளையோ அதோட குட்டிகளையோ எடுத்துட்டு போகாமல் இருக்கிறது அவங்களோட பாரம்பரிய நடைமுறைகளில் ஒன்றா இருக்குங்க. இது உணவுக்காக இயற்கையை பயன்படுத்தினாலும் இயற்கையோட தொடர்ச்சியை மதிக்கக்கூடிய ஒரு அணுகுமுறையாக வெளிப்படுது. டிவி மக்களோட ஆன்மீக வாழ்க்கையிலையும் கலைக்கும் நடனத்துக்கும் ஒரு முக்கிய இடம் இருக்குங்க. அவங்க தங்களுடைய பாரம்பரிய நம்பிக்கைகளோட தொடர்புடைய டோட்டமிக் நடனத்தை அவங்களோட மொழியில யோய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த நடனம் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லைங்க, அன்றாட வாழ்க்கை மற்றும் வரலாற்று நிகழ்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு கதை நடனங்கள் பயன்படுத்தப்படுது. கிட்டத்தட்ட நம்ம தெருக்கூத்து நாடகங்கள் மாதிரி தாங்க. அது மட்டும் இல்லாமல் துக்கத்தப்போ உடம்புல பாரம்பரிய வண்ணங்களை பூசி இசை, கலை மற்றும் நடனம் மூலமா இறந்தவங்களுக்கான அன்பையும் நினைவையும் வெளிப்படுத்தக்கூடிய பழக்கமுமே இருக்குங்க. அவங்களோட பாரம்பரிய நம்பிக்கைகளும் அதுக்கப்புறம் வந்த ரோமன் கத்தோலிக் தாக்கங்களும் ஒன்னோட ஒன்று இணைந்த விதமும் டிவி கலாச்சாரத்தோட ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குங்க. டிவியோட கலை பெரும்பாலும் அருவமான மற்றும் வடிவியல் வடிவங்களை கொண்டதாக இருக்கு. வலிமையான வடிவங்களும் வண்ணங்களும் அவங்களோட கலைக்கு தனித்துவத்தை கொடுக்குது. ஆனால் அந்த கலை வெறும் அழகுக்காக உருவாக்கப்படுறது இல்லைங்க. கதைகளை சொல்லவும் வரலாற்றையும் அறிவையும் தலைமுறைகளுக்கு எடுத்துட்டு போகவும் கலை பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி இசையும் டிவி வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கு. நிலம், வேட்டையாடுதல், சமையல், குடும்பம், விலங்குகள், தாவரங்கள் அப்படின்னு தங்களோட வாழ்க்கையோட பல அம்சங்களை பற்றிய பாடல்களை அவங்க தலைமுறைகளாக பாடிக்கிட்டு வராங்க. இந்த பாடல்களை பாதுகாக்கும் முயற்சிகளும் தொடர்ந்து நடந்துட்டு தாங்க வருது. டிவி கலாச்சாரத்தில் இலோகா அதாவது ஆஸ்திரேலிய விதிகள் கால்பந்து முக்கியமான இடத்தை பெற்றிருக்குங்க. இது அவங்களோட மிகவும் பிரபலமான விளையாட்டாக குறிப்பிடப்படுது. டிவி தீவுகள் கால்பந்து லீக்ல கிராண்ட் ஃபைனல் தீவோட மிகப்பெரிய நிகழ்வுகளில் ஒன்றாகவும் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களை ஈர்க்கக்கூடிய நிகழ்வாகவுமே இருக்குங்க. இயற்கையிலிருந்து உணவு, நம்பிக்கையிலிருந்து நடனம், கலையிலிருந்து கதைகள், இசையிலிருந்து வரலாறு, விளையாட்டிலிருந்து சமூக ஒற்றுமை, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் டிவி மக்களோட வாழ்க்கை. ஒரு சமூகத்தோட கலாச்சாரம் அப்படின்றது அருங்காட்சியகத்தில் வைக்கக்கூடிய பொருள் இல்லை, அது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மரபு தான். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேயர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.
3: Thank you. இதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான்.
4: ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ்.
5: இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்படி இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னா, பேன் இந்தியா ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய யாஷ் அவங்களுடைய ஒரு கதையை தான் நான் வந்து சொல்ல போகிறேன். யாஷ் அவர்கள் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து ஒரு பேன் இந்தியா ஸ்டார், KGF படம்லாம் நம்ம பார்த்துருப்போம், பார்த்து வியந்திருப்போம். இன்றைக்கு வரைக்கும் நிறைய படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, அதுவும் எல்லாமே வந்து உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு படமாகவும் வந்து இருக்குது. கர்நாடக மாநிலத்தில் ஹாசன் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூவனஹள்ளி அப்படின்ற ஒரு கிராமத்தில் நவீன்குமார் கவுடாவா இவர் வந்து பிறந்திருக்கார். இவருடைய பேர் வந்து இன்னைக்கு சினிமாவில் யாஷ் அப்படின்னு

நமக்கு வந்து தெரியுது. ஆனால் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா நவீன்குமார் கவுடா. ஸோ அவர் பிறந்தப்ப அவங்க அப்பாவுக்கு வந்து வேலை இல்லை. ஸோ கிடைக்கிற வேலைக்கு அவர் வந்து போயிட்டுருக்காரு தினக்கூலியாக 14 ரூபாய், அதுதான் வந்து அவருடைய சம்பளம் ஒரு நாளைக்கு. ஸோ அந்த ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை பார்த்துருக்கிறார் அவங்களுடைய அப்பா. ஸோ இந்த மாதிரி கஷ்டமான ஒரு ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கிறாரு யாஷ். ஒரு கட்டத்தில் யாஷோட ஃபேமிலி மைசூருக்கு வந்து குடிபெயர்றாங்க. அப்போ அங்கே வந்து அவர் 12ஆம் வகுப்பு படிச்சிட்ருக்கிறார். அப்படி 12ஆம் வகுப்பு படிச்சிட்ருக்கிறப்பயே நான் வந்து சினிமாவுக்கு வந்து போகிறேன் அப்படின்னு அவங்க ஃபேமிலிக்கிட்ட சொல்லிவிட்டு பெங்களூருக்கு வந்து கிளம்பி வந்துடுறார். நினச்சி பாருங்கள், எடுத்த உடனே அவருக்கு வந்து ஒரு ஹீரோ வாய்ப்போ எல்லாம் கிடைக்கல. இப்போ எல்லாருமே என்ன நினைப்பாங்க, எடுத்த உடனே வந்து ஒரு ஹீரோ ஆகிருப்பார் அப்படின்னு நினைப்பாங்க அவரை பார்க்குறவங்க. கேஜிஎஃப் படத்தெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. 12ஆம் வகுப்பு படிக்கும்போது ஏதாவது சினிமா சம்மந்தமாக வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு வராரு. அப்போ அவர் கையில் வந்து ஒரு 300 ரூபாய் இருக்குது. வேலை கிடைக்கல, கையில் இருக்கிற பணம் வந்து அப்படியே கம்மியாகிட்டே வருது. அப்போ பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ திரும்ப மைசூருக்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் சாதிச்சே தீரணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் அவர் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி அப்புறமேட்டு

0: குமாரசாம்பட்டி, குமாரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவ ஆச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
6: ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு பேன் இண்டியா ஸ்டார் யாஷோடைய ஒரு வாழ்க்கை கதையை தான் சொல்லிகிட்ருக்கேன். இன்னைக்கு இந்தியா முழுவதும் தெரியக்கூடிய நடிகராக நமக்கு வந்து அவருடைய அறிமுகம் இருந்திருந்தாலும் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. 12 படிக்கும்போது அந்த படிப்பை முடித்ததுக்கப்புறம் சினிமாவில் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு வீட்டில் சொல்லிவிட்டு பெங்களூருக்கு வந்து வராரு. அவர் கையில் வெறும் 300 ரூபாய் தான் வந்து இருக்குது. நினச்சி பாருங்கள், 300 ரூபாய் வச்சுட்டு எவ்வளோ நாள் சர்வைவ் பண்ண முடியும், வேலை கிடைக்காமல் இருக்குது, கையில் இருக்கிற பணம் வந்து தீர்ந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அந்த தீர்ந்த பணம் தீர்ந்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களும் வந்து கூப்பிட்றாங்க. ஆனால் சாதித்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோளோட யாஷ் நிறைய கஷ்டம்லாம் வந்தாலும் விடாமுயற்சியோடு அங்கேயே வந்து இருக்கிறாரு. பெங்களூருக்கு வந்ததுமே யாஷ் அவங்களுக்கு வந்து சினிமா வாய்ப்பு கிடைச்சதா அப்படின்னா இல்லை, நிறைய கஷ்டங்கள். அதாவது ஒரு நாடக கம்பெனியில் ஒரு நார்மலான ஒரு சொல்கிற வேலையை செய்யக்கூடிய ஒரு பையனாக தான் வந்து இருக்கிறாங்க.

ஆரம்பத்தில் நினச்சி பாருங்கள், இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கிற மிகப்பெரிய ஹிட்டு படம் KGF 1, KGF 2. அதற்கப்புறம் இப்போ வந்து ராமாயணத்தில் ராவணனாக நடிச்சிட்ருக்கிறாரு யாஷ். அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்து நம்ம வந்து வியந்திருப்போம், ராமாயணத்தில் அந்த ராவணன் கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு உலக புகழ் பெறக்கூடிய அளவில், அதே மாதிரி இந்திய

உங்களுக்கு வந்து அந்த டீ வாங்கிட்டு வந்து தரது, அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஸோ எந்த வேலையும் குறைவானது இல்லை அப்படின்னு அவர் வந்து நினச்சி அந்த ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கிறாரு. தொடர்ந்து இவரோட வாழ்க்கையில் எப்படி பல தடைகளை கடந்து மிகப்பெரிய மிகப்பெரிய உயரத்துக்கு போனார் அப்படின்ற ஒரு கதையை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்லிகிட்டே இருக்க போகிறேன். கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் அனுப்புங்க. நம்ம நிலை எனக்கு பாட்டை கேட்டுருங்க.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு
2: தெரியுமா? ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்படி இன்னைக்கு யாஷ், நடிகர் யாஷ் அவருடைய ஒரு வெற்றி கதையை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது சினிமா பட வாய்ப்புக்காக அவர் காத்துட்ருக்கும் போது பெங்களூரில் ஒரு நாடக கம்பெனியில் ஒரு அவங்க சொல்கிற வேலையை செய்யணும். ஸோ அதற்கு வந்து சம்பளம் ஒரு நாளைக்கு 50 ரூபாய். இப்போ நாடக கலைஞர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கேட்குற விஷயங்கள்லாம் வாங்கி தரணும். டீ, வடை, போண்டா இதெல்லாம் வந்து வாங்கி தரணும். இப்போ அந்த ஒரு இடம் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நல்லா சுத்தமாக வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரியான வேலை தான் அவர் பார்த்துட்டு இருந்தார். எந்த வேலையும் குறைவானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சார். அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப நாடகத்தில் ஹீரோ நடிக்கிற வாய்ப்பு கிடைக்குது. பாருங்கள், நாடகத்தில் கூட எடுத்த உடனே ஹீரோவான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. ஆரம்பத்தில் ஒரு சின்ன வேலைகள்லாம் தான் பார்த்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நாடகத்தில் ஹீரோவாக வாய்ப்பு கிடைக்குது. 2004 மேடை நாடக கலைஞரான யாஷ் அதே ஆண்டு அவருக்கு டிவி சீரியல்லையும் வாய்ப்பு கிடைக்கிது. டிவி சீரியல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் இவரோட வாழ்க்கையில் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு ஒரு நல்ல சீரியலில் நடிக்கிறாரு. அப்போ நிறைய பேரோட அறிமுகம் அவருக்கு கிடைக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா காதல்லாம் கூட வந்து ஏற்படுது. ராதிகா பாண்டிட் அவங்க கூட சந்தித்து காதல் ஏற்பட்டு திருமணமும் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படியே அவரோட வாழ்க்கை வந்து போகுது. 2007 ஸோ அப்போ தான் வந்து சினிமாக்கள்லாம் நடிக்க ஆரம்பிக்கிறார். யாஷோட கேரியர் ரொம்ப டாப் கியரில் போனது அப்படின்னா ஒரு 10 வருடங்களுக்கு அப்புறமா தான். இப்போ பாருங்கள், 2004 அந்த டைமில் மேடை நாடக கலைஞராக இருக்கிறார். அப்புறம் 2007 சினிமாக்குள்ளார என்ட்ரு ஆகிறாரு. ஆனால் ரொம்ப பீக்கில் போனது ஒரு 8 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான். 2018 தான் ரொம்ப ஒரு பெரிய நடிகராக மாறுறாரு. நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய அப்பா அருண்குமார், பெரிய நடிகராக யாஷ் மாறினதுக்கப்புறம் கூட அவங்க அப்பா ஒரு பேருந்து டிரைவராக, அரசு பேருந்து டிரைவராக இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதாவது 2018 இப்போ பார்க்குறாரா இல்லையா அப்படின்றது தெரியல. 2018 அவர் வந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தார். ஸோ தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா செக்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்க? ஒன்னுல சுரேஷ், ஃப்ரெண்டு மேரேஜுக்கு கிஃப்ட் அனுப்பணும், அதான் அமௌண்ட் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அதெல்லாம் இருக்கட்டும், கையெழுத்து போடாம இருக்க.
1: அது யாரு சென்ட் பண்ணாங்கன்னு தெரியக்கூடாதுல்ல, அதுக்குதான்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி
1: தெரியும்? அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டு தான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சமுதாய எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நடிகர் யாஷ் அவர்களுடைய ஒரு கதை தான் சொல்லிட்டு இருக்கேன். 2007 சினிமாக்குள்ளார வராரு, சினிமாவில் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவர் எதிர்பார்த்த வெற்றி அப்படின்றது 2018 தான் கிடைக்குது. நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த ஒரு காலகட்டத்தில், ஒரு பெரிய உச்ச நடிகராக இருந்த ஒரு காலகட்டத்தில், இவருடைய தந்தை யாஷ் அவர்களுடைய அப்பா ஒரு அரசு பேருந்து ஓட்டுநராக வேலை பார்க்குறாரு. அப்பா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தான் நல்லா சம்பாதிக்கிறேன்லப்பா, நீங்கள் வீட்டில் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதற்கு அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நான் என் வேலையை செய்கிறேன், தம்பி நீ உன் வேலையை செய் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இவர் நிறையா சொகுசு கார்களில் பயணம் செய்யும்போது அப்பா வந்து பஸ் ஓட்டுறது இவருக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக வந்திருக்கு. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் வந்து ஒரு கார் அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் வந்து அதில் வந்து வேலைக்கு போகலாமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ யாஷ் அப்பா என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் யாஷ் அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு என்னை யாராவது கேட்கும்போது எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது, அந்த சந்தோஷமே போதும், இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுத்திருக்கிறார். அதே மாதிரி என்னுடைய வேலைக்காக என்னோட சேர்ந்து பணி செய்கிற, பணியாற்ற சில பேர் எனக்கு கொடுக்குற மரியாதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால் காரில் நான் வந்து போகமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு யாஷ் அவர்களுடைய அப்பா. ஸோ இந்த ஒரு விஷயம், அதாவது யாஷ் மிகப்பெரிய ஒரு சாதனைகள்லாம், ஒரு உச்ச நடிகராக ஆகினதை எல்லாம் தாண்டி

எங்கள் அப்பா காட்டின ஒரு எளிமை அதை விட பல மடங்கு உயர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வேலைலாம் வேணாம் அப்படின்னு நார்மலாக அவரும் ஒரு கார் வாங்கிட்டு ஜாலியாக அவருடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் சந்தோஷம் இல்லை. எப்பயும் போகிற பணி, எப்பயும் சந்திக்கிற மனிதர்கள், அந்த நண்பர்கள், ஸோ அதெல்லாம் தான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் அந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு, விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்களை உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, யாஷ், நடிகர் யாஷ், கேஜிஎஃப் புகழ் யாஷ் அவரோட ஒரு கதையை தான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது ஒரு நடிகராக ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய அப்பா, அதாவது ஒரு டாப் ஸ்டாராக ஆனதுக்கப்புறம் நிறைய சம்பாதிக்கிறாரு. 2018 அந்த காலத்துலலாம். ஆனால் அப்பா வந்து ஒரு பேருந்து ஓட்டுநராகவே இருக்கிறது இவருக்கு வருத்தமாக இருந்திருக்கு. நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், ஆனால் அப்பா அதே ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கிறாரு அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு, அப்பா நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் வந்து உங்களுக்கு பணம் தரேன், நீங்கள் வீட்டிலே இருங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இல்லை, நான் என் வேலையை பார்க்குறேன், நீ வந்து உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி யாராச்சும் வந்து நீங்கள் தான் யாஷோட அப்பாவான்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அது போதும். அதே மாதிரி நீ தினைக்கும் போகிற இடத்துல சந்திக்கிற மனிதர்கள்லாம் பார்க்கணும், ஸோ அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்லாம் சொல்லி அதை வந்து மறுத்துருக்கிறாரு. வெளிநாட்டிலிருந்து ஒரு காரை இறக்குமதி பண்ணி அதை அவங்க அப்பாவுக்காக அனுப்பி வச்சிருக்கிறாரு. அதாவது அவர் வேணான்னு சொல்லியும், அதாவது நான் வந்து ஒரு கார் உங்களுக்கு கொடுக்குறேன், அனுப்பி வைக்கிறேன், அதில் நீங்கள் வந்து வேலைக்கு போங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு யாஷ். அதுக்கு அவர் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துருக்கிறாரு. இருந்தாலும் ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒரு காரை இறக்குமதி பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அந்த காரில் இருந்து ஒரு பஸ் ஸ்டாப் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் அந்த பேருந்து ஓட்டுநராகவே அந்த ஒரு பணியை அவர் வந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அதுவும் அவருக்கு வந்து அது பிடிக்கல, அந்த காரை அனுப்புனது, தயவு செஞ்சு கார்லாம் அனுப்பாத, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நான் வந்து சம்பாதிக்கும் போது அப்பா ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாஷ் வந்து விரும்பியிருக்கிறார். ஸோ அதுக்காக தான் அவரும் அப்படி பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் என்ன ஒரு விஷயத்தை வந்து புரிய வைக்கிது அப்படின்னா, யாஷ் அதுக்கப்புறம் அவங்க அப்பா, அதுவும் குறிப்பாக அவங்க அப்பா பணத்துக்காக அந்த வேலையை பார்க்கல அப்படின்றது புரியுது. ஏன்னா ஒரு பெரிய டாப் ஸ்டாரானால் எவ்வளோ ஒரு பணம் வரும், ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டால் தான் ஒரு கார் வாங்க முடியும். ஸோ ஆனால் அந்த காரே வந்து நான் சும்மா வாங்கி தரேன், நீங்கள் வந்து வேலைக்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு யாஷ் சொன்னால் கூட அவர் வந்து அந்த வேலைக்கு போயிட்டே இருந்திருக்கிறார். அப்படின்னா அந்த வேலையை விட, அதாவது சாரி, அந்த பணத்தை விட, அந்த வேலையில் கிடைக்கிற பணத்தை விட அந்த வேலை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது இந்த ஒரு கதையிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி நேயர்கள், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் அழகான ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே, பாய் பாய் நேயர்களே.